0: செங்கடலில் உள்ள முக்கிய நீர்வழியை கைப்பற்றியிருப்பதாக ஹவுதி கிளர்ச்சி படை தெரிவித்துள்ளது. ஏமனில் உள்ள முக்கிய துறைமுக நகரான மோக்காவை கைப்பற்றியதாக ஈரான் ஆதரவு பெற்ற அந்த குழு கூறுகிறது. மத்திய கிழக்கு போரில் இது ஒரு புதிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் செல்லும் முக்கிய விநியோக பாதையாக அந்த பகுதி விளங்குகிறது. அனைத்துலக சரக்கு விநியோகத்துக்கு இடையூறு ஏற்படுத்துவது நோக்கமல்ல என்று கூறிய குழு சவுதி அரேபிய கப்பல்களை குறிவைப்பதாக தெரிவித்தது. கனடா உக்ரைனுக்கு சுமார் 250 மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆகாய தற்காப்பு கட்டமைப்பை வழங்க இணங்கியுள்ளது. ரஷ்ய தாக்குதல்கள் கடுமையாகி வரும் நிலையில் உக்ரைனிடம் பேட்ரியட் ரக ஏவுகணைகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. ஆகாய தாக்குதல்களை இடைமறிக்க அவை உதவுகின்றன. ரஷ்யா உக்ரைனின் கடைத்தொகுதி ஒன்றில் நடத்திய தாக்குதலில் 4 கொல்லப்பட்டனர். 60 மேற்பட்டோருக்கு காயம் ஏற்பட்டது. பட்டப்பகலிலும் தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக உக்ரைனின் உள்துறை அமைச்சர் தெரிவித்தார். பிலிப்பீன்ஸின் பலவான் மாநிலத்துக்கு அருகே பயணிகள் படகு தீப்பற்றிய சம்பவத்தில் 86 பேரை இன்னமும் காணவில்லை. அவர்களை உயிருடன் மீட்க அதிகாரிகள் போராடுகின்றனர். தீயில் 5 பேர் உயிரிழந்தனர். கடுமையான வெப்பமும் வெடிப்பு ஏற்படும் அபாயமும் மீட்பு பணிகளை சிரமமாக்கியுள்ளன. கப்பலிலிருந்து இன்னமும் புகை வெளியேறுகிறது. தீ ஏற்பட்டதற்கான காரணம் விசாரிக்கப்படுகிறது. கப்பல் ஊழியர்கள் பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றினார்களா எனும் முக்கிய கேள்வி எழுந்துள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரின் இரட்டை கோபுரங்கள் தாக்கப்பட்டு இன்றுடன் 25 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. சம்பவத்தில் கிட்டத்தட்ட 1000 அதிகமானோர் கொல்லப்பட்டனர். பயங்கரவாத தாக்குதல் நடந்தபோது அந்த பகுதியில் சுமார் 25,000 பிள்ளைகள் இருந்ததாக மதிப்பிடப்படுகிறது. நச்சு ரசாயனங்கள் காற்றில் கலந்தது, கட்டடங்கள் இடிந்து விழுந்ததில் ஏற்பட்ட புகை போன்றவற்றால் அவர்களுக்கு நீண்டகால சுகாதார பிரச்சினைகள் ஏற்பட்டனவா என்பது ஆராயப்படுகிறது. சிலருக்கு புற்றுநோய், இருதய நோய் போன்ற நாள்பட்ட சுகாதார கோளாறுகள் ஏற்படும் வாய்ப்புண்டு. அந்த காலகட்டத்தில் நியூயார்க்கில் வாழ்ந்த இளையர்களை ஆய்வுகளில் கலந்து கொள்ள முன்வருமாறு அரசாங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது.
1: சொல்லும் பொருளும் ஸ்டெகர்ட் கட்டங்கட்டமாக வீடமைப்பு வளர்ச்சிக் கழகத்தின் புதிய வீடுகளின் கட்டுமானப் பணிகள் சுமார் 3 காலத்துக்கு கட்டங்கட்டமாக நடைபெறும். ஸ்டெகர்ட் கட்டங்கட்டமாக.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: வேகமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம். பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பழ பழ பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
3: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
4: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
5: ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை.

0: ஜெயலா இரண்டு படத்துல இந்த பாடல கேட்டீங்க. அனிருத்தோட இசையில அனிருத் மற்றும் குழுவினர் அந்த பாடல உங்களுக்காக கொண்டு வந்திருந்தாங்க. 8:12 ஆகிவிட்டது. நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக பேஸ்புக் லைவ்ல நான் வரப்போறேன். காரணம், முக்கியமான ஒரு நிகழ்வு நம்ம சிங்கப்பூர்ல வார இறுதியில குறிப்பா சனிக்கிழமை அன்று நடக்க போகுது. அதாவது என்ன நடக்க போகுது, யார் வராங்க, என்ன எதிர்பார்க்கலாம் போன்ற பல கேள்விகள் உங்க மனசுல இருக்கலாம். அதற்கான பதில்களோட முக்கிய பிரமுகர்களை இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சந்திக்க போறேன். பேஸ்புக் லைவ் பக்கமா நீங்க வந்துருங்க. இப்போ ஓலி 9:68 உங்களுக்காக வானிலை நிலவரம். அடுத்த 3 நாட்களுக்கு பொறுத்தவரை நீங்க இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். வானிலை நிலவரம் ஆதரவு
1: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: ஓர் அமெரிக்க டாலர் 1.26 ஓர் யூரோ 1.48 ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.72 ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 91 100 இந்திய ரூபாய் 1.34 100 இலங்கை ரூபாய் 35 ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் 3.19.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்தமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: அதேதான் கேட்டாலே பரவசம் ஒலி 9:08 நீங்க இணைந்திருக்கீங்க. இப்ப நான் பேஸ்புக் லைவ்ல இருக்கேன். அதுக்கான காரணம் சிங்கப்பூர் கடைநல்லூர் முஸ்லீம் லீகின் 85வது ஆண்டு நிறைவு பிரம்மாண்டமான முறையில நாளை நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சியை பற்றின மேல் விவரங்களும் சரி, அதே நேரத்தில் சிங்கப்பூர் கடைநல்லூர் முஸ்லீம் லீக்னு சொல்லும் போது அவங்க கடந்து வந்த பாதை, வரலாற்று ஆகியவற்றை பற்றின முக்கியமான தகவல்களையும் சரி நம்மோட பகிர்ந்து கொள்ள காத்துக்கிட்டு இருக்காங்க முன்னாள் தலைவர் மற்றும் ஆலோசகர் திரு நசீர் கனி. வணக்கம் சார்.
2: வணக்கம் ரவிஜி.
1: அவரோட இருக்காரு தலைவர் ராஜா முகமது. வணக்கம் சார்.
3: வணக்கம் ரவி.
1: உங்க இருவரையும் இந்த காலை வேளையில சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி. சிங்கப்பூர் கடைநல்லூர் முஸ்லீம் லீக் அப்படின்னு சொன்னா நிச்சயம் நம்ம சமுதாயத்துல எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு சங்கம் தான். அதுவும் 85 கால வரலாற்றை கொண்ட இந்த சங்கம் முதல் முதல்ல எப்படி தொடங்கியது, அதன் தொடக்க காலம் எப்படி இருந்தது, அதை பத்தி சொல்லுங்க சார். நசீர் கனி,
2: அதாவது 1941 August 9 சிங்கப்பூர் கடைநல்லூர் முஸ்லீம் லீக் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த காலகட்டத்தில் கடைநல்லூர் இருந்து நெசவு தொழிலில் ஈடுபட்டிருந்த நம்மவர்கள் அங்கு ஏற்பட்ட சூழலின் காரணமாக சிங்கை, மலேயா, குறிப்பாக பினாங் போன்ற இடங்களுக்கு குடிபெயர்ந்தார்கள். அப்படி வந்தவர்கள் இங்கு உள்ள தஞ்சோம் பகார் போன்ற வட்டாரத்தில் துறைமுகம் சார்ந்த வேலைகளில் ஈடுபட்டு தங்களுடைய குடித்தனத்தை வந்து இந்த ஷாப் ஹவுசஸ் என்று சொல்லக்கூடிய கடை தொகுதிகளில் வாழ்ந்து வந்தார்கள். காலப்போக்கில் அவர்கள் தங்களை மேம்படுத்தி கல்வியில் சிறந்து விளங்கி தொழிலில் அபிவிருத்தி பெற்று இப்பொழுது சமூகத்தின் நல்ல ஒரு நிலையில் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. நிச்சயமாக இந்த கதை நம் முன்னோடிகளினுடைய தியாக மனப்பான்மையை காட்டுகின்றது. அன்று அவர்கள் தம் குடும்பத்தை நல்ல வகையான முறையில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற உறுதியோடு தங்கள் குடும்பத்தை அங்குள்ள கடையினிலிருந்து குடிபெயர்ந்து இங்கு வந்து இங்கு குடிபெயர்ந்து இங்குள்ள சிரமங்களெல்லாம் நோக்கி விதை விதைத்து தங்கள் குடும்பத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்தது எல்லோருக்கும் உரிய ஒரு பாடமாக நான் கருதுகின்றேன். அப்படி வந்த நம் முன்னோர்கள் தமிழ் கல்வியின் சார்பாக தமிழ் நிலையை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று கருதி உமர் புலவர் தமிழ் உயர்நிலை பள்ளியை எழுப்பினார்கள். அது ஒரு பெரிய வரலாறு மிக்க மைல்கல் என்று நான் கூறுவேன். அதன் மூலம் அது காலம் தொடக்க நிலையிலேயே தமிழை பயின்று வந்த பலர் மேற்கொண்டு உயர்நிலை 10 வரை படிக்க முடிந்து அவர்கள் கிடைத்த அந்த சர்டிபிகேட் ஆஃப் ஸ்கூல் சர்டிபிகேட் சொல்லக்கூடிய அந்த சீனியர் கேம்பிரிட்ஜ் அதுக்குரிய உரிய ஒரு நிலையை பெற்று நல்ல வேலைகளுக்கு செல்ல முடிந்தது. பல தமிழ் ஆசிரியர்கள் உமர் புலவரில் படித்து உருவாக்கப்பட்டார்கள். அவர்கள் தமிழ் ஆசிரியர்களாக சிங்கப்பூரிலே பிறந்த தமிழ் ஆசிரியர்களாக உருவெடுத்து இங்கே தமிழ் வளர்த்தார்கள். பலரும் தமிழ் சார்ந்த பல அமைப்புகளில் இடம்பெற்று வருகின்றார்கள். தலைமத்துவ நிலையிலும் பலரும் இருந்து வருகின்றார்கள். அந்த கதையை வந்து நாம் பார்க்கும் பொழுது எதுவுமே சுலபமாக நமக்கு கிடைத்தது கிடையாது. 85 பல சவால்கள், ஆனால் அதே வேளையில் சமுதாயமாக ஒன்றிணைந்து நாம் திட்டமிட்டு செயல்பட்டால் எதனையும் நாம் அந்த சவாலை எட்ட முடியும், உச்சங்களை தொழ முடியும் என்ற கதையை நான் கூற விரும்புகின்றேன். அந்த வகையில் கடைநலம் முஸ்லீம் லீக்கில் அந்த காலத்தில் அதிகமாக படித்தோர் இல்லாமல் இருந்தாலும் சமுதாயத்துக்கு நல்லது செய்யும் என்றும் என்ற மன உறுதியுடன் செயல்பட்டவர்கள் பலர் இருந்தார்கள். அவர்களுடைய தலைமைத்துவத்தின் கீழ் சமுதாயத்தை அவர்கள் 85 காலத்தில் பல ஆண்டுகள் அவர்கள் இழுத்து சென்று வந்திருக்கின்றார்கள். நான் 1901 நான் வந்து ஆக இளைய தலைவராக ஒரு 33 சிங்கப்பூர் கடைநல்லூர் முஸ்லீம் லீக் தலைவராக அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட போது எனக்கு தயக்கம் இருந்தது. இந்த சிறுவன் எப்படி ஒரு பெரிய சமுதாயத்தை கிட்டத்தட்ட 1000-2000 உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பை எடுத்துச் செல்வது என் பேச்சை கேட்பார்களா என்றெல்லாம் கொஞ்சம் அச்சப்பட்டேன். ஆனால் சிறந்த திட்டங்கள் அதில் ஏற்படக்கூடிய பலன்களை கண்ட மக்கள் என்னுடன் பயணித்தார்கள். ஆகவே என்னுடன் பயணித்த அந்த தலைவர்கள், சமூக பொறுப்பாளர்கள், சகாக்களுக்கு இவ்வேலையில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். சிங்கப்பூர் கடையினர் முஸ்லீம் லீக் மென்மேலும் பல திட்டங்களை தீட்டி சமுதாயத்தின் நலனுக்காக, தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபடும் என்ற நம்பிக்கையும் தொடர்ந்து பிறக்கின்றது இந்த 85வது ஆண்டை கொண்டாடுகின்ற இவ்வேளையில்.
1: நிச்சயமா சார், நிச்சயமா. நீங்க சொல்ல சொல்ல இன்னும் அதிகம் கேட்கணுங்கிற ஆர்வம் இருக்குது. நாளை நிகழ்ச்சியில அதனை பத்தி நான் மேல் வருங்களா நிச்சயம் நல்லா பார்க்க முடியும், தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. நன்றி தினாசிரியரே. இப்ப ராஜா மோமர் உங்க பக்கம் வரணும்னு ஆசைப்படுறேன். சிங்கப்பூர் கடைநல்லூர் முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லும் போது 85 ஆண்டுகால வரலாறுல பல பணிகளை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இப்ப இன்றைய காலத்திற்கு ஏற்ப எப்படி இந்த சங்கம் இன்னும் சிறப்பா செயல்பட்டு வருது, அதை பத்தி சொல்லுங்களேன்.
3: நம்மளுடைய 85 ஆண்டு காலத்துல வந்து நம்ம வெவ்வேறு சமுதாய மக்களை, அவர்களுடைய இயக்கங்களை, அவங்களுடைய தாக்கங்களை நாம் கட்டுப்படுத்தி ஆக வேண்டும். நம்மளுடைய நடவடிக்கைகளும் அந்த மாதிரியாக இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது நாம் அந்த இந்தியா ஊரை சார்ந்த ஒரு ஐடென்டிட்டி இல்லாம சிங்கப்பூரியர்கள் என்ற வகையிலே நம்மளுடைய மெம்பர்ஸ் நிலப்பில் இருப்பதனால நாங்கள் வந்து சிங்கப்பூருடைய கான்டெக்ஸ்ட் படி இந்த நடவடிக்கைகளை செய்து ஆக வேண்டும். அதே நேரத்திலே இளைஞர்களை ஈர்க்கும் வகையிலே நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். ஆகையால் எங்களுடைய நிகழ்ச்சிகளும் இவர்கள் நடவடிக்கைகளும் இவர்களுடைய இயக்கங்களும் இவர்களுடைய தாக்கங்களையும் செவி கொடுத்து கேட்டு அதற்கேற்றவாறு நம்ம செயல்பட்டு வருகிறோம். நாம் இரு தரப்பினருக்காக வேண்டி பல நடவடிக்கைகளை செய்தாக வேண்டும். ஒன்று நம்மளுடைய மூத்த சமுதாயத்தினர்கள், அடுத்தது நாளைய தலைவர்கள். ஆகவே இது இரண்டுக்கும் பேலன்ஸா இருக்கிற வகையிலே நாங்கள் இந்த திட்டங்களை செய்து வருகிறோம். ஒரு எடுத்துக்காட்டு வந்து நம்ம முதல்ல வந்து நம்ம முதியோர்களுக்காக வேண்டிய சலாம் நீங்கள் நலமா என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி வருகிறோம். இது ரொம்ப வரவேற்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக, நடவடிக்கையாக செயல்பட்டு வருகிறது. இது கோவிட் நேரத்தில் ஆரம்பிச்சாலும் சோசியல் ஐசோலேஷன் என்ற ஒரு பிரச்சனையை நாங்கள் அதுக்கு விடை கொடுக்கும்படி வழி நாங்கள் ஒரு திட்டத்தை போட்டோம். அது என்ன செய்கிறோம் என்றால் ஒவ்வொரு வாரமும் ஒரு 70 வயதுக்கு மேற்பட்ட ஒரு வீட்டிலே சென்று அவர்கள் நன்றாக இருக்கிறார்களா, அவர்கள் செய்த பணிகளுக்கு நன்றி கூறும் வகையிலே அவர்கள் வீட்டில் சென்று அவர்களுக்கு நாங்கள் ஒரு ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்கும் வகையிலே சென்று பார்த்து வருகிறோம். இன்று வரை சுமார் 150 குடும்பங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் 2022 இருந்து. அடுத்தது இளைஞர்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்றால் அவளுக்காக வேண்டி நாங்கள் நல்ல பல பணிகளை செய்து வருகிறோம். சமீபத்திலே ஸ்போர்ட்ஸ்ல நம்ம செய்து வருகிறோம். அதே நேரத்துல மதராசா பாடங்கள் அங்கே இருந்த இளைஞர்கள் வருகிறார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய சிங்கப்பூர் சூழ்நிலையிலே இஸ்லாத்தை நாம் எப்படி கவனிக்க வேண்டும் என்ற வகையிலே இந்த வகையில பல பல திட்டங்களை செய்து வருகிறோம். இறுதியாக நான் சேர்ந்த பொழுது அந்த போர்ட் மெம்பர்ஸ் என்று அழைக்கக்கூடிய என்னுடைய எக்ஸிகூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில அவருடைய சராசரி வயசு 20 பேர் இருக்காங்க. சராசரி வயசு வந்து சுமார் 65 இருந்தது. இன்றைய இளைஞர்கள் அதிகமாக வந்து நம்மளுடைய நடவடிக்கைகள் சேர்த்து அதனை அங்கீகரித்து இன்றைய சராசரி வயது 51 இருக்கிறது. இது நாம் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் சிறப்பாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
1: நிச்சயமா இன்னும் பல இளைஞர்கள் முன் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னொரு சிறப்பான தகவல் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கப்பட இருக்கிறது. அதுதான் சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லீம் லீக் நிதி ஆதரவு திட்டம், எடுகேஷன் ட்ரஸ்ட். இதை பற்றி திரு நசீர் கனி நீங்க இன்னும் விரிவாக சொல்லலாமே. நம்மளுடைய
2: உமர்பொலர் தமிழ் பள்ளிக்கூடத்தை ஒரு முன் உதாரணமாக கொண்டு நம் சமுதாயம் முன்னெடுப்பு செய்வதற்கு முன்னேறுவதற்கு கல்வி ஒரு அருமையான பாலமாக இருந்திருக்கின்றது. அதே நோக்கில் இப்பொழுதுள்ள வாய்ப்புகளை நாம் நிறைவான முறையில் நம் சமுதாய மக்களுக்கு, குறிப்பாக வசதி குறைந்த குடும்பங்களை சார்ந்த மாணவர்களுக்கு நாம் உதவிக்கரம் நீட்ட வேண்டும். அவர்கள் கல்வி நிலை நிலைத்திருந்தால் நம் சமுதாயம் உயரும் என்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம். சங்கத்தின் ஒரு கோட்பாடு, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பட்டதாரியாவது நாம் வளர்க்க வேண்டும் ஏதாவது ஒரு வகையில. அது வந்து யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகமாக இருக்கலாம், அல்லது டிப்ளமா சார்ந்த பாலிடெக்னிக்காக இருக்கலாம், இல்லை ஐடிஐ சார்ந்த ஒரு பட்டமாக இருக்கலாம், பட்ட கல்வியாக இருக்கலாம். எப்படி ஆயினும் ஏதாவது ஒரு துறையில வந்து நாம் மேம்பட்டு இருக்க வேண்டும். அதன் மூலம் ஒட்டுமொத்த சமுதாயம் வளரும் என்பதை கருத்தில் கொண்டுதான் இந்த நிதியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதுக்கு முன்பாக பரக்கத் ஃபான் என்ற ஒரு நிதியையும் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகளின் வாயிலாக நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். குறிப்பாக திரு மசூத் அவர்களுடைய பெரும் முயற்சியில் நடத்தப்பட்ட சில நிகழ்ச்சிகளின் வாயிலாக அந்த நிதி இப்பொழுது மெண்டாக்கியுடன் இணைந்து மாணவர்களுக்கு வழங்கி வருகின்றோம். அதே வகையில் தான் இந்த நிதியையும் மாணவர்களுக்கு, கல்வி மான்களுக்கு, கல்வியில் சிறப்பாக செய்கின்ற குடும்பங்களை, பின்தங்கிய சிரமங்களை நோக்குகின்ற குடும்பங்களுக்கு வழங்க நாங்கள் முயலுவோம். அதற்கான ஏற்பாடு தான் இந்த நிதி திரட்டு. இதனை வந்து இந்த 85வது ஆண்டு நிறைவு கொண்டாட்டத்தின் ஒரு சிறப்பான அம்சமாக நாங்கள் கருதுகின்றோம். அதற்கான ஏற்பாடுகள்
1: நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சரி, திரு நாசிர் கனியின் இணைப்பு விட்டுவிட்டு வருது, மீண்டும் அவர் நம்மளோட இணைய வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக காத்திருப்போம். இதுக்கு இடையில நாளைக்கு நடக்க போற இந்த நிகழ்ச்சி, அதாவது சிங்கப்பூர் கடலூர் முஸ்லீம் லீக்கின் 85வது ஆண்டு நிறைவு பிரம்மாண்டமான கொண்டாட்டமா OCC அங்கே நடைபெற உள்ளது. அதனை பத்தின மேல் விவரங்களை திரு ராஜா முகமது நம்மளோட பகிர்ந்துக்கலாமே.
3: வந்து நமக்கு டி பாக்கியில நடக்குது, மன்னிக்கணும், இடையில அது நம்ம முதல்ல அங்கதான் பார்த்திருந்தோம், ஓகே கண்ட்ரி கிளாப்ல. ஆனா இடையில வந்து நம்ம அதிகமான மக்கள் வருவதாக நமக்கு டிக்கெட் சேவை சொன்ன பிறகு நாங்க வந்து அத டி மாக்கி டவுன் டவுன் ஈஸ்ட் பசிரேஸ்ல இடத்துல அந்த நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது. அதுல பல அம்சங்கள் காட்டுறோம். அந்த இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து கியூரேட் பண்ணி இந்த நிகழ்ச்சியை நடத்தலாம்னு இருக்கோம். நான் முன்பு சொன்ன மாதிரி இளைஞர்களையும் நாங்கள் வேண்டி இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது. அது மட்டுமல்லாது நம்மோடு பயணம் செய்த போன 85 வருடத்தில் உள்ள மூத்த உறுப்பினர்களுக்கும் நாங்கள் அவர்களுக்கு நன்றி கூற வகையிலே இந்த நிகழ்ச்சி இருக்க வேண்டும். ஆகையால நாங்கள் வந்து நல்ல பல விஷயங்களை இந்த நடக்கூடிய நிகழ்ச்சியில செய்யலாம் என்று திட்டமிட்டு இருக்கிறோம். ஒன்று வந்து நம்மளுடைய நீங்க கடையனூர் சங்கத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா 2-3 வார்த்தைகள் வந்து அதோட எப்பொழுதுமே ஒட்டி இருக்கும். உமர்புரோட பள்ளி என்பது ஒன்று, தமிழ் என்பது ஒன்று, இந்திய முஸ்லிம்கள் என்பது ஒன்று, அதை போன்று. ஆகையால நம்மிடையே நல்ல தமிழ் எழுத்தாளர்களும் கவிஞர்களும் உள்ளனர். அவற்றில் மிக பெயர் போட்ட திரு காத்தும் இக்பால் போன்ற கவிஞர்கள் கவிதைகள், திரு மசூதும் கவிதை எழுதியிருக்கிறார், கடைநல்லூர் ஜமீனா என்று அழைக்கப்படக்கூடிய திரு சம்சுதீன் அவருடைய கவிதைகளை நாங்கள் எடுத்து அதை பாடலாக்கம் செய்திருக்கிறோம். அதற்கு ஷபீர் உதவி இருக்கிறார். சோ பல 10 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய கவிதைகளை இளைஞர்கள் எப்படி ரசிக்கலாம் என்ற வகையிலே இந்த இசை வட்டு வரும். அது ஒன்று. அப்படி என்றால் taking very early written poems make it appealing for the young crowd. அது ஒன்று. இரண்டாவது, நீங்க சொன்னது போல் நாம் இளைஞர்களை இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு நாம் ஏதாவது ஒரு வகையிலே உதவியாக இருக்க வேண்டும். அந்த வண்ணத்திலே இந்த எடுக்கேஷன் ஃபண்ட் ஒன்றை நாளை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். மூன்றாவது வந்து நம்மளுடைய செயல்பாடுகளை இன்றைய எந்த ஒரு கன்வர்சேஷன் எடுத்துக்கிட்டாலும் ஏஐ என்ற வார்த்தை வராமல் நடக்க போறது இல்லை. ஸோ ஆகையால நாளைக்கு அந்த ஏஐ வச்சு நம்ம சில விஷயங்களை காட்டுவதற்காக தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். நம்மோடு அதிகமாக உதவி செய்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறும் வகையிலே ஒரு டெடிக்கேஷன் செக்மெண்ட் உண்டு. முக்கியமாக இந்த செயல்பாடுகள் அதிகமான இளைஞர்கள் வந்து அந்த செயற்குழுவில் இருந்து, இந்த ஆர்கனைசிங் கமிட்டியில் நிறைய இளைஞர்கள் இருந்து இதனை முன் நடத்தி சென்று செய்து வருகின்றனர்.
1: இதுல ரொம்ப பெருமையான இன்னொரு பகுதி என்னன்னா, பிரதமரும் நிதி அமைச்சருமான திரு லாரன்ஸ் வாங் நாளைய நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினர் கலந்துக்க போறாரு இல்லையா, அதை பத்தி நீங்க சொல்லலாமே.
3: இது நமக்கு மிக பெருமையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. 75வது ஆண்டு விழாவை கொண்டாடியில் அப்போதைய பிரதமர் லீ சென்டுங் வந்து கௌரவித்தார். 80வது ஆண்டு நாம் கொண்டாட முடியவில்லை கோவிட் காரணத்தினால். 85வது ஆண்டு நாம் பிரதமரிடம் அழைத்து அவரது தயவு செய்து கௌரவ விருந்தா வர முடியுமா என்று கேட்ட பிறகு உடனே வருகிறேன் என்ற ஒரு தகவல் கிடைத்த உடனே நமக்கு ஒரு உற்சாகம். அது மட்டுமல்லாது இந்த 85 ஆண்டுகளில் நல்ல சொந்தங்களையும் நல்ல ஒரு பிணைப்பையும் நாம் நல்ல பலரோடு சேர்த்து பயணித்துள்ளதால் திருமதி இந்திராணி ராஜா, திரு முரளி பிள்ளை, திரு தினேஷ் வாசுதாஸ் போன்றோர், டாக்டர் ஹமீத் ரசாக் போன்றோர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து நமக்கு உத்தாசத்தை தருவது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது.
1: நிச்சயமா இது சிங்கப்பூருடைய பழகின சமுதாயத்தின் ஒருங்கிணைப்பையும் இந்த இடத்துல எடுத்து காட்டுது அப்படின்னு கூட சொல்லலாமா சார்?
3: நிச்சயமாக. ஏன்னா இந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த எஜுகேஷன் ஃபண்டுக்கு யார் நிதி உதவி கொடுத்து நமக்கு உதவி இருக்கிறார்கள் என்றால், திரு சாலே மரக்கான் ஃபவுண்டேஷன் அவர்கள் நிதி உதவி கொடுத்திருக்கிறார்கள். தோப்பைக்கோங் என்று அழைக்கக்கூடிய சீன டெம்பிள் ஒன்று முன் வந்து நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் நன்றாக இருக்கிறது, நாங்களும் உங்களுக்கு உதவுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது நம்மளுடைய இந்திய முஸ்லிம் சமுதாயத்தினர்கள் செல்வாக்குடையவர்கள் நமக்கு வந்து இந்த உற்சாகத்தை அளித்திருக்கிறார்கள். ஆகையால இந்த பட்டியலை நீங்க கவனித்தீர்களே ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த மல்டி ரேஷியல் ரிலிஜியஸ் ஹார்மனியை நீங்கள் இந்த பட்டியல் மூலம் தெரிந்து கொள்ளலாம்.
1: நிச்சயமா. சரி, இந்த முயற்சி பற்றி இன்னும் விரிவா பேசுவோம் இந்த விளம்பர இடைவெளிக்கு பிறகு, கொஞ்சம் காத்துருங்க சார். நேர்களே, உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லணும் அப்படிங்கிற ஆசை நிச்சயம் நிறையவே இருக்கும். வாங்க ஃபேஸ்புக் லைவ்ல பதிவிடுங்க. சிங்கப்பூர் கடையனூர் முஸ்லீம் லீகின் 85வது ஆண்டு நிறைவை பிரம்மாண்டமான முறையில நாளை கொண்டாட போறாங்க. அதை ஒட்டி உங்களுடைய வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் ஃபேஸ்புக் லைவ் வாயிலா. நேரம் இப்பொழுது 8:31
0: ஆகிவிட்டது.
1: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது லெவாண்டர் ஸ்ட்ரீட் பிடோக் மவுண்ட்பேட்டன் சாலையை நோக்கி செல்லும் வழியில் ஜாலன் பிசாவுக்கு பிறகு இரண்டாம் தடத்தில். அதோடு வாகனங்களும் அங்கே பழுதாகியுள்ளன. பிரடலை நோக்கி செல்லும் பாட்லி சாலை, அப்பர் செரங்குன் சாலை, அப்பர் பாயலேபா சாலை, CTE AYE செல்லும் வழியில் ஆங்மோக்கி அவனியூ 1 பிரடல் ரோட் எக்ஸிட் ஆகிய பகுதிகளில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
1: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
7: பட்ஜெட் 2026ல வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
1: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
7: நல்லதுதான். இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
1: தேவையே இல்ல. நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
8: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/special-payment.
9: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது
10: மண்டாடி.
9: முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது
10: மண்டாடி.
9: NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
1: நேரம் இப்பொழுது 8:34 ஆகிவிட்டது. ஒலி 9:00 இணைந்திருக்கீங்க. சிங்கப்பூர் கடையனூர் முஸ்லீம் லீக் அவங்களுடைய 85வது ஆண்டு நிறைவு நாளைக்கு பிரம்மாண்டமான முறையில் நடக்கப் போகுது. பிரதமரும் நிதி அமைச்சருமான திரு லாரன்ஸ் வாங் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிறாரு. SKML நிதி திரட்டு, அதாவது கல்வி உதவி திட்டம், அதுவும் உங்களுக்காக அங்கு அறிவிக்கப்பட இருக்குது. இப்படி பல முக்கியமான திட்டங்கள் நிகழ்வுகள் நடக்க போகிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இளையர்களை சந்திக்கணும் அப்படிங்கிறதும் அவங்களுடைய ஆசை. அவங்க சொல்ல நீங்கள் நிச்சயம் கேட்டிருப்பீங்க தலைவர்களிடம். அந்த வரிசையில் அடுத்த தலைமுறையினருக்கு நீங்கள் வைக்க விரும்புகிற கோரிக்கை, அவங்க மேலே நீங்க கொண்டு வர விரும்புற உங்களுடைய ஆசைகள் என்ன அப்படிங்கறத கேட்கணும்னு ஆசைப்படுறேன். திரு ராஜமோகன், நீங்க இருக்கீங்க, சொல்லுங்க சார்.
3: ஒரு சங்கம் 85 காலம் இருக்குது என்றால் அது ஒரு வரலாறு, ஆனால் இன்னும் 85 காலம் இருக்க வேண்டும் என்பது நம்மளுடைய ஆசை திட்டம். அப்படி இருக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு ரெலவென்டான ஒரு சங்கமாக இருக்கணும், உபயோகமான சங்கமாக இருக்க வேண்டும், தற்போதைய காலத்துக்கு உபயோகமான சங்கமாக இருக்க வேண்டும், நாட்டிற்கு உபயோகமான சங்கமாக இருக்க வேண்டும். இந்த உபயோகங்களை எடுத்து செல்வது நம்முடைய இளைஞர்கள். ஆகையால் நாம் நல்ல பல திட்டங்களை அதற்காக வைத்திருக்கோம். முதலாக வந்து இந்த நிதி திட்டம் என்று நாம் பேசினோம். இந்த நிதி மூலம் நிதி கிடைப்பவர்களுடைய மாணவர்கள் நம்ம தேர்ச்சரி ஸ்டூடெண்ட்காக வந்து இந்த திட்டத்தை வைத்திருக்கிறோம். அவர்கள் 2 சங்கத்தில் வளர்த்தியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு கோரிக்கையை அவர்களுக்கு நாங்கள் செய்திருக்கின்றோம். அப்படி என்றால் நிதியை பெற்ற நல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் சங்கத்தில் வளர்த்தியாக வந்து 2 பணி செய்வாங்க. இது வந்து நம்மளுடைய லீடர்ஷிப் பைப்லைனை வந்து நரிஷ் பண்றதுக்காக வேண்டி நாங்கள் செய்து கொடுக்கிற ஒரு திட்டம். அவர்கள் நம்முடன் பணி செய்யலே நாம் என்ன செய்கிறோம் என்று அறிந்து அவர்கள் நம்முடன் சேர்ந்து பிறகு தலைமைத்துவம் எடுப்பார்கள் என்ற ஒரு ஆசை நமக்கு இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது. இது ஒன்று. 2, நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும். இந்த காலத்தில் வாலண்டியரிசம் வந்து நான் பார்த்த மாதிரி ஒரு 30-40 உள்ள வாலண்டியரிசம் வேறு. அப்பொழுது அவர்கள் முன் வந்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். இன்று மாணவர்கள் இளைஞர்கள் என்னுடைய ஸ்கில் செட்டை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க, இதன் மூலமாக நம்ம 2 எப்படி பயனடைய போறோம் என்ற கேள்விகளை கேட்கிறார்கள். அந்த மாதிரி கேட்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் என்றால் இன்றைய இருக்கக்கூடிய டூல்ஸை வச்சு நம்ம வந்து செயல்பாடுகளை செய்ய வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் கமிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்க வந்து AI வந்து ஒரு பெருமைக்காக அதை பத்தி பேசுவதில்லை. நாங்கள் AI எப்படி பயன்படுத்துறோம்னா டேட்டா அனாலிசிஸ்க்கு பயன்படுத்துறோம். யார் யாருக்கு எந்தெந்த உதவி எங்கே எப்படி செல்கிறது என்ற தேவைக்காக பயன்படுத்துகிறோம். நம்மளுடைய மேனேஜ்மெண்ட்காக பயன்படுத்துகிறோம், நம்மளுடைய மினிச்சு எடுப்பதற்கு. ஆகையால இந்த மாதிரியான யுத்தங்களை நாங்கள் பயன்படுத்துவதில் அவர்களுக்கு இக்விப்பிங் தேம் அண்ட் எம்பவரிங் தேம் வித் தி கண்டெம்பரரி டூல்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில செய்யல நிறைய இளைஞர்கள் வருகிறார்கள், அவர்களுடைய திறன்களை நம்மிடம் காட்டுகிறார்கள், நாங்கள் அவங்களுக்கு வந்து எம்பவர்மெண்ட் பண்றோம். நிறைய வந்து ஃபண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைப்பதனால இந்த மிண்டாக்கி சிண்டா முயிஸ் இவர்கள்லாம் வந்து நமக்கு நல்ல செயல்பாடுகள் சமுதாயத்திற்கு செய்தால் ஃபண்ட் கொடுத்து நமக்கு உற்சாகம் செய்கிறார்கள். அந்த ஃபண்டை வந்து நம்ம யூத்காக வேண்டி நம்ம கொடுக்கையில அவங்களும் வந்து உற்சாகமா ஓகே நாங்க செய்யற விஷயங்களுக்கு நமக்கு ஃபண்ட் இருக்கு என்று துணிந்து செய்து நம்முடன் சேர்ந்து செயல்பாடு செய்கிறார்கள். இதை நாங்கள் தொடர்ந்து செய்கின்றோம்.
1: நிச்சயமா இன்னும் பல இளைஞர்கள் முன் வரணும், சங்கத்துல சேரணும் அப்படிங்கறதா உங்களுடைய ஆசைன்னு நல்லாவே தெரியுது நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது. திரு நாசிர் கானி மீண்டும் என்னோட இணையறாரு சார். இப்போ அடுத்த தலைமுறையினருக்கு நீங்க வைக்க விரும்புகிற கோரிக்கை மற்றும் அவங்க சார்ந்த உங்களுடைய கனவுகள், அதை பத்தி நீங்க சொல்லலாமே.
2: நிச்சயமாக இளைஞர்களுக்கு பல சவால்கள் இருக்கின்றன, குறிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய வேலை வாய்ப்புகளை அபிவிருத்தி செய்வதற்கு, கல்வியில் திறம்பட செய்வதற்கு, குடும்பத்தை வந்து வளர்ப்பதற்கு, இப்படி அவர்கள் வளர்கின்ற அந்த காலகட்டத்தில் பல சவால்களை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழலில் சமுதாய தொண்டு செய்ய வேண்டும் என்று கருதும் பொழுது அதற்கு வந்து பல சிந்தனைகள் அவர்கள் மனதில் தோன்றும். இவற்றையெல்லாம் நாம் ஒதுக்கிவிட்டு சமுதாய தொண்டுக்கு என்ன நேரம் போதுமா என்ற ஒரு எண்ணமும் இருக்கும். ஆனால் நம் சமுதாயத்தை நாம் தான் காக்க வேண்டும், நாம் தான் முயற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை நான் வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். இளையர்கள் பலரும் முன் வந்து சமுதாயத்தின் தொண்டை அவர்களால் ஆன முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். அவர்களுக்கு அவ்வளவு நேரம்தான் இருந்ததுன்னா அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சில சிறிய அளவிலான முயற்சிகளில் ஈடுபடலாம், சமுதாய அமைப்புகளுடன் இணைந்து செயல்படலாம், சமூக நிலையங்களில் ஈடுபடலாம். இந்திய நற்பணி செயற்குழுகள் இருக்கின்றன, இந்திய முஸ்லீம் பேரவை இருக்கிறது. இப்படி பல அமைப்புகளுடன் இணைந்து ஒரு சமுதாய தொண்டினை, சமுதாய வளர்ச்சிக்காக, மேம்பாட்டிற்காக அவர்கள் ஈடுபடும் போது அவர்களுக்கு ஒரு மன நிம்மதி பிறக்கும். ஒரு மனிதனின் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு சிரிப்பை ஏற்படுத்த முடியுமே என்றால் அதுவே ஒரு பெரிய வெற்றியாகும் என்று நான் கருதுகின்றேன். சிறு சிறு துளிகள், இந்த சிறு சிறு துளி உதவிகள் அது பெரிய அளவில் ஒரு பாதிப்பையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் என்று நம்புகின்றேன். இளையர்களே, நீங்கள் உங்கள் நேரத்தை, எங்களுக்கு தெரியும் பல சவால்களுக்கு இடையே தான் நீங்கள் நேரத்தை வகுத்து சமுதாய சேவையை செய்ய முன்வர முடியும். இருந்த போதிலும் அதில் செவனே ஈடுபட்டு சமுதாயத்திற்கு நல்ல பலன்களை, நல்ல முயற்சிகளில் ஈடுபட்டு நல்லதை செய்யுங்கள் என்ற ஒரு விண்ணப்பத்தை இவ்வேளையில் நான் ஏற்றி வைக்கின்றேன். சிங்கப்பூர் கடைநிலூர் முஸ்லீம் லீக் போன்ற அமைப்புகளுடன் இணைந்து உங்களால் ஆன நல்ல சேவைகளை செய்து வாருங்கள்.
1: பிரமாதம், மிக்க நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. திரு ராஜாமோவர், நிறைவா நாளைக்கு நடக்க போற நிகழ்ச்சி பற்றிய தகவல்களையோ மேல் விவரங்களையோ எங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சிறப்பா
3: இருக்குமே. நம்மளுடைய பேஸ்புக்ல வந்து அது முழு தகவல்கள் அதுல இருக்கு. இந்த நிகழ்ச்சி வந்து டி மாக்கி டவுன்டவுன் இஸ் நம்பர் ஒன் பசே ரேஸ்ல நடக்குது. டிக்கெட் வாங்கினவர்கள் தயவு செய்து 5 மணிக்குள் அங்கே வந்து, ஏனென்றால் அந்த செக்யூரிட்டி கிளியரிங் இருக்கும், 6 மணிக்குள்ளார நீ அவங்க வந்து அமர்ந்து விட வேண்டும். தயவு செய்து டிக்கெட் வாங்கினவர்கள் உங்கள் டிக்கெட்டுடன் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து எங்களை ஆசீர்வாதிக்கும்படி மிக தாழ்மையுடன் பணி முன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: நன்றி சார். திரு நாசிர்கனி, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நிறைவா
2: ஆமா, இது வந்து 85வது ஆண்டு சிங்கப்பூர் கடையில் முஸ்லீம் லீக்கின்.
1: சரி, திரு நசீர்கனி அவர்கள் ஆர்வத்தோட வந்தாரு அவருடைய கருத்தை சொல்றதுக்கு. ஆனா துரதிருஷ்டவசமா அவருடைய துண்டிப்பு விட்டு விட்டு வர்றதுனால இந்த இடத்துல முழுமையா அவருடைய பேச்சு நம்மளால கேட்க முடியல, மன்னிக்கணும் சார். இருந்தாலும் அவர் நேரத்தை ஒதுக்கி என்னோட முக்கியமான சில கருத்துக்களை முடிச்சிருந்தாரு, அதுக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்லியே ஆகணும். திரு ராஜா முகமட், உங்களுக்கும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த காலை வேளையில் பொறுமையாக எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி. நிறைவாக நான் இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, சிங்கப்பூர் கடைநூர் முஸ்லீம் லீக் நமது சிங்கப்பூரர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் பங்காற்றியிருக்காங்க. ஆக நாம் தொடர்ந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்னு நம்புகிறேன். அதில் ஒலி 968 தொடர்ந்து எங்களுடைய ஆதரவையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். நாளைக்கு நடக்க போகிற நிகழ்ச்சியில் நாங்களும் கலந்துக்கணும்னு நினைக்கும் போது எங்களுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி திரு ராஜா முகமது மற்றும் நாசிர்கனி அவர்கள்.
3: நன்றி ரவி, ஆல் தி பெஸ்ட், பை.
1: நன்றி. ஆக அவங்க முக்கியமான தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. நீங்கள் தொடர்ந்து இந்த காணொலி வாயிலாக, அதாவது ஃபேஸ்புக் லைஃப்பில் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த காணொலி வாயிலாக வாழ்த்துக்களை வாரி வழங்குங்க. உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வானொலி வாயிலாக கேட்க நீங்கள் வரலாம். ஒலி 968 கேட்டாலே பரவசம். நேரம் இப்பொழுது 8:42 ஆகிவிட்டது.
10: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது, பல இடங்களில் கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா AYEMCE செல்லும் வழியில் கிளெமெண்டி சாலைக்கு பிறகு வாகனம் பழுதாகி உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
11: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
12: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
11: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
13: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: மாலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒன்னு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
2: அருண் ஐஸ்கிரீம்ஸ்
3: இஷாராவின் 99 சிறப்பு விற்பனை செப்டம்பர் 1 முதல் 13 வரை. பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. மற்ற அனைத்து தங்கநகைகளுக்கு செய்கூலியில் 50% தள்ளுபடி. வைர நகைகளுக்கும் 30% வரை தள்ளுபடி. பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்கூலி இல்லாமலும் வாங்கலாம். இந்த சிறப்பு சலுகைகள் இன்று முதல் செப்டம்பர் 13 வரை மட்டுமே. பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. இஷாராவின் 99 சிறப்பு விற்பனையை தவறவிடாதீங்க. Yeah.

0: மூலம் வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சே குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: 8:58 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. குறிப்பாக TPESLE செல்லும் வழியில் யோச்சுகாங் சாலை எக்ஸிட், அங்கே காரணம் வாகனங்கள் பழுதாகியுள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
0: ஜோதி ஸ்டோர், புஷ்ப

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: An Ordinary Man திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டீங்க. கனிஷா அவங்களுடைய இசையில ரஞ்சித் யாங் ராஜா சேர்ந்து வழங்கியிருந்தாங்க அந்த பாடலை உங்களுக்காக. உள்ளூர்களை வந்த பாடல்கள் அடுத்தடுத்து உங்களுக்காக இடம்பெற போகுது. வரவேற்கு மாதிரியான பாடல்கள் உங்களை தேடி வருது. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி. அடுத்த 3 நாட்களுக்கான வானிலையை பொறுத்தவரை நீங்க இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னிரைஸ்.
4: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.
4: வணக்கம் சிங்கை.
5: டெலிவரி.

0: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜினையில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
1: ஆர்கே ஜினை சிங்கப்பூரின் திருப்பமான நெய்.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
4: வணக்கம் சிங்கே.
3: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு.
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர், இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: மைக்கேல் மதன காமராஜன் படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க, அதுக்கு நல்ல தியாகம் படத்திலிருந்து பாடல் இடம்பெற்றது. அடுத்ததா பிரியம்பட பாடல் உங்களுக்காக வரப்போகுது. ஆட்டம் போட நீங்க தயாரா?
4: காத்தல் வல்லை பேருக்கும் கன்னி மலராணி கப்பல் நெருக்கரைக்கு வந்த கம்மன் புயல்
3: கேப்போம் அந்த பாடலை இன்னும் கொஞ்ச நேரத்தில்.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
3: 9:14 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல, குறிப்பா CTESLE செல்லும் வழியில் மர்ச்சன்ட் சாலை எக்ஸிட், AYE செல்லும் வழியில் ஹேவ்லாக் சாலை எக்ஸிட் ஆகிய இடங்களில். போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
8: உங்களுக்கு தெரியுமா,
3: September 11 இன்று நூலகங்களை ஞாபகப்படுத்தும் தினம் அனுசரிக்கப்படுகின்றது. உலகம் முழுவதும் 1000+ நூலகங்கள் இருக்கு. ஆனா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நூலகம் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் நடுவுல இருக்கு. அதாவது இந்த இரு நாடுகளின் எல்லை சந்திக்கும் இடத்துல

0: த ஹஸ்கல் ஃப்ரீ லைப்ரரி அண்ட் ஓப்ரா ஹவுஸ் அப்படிங்கிற நூலகம் பார்த்து பார்த்து கட்டப்பட்டிருக்கு. சொல்ல போனா இந்த நூலகத்தின் நுழைவாயில் அமெரிக்கா பக்கம் இருக்கு அப்படின்னும், பின்புற வாசல் கனடா பக்கம் இருக்கு அப்படின்னும் தகவல்கள் சொல்லுது. இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் நூலகத்திலிருந்து புத்தகங்களை எடுக்கிறவங்க அதை திரும்ப கொடுக்கறது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆய்வு சொல்லுது. அதுலயும் ஆக அதிக அளவுல நூலகத்திலிருந்து களவாடப்பட்ட புத்தகங்கள் பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கிற புத்தகம் கின்னஸ் உலக சாதனை புத்தகம். இத்தகவலை வழங்கியோர்
1: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
1: வணக்கம் சிங்கை.

0: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 தேதி காலை 7:30 மணிக்கு உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப் உடற்பயிற்சி செய்து ஆங்கர்வேல் வில்லேஜில் இருந்து கம்பஸ் 1 வரை ஒரு சமூகமாக நடக்கலாம். எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியில் உடல்நல நல்வாழ்வு கூடாரங்கள், போட்டிகள், சிறப்பு சலுகைகள் என இன்னும் பல. நிகழ்ச்சிக்கான 10 வழி நுழைவு சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் ஃபிட் அண்ட் ஃபன் டி சட்டை வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை ஃபிட் அண்ட் ஃபன் 2026 எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா கப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: ஸ்டார்ஹப், we got you.
3: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
4: ஐயா
5: தொடரு
6: நோதுரா
5: வண்டம்பா.

0: நினைவிருக்கும் வரை படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. விறுவிறுப்பான பாடல்கள் வரிசையில் அடுத்து உங்களுக்காக வரப்போகுது. ஆயின் மணிக்குடி படத்துல இருந்து பாடல், அதனை அடுத்து
1: அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113
0: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்விகள் இருக்கு.
1: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
4: கல்லுல ஊத்தும் போது ஸ்வைன்னு கேக்குங்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
3: என்னது ஸ்வைன்னு கேக்குமா?
1: எங்க நிகழ்ச்சியில நல்ல நல்ல பாடல்கள் கேட்கலாம்,
3: சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும். சோ தேங்க்யூ.
5: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
6: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன் ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ் கோல்டன் மைல் டவர் மை சினிமாஸ் காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
7: பாயமாத்து ரூட் எடுங்கடா.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
9: வணக்கம் சிங்கே.

0: CENOKICHELUM AYE ஜலான் புன்லே வே அந்த பகுதிக்கு பிறகு முதல் தடத்தில் விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: ஒலி 968
4: சினிமா சினிமா
0: விஷால் விஷால் நடிப்புல அண்மையில வெளிவந்த படம் மகுடம். இந்த படத்தின் வாயிலா ஒரு இயக்குநராகவும் அவதாரம் எடுத்தாரு விஷால். இது அவருடைய இயக்கத்துல வெளிவந்த முதல் திரைப்படம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க தகவல். இந்த மகுடம் திரைப்படத்துல துஷாரா விஜயன், அஞ்சலி போன்றோர் முக்கியமான கதாபாத்திரங்களா வந்திருப்பாங்க. படம் வெளிவந்து கொஞ்ச நாள் ஆச்சு. இப்ப வெளிவந்திருக்கிற தகவல் என்னன்னா, இன்று முதல் மகுடம் திரைப்படம் பல பிரபலமான ஓடிடி தளங்கள்ல காண்பிக்கப்படும் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. அடுத்ததா விஷால் சுந்தர்சி கூட இணைய போறதாகவும் ஹிப்ஹாப் தமிழா அந்த படத்தை இசையமைக்க போறதாகவும் தகவல் சொல்லுது. இப்போதைக்கு அந்த படத்தை புருஷன் அப்படின்னு அழைக்கிறாங்க.
5: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ரங்கன் ரோட் சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.
6: வணக்கம் சிங்கே.

0: வந்தாய் 100 வயது
1: கேட்டால் தருவோ சுட சுட விருந்து
0: போடப்பா
1: போட்டுருவோ
0: தம்டி கும்டி தம்டி கும்டி தம்டி.
1: அப்படி பாடக்கூடாது.
2: பாடவா உன் பாடலை
1: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள் உங்க மனம் கவர்ந்த பாடல்களும் காத்திருக்குங்க.
0: டீ கடைக்கு போவோமா?
1: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
0: எக்ஸாக்ட்லி.
1: கேக்க தவறாதீங்க.
3: சொந்தபுல என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கலாம்.
4: தங்கத்தை ஏன் இன்னும் நகையாகவே பாக்குறோம்? நீண்ட கால முதலீடா பார்த்தா? அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தர தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
5: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
6: ஜிங்கின ஜிங்கின ஜனஜம் ஜிங்கின ஜிங்கின ஜனஜம்.

0: இந்து படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க, அதுக்கு முன்னால அமரன் பட பாடல் இடம்பெற்றது. அடுத்ததா ரோமியோ வராருங்க.
1: ரோமியோ ஆட்டம் போட்டால் சுத்தும் பூமி சுத்தாதே.
0: மிஸ்டர் ரோமியோ பட பாடல கேட்போம் இன்னும் கொஞ்ச நேரத்துல.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: 9:51 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. CTESLE செல்லும் வழியில் மர்ச்சன்ட் சாலை எக்ஸிட், AYE செல்லும் வழியில் ஹெவ்லாக் சாலை எக்ஸிட் ஆகிய பகுதிகளில் வாகனங்கள் பழுதாகியுள்ளன. AYE MCE செல்லும் வழியில் துவாஸ் வெஸ்ட் சாலைக்கு பிறகும் PIE சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் வழியில் கிளெமென்ட் அவென்யூ ஆறு நுழைவாயில் அங்கேயும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: 9:52 ஆக சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. வாரத்தின் தொடக்கத்திலிருந்து நீங்க எல்லாரும் என்கிட்ட கேட்ட கேள்வி, சஜினி எங்க எங்க எங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம சஜினி அண்மையில ஒரு குட்டி விடுப்புக்கு போயிருந்தாங்க. அங்க நல்லா ஓய்வு எடுத்துட்டு திங்கக்கிழமை மீண்டும் வேலைக்கு வந்துருவாங்க. இந்த வாரம் முழுவதும் என்னோட தொடர்ந்து இணைந்திருந்து உங்களுடைய அன்பான வார்த்தைகளையும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட நீர்கள் அனைவருக்கும் நன்றி. உங்க எல்லாருக்கும் வார இறுதி பிரமாதமாமைய என்னுடைய வாழ்த்துகள். திங்கக்கிழமை காதல 6 மணிக்கு நானும் சஜினியும் உங்களை சந்திக்க வந்துருவோம். சரியா, இப்போதைக்கு விடைபெற்றுக் கொள்வது நான் ரவிஜி. பாய்.

வணக்கம். காலை மணி 10, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். செங்கடலில் உள்ள முக்கிய நீர்வழியை கைப்பற்றியிருப்பதாக ஹவுதி கிளர்ச்சி படை தெரிவித்துள்ளது. ஏமனில் உள்ள முக்கிய துறைமுக நகரான மோக்காவை கைப்பற்றியதாக ஈரான் ஆதரவு பெற்ற அந்த குழு கூறுகிறது. ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் செல்லும் முக்கிய விநியோக பாதையாக அந்த பகுதி திகழ்கிறது. அனைத்துலக சரக்கு விநியோகத்துக்கு இடையூறு ஏற்படுத்துவது நோக்கமல்ல என்று கூறிய குழு சவுதி அரேபிய கப்பல்களை குறிவைப்பதாக தெரிவித்தது. உலகிற்கு ஆக அதிகமாக எண்ணெய் விநியோகிக்கும் சவுதி அரேபியா செங்கடல் வர்த்தக பாதையை பெரிதும் நம்பியிருந்தது. மத்திய கிழக்கு போரில் இது ஒரு புதிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் சர்ச்சையால் எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. அது 7 விழுக்காடு ஏற்றம் கண்டது. உலக தரநிலையாக கருதப்படும் பிரெண்டின் விலை பீப்பாய்க்கு 100 டாலரை தாண்டியது. போருக்கு முன் இருந்த விநியோகத்தை காட்டிலும் தற்போது மிக குறைவான அளவிலேயே எண்ணெய் ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்கிறது. மத்திய கிழக்கு நிலவரம் ஆசிய பங்குச்சந்தைகளிலும் பிரதிபலித்தது. ஜப்பானின் நிக்கே குறியீடும் தென்கொரியாவின் கோஸ்பி குறியீடும் கிட்டத்தட்ட 3 விழுக்காடு சரிந்தன. சீன துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த வெளிநாட்டு சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீயில் மாண்டோர் எண்ணிக்கை 25 உயர்ந்துள்ளது. அசம்பாவிதத்துக்கு காரணமானவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுபோன்ற விபத்து மீண்டும் நிகழாமலிருக்க உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க அவர் உத்தரவிட்டதாக சீன ஊடகங்கள் தெரிவித்தன. சம்பவம் ஷண்டோங் மாநிலத்தின் சிங்டாவ் நகரில் நேர்ந்தது. உள்ளூர் நேரப்படி நேற்று காலை 11:30 கப்பல் தீப்பிடித்தது. தீக்கு எதிரான பாதுகாப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை அனைத்து துறைகளும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதிபர் ஷி வலியுறுத்தினார். சீன அதிபர் ஷி பிரிக்ஸ் மாநாட்டிற்காக இந்தியா செல்கிறார். அவர் நாளை அங்கு செல்வார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை அவர் சந்தித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திரு ஷி இந்தியா செல்வது 7 ஆண்டுகளில் இதுவே முதல் முறை. இந்நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் மாநாட்டிற்காக புதுடில்லி சென்றடைந்துள்ளார். மத்திய கிழக்கு போர் குறித்து நாடுகள் ஒரு இணக்கத்தை எட்ட மாநாடு ஒரு தளமாக அமையும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். கனடா உக்ரைனுக்கு சுமார் 250 மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆகாய தற்காப்பு கட்டமைப்பை வழங்க இணங்கியுள்ளது. ரஷ்ய தாக்குதல்கள் கடுமையாகி வரும் நிலையில் உக்ரைனிடம் பேட்ரியட் ரக ஏவுகணைகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. ஆகாய தாக்குதல்களை இடைமறிக்க அவை உதவுகின்றன. ரஷ்யா உக்ரைனின் கடைத்தொகுதி ஒன்றில் நடத்திய தாக்குதலில் 4 கொல்லப்பட்டனர். 60 மேற்பட்டோருக்கு காயம் ஏற்பட்டது. பட்டப்பகலிலும் தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக உக்ரைனின் உள்துறை அமைச்சர் தெரிவித்தார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரின் இரட்டை கோபுரங்கள் தாக்கப்பட்டு இன்றுடன் 25 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. சம்பவத்தில் கிட்டத்தட்ட 1000 அதிகமானோர் கொல்லப்பட்டனர். பயங்கரவாத தாக்குதல் நடந்தபோது அந்த பகுதியில் சுமார் 25,000 பிள்ளைகள் இருந்ததாக மதிப்பிடப்படுகிறது. நச்சு ரசாயனங்கள் காற்றில் கலந்தது, கட்டடங்கள் இடிந்து விழுந்ததில் ஏற்பட்ட புகை போன்றவற்றால் அவர்களுக்கு நீண்டகால சுகாதார பிரச்சினைகள் ஏற்பட்டனவா என்பது ஆராயப்படுகிறது. சிலருக்கு புற்றுநோய், இருதய நோய் போன்ற நாள்பட்ட சுகாதார கோளாறுகள் ஏற்படும் வாய்ப்புண்டு. அந்த காலகட்டத்தில் நியூயார்க்கில் வாழ்ந்த இளையர்களை ஆய்வுகளில் கலந்து கொள்ள முன்வருமாறு அரசாங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. தாய்லாந்தின் அயோத்தியா நகரில் உள்ள மூத்த பௌத்த பிக்கு பண மோசடி புரிந்த சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். 66 வயது வாட்புட் தாய் சவான் வரலாற்று சிறப்புமிக்க அந்த ஆலயத்தின் நிதியில் கிட்டத்தட்ட 3 மில்லியன் டாலரை அபகரித்ததாக தெரிகிறது. கள்ளப்பணத்தை நல்ல பணமாக்கிய குற்றத்தையும் அவர் எதிர்நோக்குகிறார். அவர் நெருக்கமாக பழகிய பெண் ஒருவரிடம் அந்த பணத்தை மாற்றிவிட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. அந்த பெண் பின்னர் பணத்தை பல்வேறு சொத்துக்களாக மாற்றியிருக்கிறார். தங்கம், ஆபரணங்கள்,
நிதி மற்றும் சொத்து ஆவணங்கள் அந்த பெண்ணிடம் இருந்தது கண்டறியப்பட்டது. பிலிப்பீன்ஸின் பலவான் மாநிலத்துக்கு அருகே பயணிகள் படகு தீப்பற்றிய சம்பவத்தில் 86 பேரை இன்னமும் காணவில்லை. அவர்களை உயிருடன் மீட்க அதிகாரிகள் போராடுகின்றனர். தீயில் 5 பேர் உயிரிழந்தனர். கடுமையான வெப்பமும் வெடிப்பு ஏற்படும் அபாயமும் மீட்பு பணிகளை சிரமமாக்கியுள்ளன. கப்பலில் இருந்து இன்னமும் புகை வெளியேறுகிறது. தீ ஏற்பட்டதற்கான காரணம் விசாரிக்கப்படுகிறது. கப்பல் ஊழியர்கள் பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றினார்களா எனும் முக்கிய கேள்வி எழுந்துள்ளது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212212, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.

அரிமா அரிமா இன்று அலிமா இல்லமா. அனைவருக்கும் வணக்கம். ஒரு துள்ளலான வெள்ளிக்கிழமை உங்களை தனியாக சந்திக்கிற உங்களுடைய காதர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்று செப்டம்பர் 11 இந்த வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே அது ஒரு தனி உணர்வுங்க. ஏன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருக்க போது வார இறுதி நாளில் நம்ம பல விஷயங்கள் செய்யலாம். நம்ம வேலையிலேருந்து ஒரு விடுப்பு எடுத்து அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி பல திட்டங்கள் உங்களுக்கு இருக்கும். இந்த திட்டங்கள் அப்படியே மனசிலே வச்சுங்க. அந்த திட்டத்தோட உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன். அதனால் நீங்கள் அடுத்த 4 மணி நேரம் என்னோட தொடர்ந்து இணைந்திருக்கணும். முக்கியமாக பல பேர் கனவு காண்றோம், அதாவது தூக்கத்தில் கனவு காண்றோம். இப்போ தூக்கத்தில் கனவு காணும்போது சில நேரங்களில் அந்த கனவுகளை அப்படியே தட்டி கழிச்சிடறோம். நம்ம காண்கின்ற கனவுகளை பற்றியுடைய அர்த்தத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதில்ல, அப்படியே தட்டி கழிச்சிடறோம். ட்ரீம் இன்டர்பிரிட்டேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஒரு கனவு உங்களுக்கு வருதுன்னா அதோடைய அர்த்தம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நான் நேற்று தூங்கும்போது ஒரு கனவு கண்டிருந்தேன், அதோடைய அர்த்தத்தை நான் கண்டு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன். அந்த கனவை பற்றி நான் இன்னும் கொஞ்சத்தில் கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்போ வாங்க ஒரு துள்ளலான பாடலோடு நம்ம ஆரம்பிக்கலாம். இதனுடைய ஆனந்தம் ஆரம்பம். ஏ துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க தின்

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை, வணக்கம் சிங்கை, நான் ஜீனி 2.0.
3: எந்திரிங்க சத்ரி, எந்திரிங்க.
4: எதுக்கு காலங்காத்தால அலறிக்கிட்டு இருக்கீங்க?
3: நீங்க என்ன சம்பந்தம் என்ன பேசிட்டு இருக்கீங்க?
4: அதுவா எந்திரன் 10.0 ல தனுஷுக்கும் சிம்புக்கும் நான் ஜோடியா நடிச்சுக்கிட்டு இருந்தேன். டான்ஸ் ஆடுற நேரத்துல நடுவுல வந்து என் தூக்கத்தை கலைச்சிட்டீங்களே.
3: காடவள ஆட்டம் போட்டதெல்லாம் போதும், நெச்ச வாழ்க்கையில வேலைய பாப்போம் சஜினி.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
3: தான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
4: ரவிஜி
3: சஜினி,
2: வணக்கம் சிங்கை,
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.
5: புதிய சாம்சங் கேலக்சி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
6: ஸ்டார்ஹப், we got you.
7: காலை 10 மணி முதல்

இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்துல கனவை பற்றி நம்ம தூங்கும் போது கனவு காண்றோம்ல, நம்ம காண்கின்ற கனவை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறோமா, அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறோமா, ட்ரீம் இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுவாங்க, அதை பற்றி பேசலாம்னு நினைச்சேன். ஏன்னா நான் கண்ட கனவு என்னன்னா, நான் என்னுடைய வீட்டை தூங்கிட்டு இருக்கேன், எழுந்திரிச்சு வெளியே வரும்போது வீட்டுல சாயம் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப எனக்கு புரியுது, ஆமா இல்ல, நம்ம வீட்டுக்கு சாயம் அடிக்க சொன்னோம். இந்த வர்ணத்தை பார்க்கும்போது இது நான் சூஸ் பண்ண கலர் இல்லையே, வேற மாதிரி இருக்க அப்படின்னு போய் உன்னிப்பா கவனிக்கும் போது அந்த ஃபுல் டிசைனே மாற்றப்பட்டிருக்கு. அதை பார்க்கும் பொழுது என்னடா, நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, இங்கே நடக்கிறது இன்னொன்று. அப்போ கொஞ்சம் அந்த பக்கம் பார்க்கும்போது அழகானகளான டிசைன்ஸில் வந்து சில விஷயங்கள்லாம் பொருத்தியிருந்தாங்க. இதை பார்க்கும்போது, இதை செய்யும்போது நிறைய நேரம் எடுத்திருக்குமே, இப்போ மாற்ற சொல்லுவோமா இல்லை அப்படியே விட்டுருவோமா, நம்ம மாறிக்கலாமா அப்படின்னு என் மனசை தோணிட்டு இருந்துச்சு. எழுந்துச்சு பார்க்கும்போது நம்ம ஏன் இதை யோசித்தோம், இதனால இந்த கனவு வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அப்போ இன்டர்பிரேட் பண்ணும்போது, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில முடிவுகள் எடுக்கிறீங்க, அந்த முடிவுகள் எடுக்கும் பொழுது அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் மாறுறீங்களா, அல்லது ஆரம்பத்தில் உங்களுக்கு என்ன திட்டம் இருந்ததோ அதில் உறுதியாக இருப்பீங்களா? ஏன்னா சில நேரங்களில் நம்ம கொஞ்சம் பிடிவாதமாக இருப்போம், இல்லை எனக்கு இதுதான் வேணும்னு. சில நேரங்களில் கை மீறி சில விஷயம் மாறிடும், அதை மாற்ற முடியாது, மாற்றுனா இன்னும் பெரிய சவால்கள்லாம் வரும். அதுக்கேற்ப நம்ம வந்து சரண்டர் பண்ணிடுவோம், சரி நம்ம விட்டு கொடுத்துருவோம். இந்த மாதிரி சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கா? அப்படி ஏற்பட்டால் நீங்கள் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறியிருக்கீங்களா, அல்லது உங்கள் ஆரம்ப திட்டத்தில் உறுதியாக இருப்பீங்களா? உங்கள் கருத்துக்களை அனுப்பிக்கலாம். 9 6 7 8 8 9 6 8

0: கேர்ள்.
1: உங்களுடைய காதலியை நீங்க தெரிவு செய்யும் போது அதன் அழக மட்டும் பாக்காதீங்க, உங்க முக வடிவத்தையும் கவனியுங்க. வட்டமான முகம் இருந்துச்சுன்னா சற்று நீளமாக விழும் காதலிகள் முகத்தை நீளமாக காட்ட உதவும். உங்களுக்கு நீளமான முக வடிவம் இருந்துச்சுன்னா வட்டமான அல்லது சற்று அகலமான காதலிகளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ரொம்ப அழகா பொருந்தி வரும். முகம் சிறியதாக இருந்தா பெரிய காதலிகளை விட மென்மையான வடிவங்கள் கொண்ட காதலிகளை தேர்ந்தெடுங்க. சிறப்பான முறையில அது பொருந்தி வரும். சரியான காதலி முகத்தை மறைக்காது, முகத்தின் அழக இன்னும் தெளிவா பொலிவா காட்ட உதவுங்க. அதோட நகையை நீங்க தெரிவு செய்யும் போது உங்க முடி அலங்காரத்தையும் நீங்க சேர்த்து யோசிக்கணும். முடியை நீங்க முழுமையா பின்னால கட்டி இருந்தீங்கன்னா காதணி தெளிவாக தெரியும். அழகான தொங்கும் காதணியை நீங்க தெரிவு செய்யலாம். முடியை நீங்க விரித்து வைத்திருந்தீங்கன்னா சிறிய காதணி மறைந்து போகலாம். சற்று தெளிவான வடிவம் கொண்ட காதணிகளை தெரிவு செய்யுங்க. முடி அலங்காரமும் நகையும் ஒன்றாக சேர்ந்தால்தான் முழு தோற்றமும் நிறைவடையும். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயலுக்காஸ் World's Favorite Jeweler.
2: Chan Brothers Travel மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
3: 80களின் அதிசய உலகம்.
4: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும்
6: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
7: ஒலி 9:00.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: 80களில் வெளிவந்த முரட்டு காலை திரையிடப்பட்டு பாடலை கேட்டுதோம். தொடர்ந்து 80களில் வேகமான பாடல்கள் நிறையவே இருக்கு, அதை ஒளிபரப்ப போறேன். அது மட்டும் இல்லாம இன்று ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். நேற்று நான் தூங்கும் போது ஒரு கனவு கண்டிருந்தேன். நான் ஒரு வீட்டில் இருக்கேன், அந்த வீட்ல இருந்து நான் தூங்கி எழுந்துச்சு வரும்போது நான் நினைச்ச மாதிரி அந்த வீட்டை அமைக்கப்படல. அதாவது சாயம் வந்து மாற்றப்பட்டிருக்கு, டிசைன்ஸ் மாற்றப்பட்டிருக்கு. அதை பார்த்த பிறகு இந்த மாற்றத்துக்கு நான் வந்து என்னுடைய முடிவை மாத்திக்கலாமா, அல்லது ஆரம்பத்தில் எனக்கு ஒரு திட்டம் இருந்ததுல அந்த திட்டத்தில் நான் உறுதியா இருக்கலாமா அப்படின்னு நான் எழுந்திருச்சு இந்த கணவனுடைய விளக்கத்தை நான் கண்டுபிடிச்சேன். உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டிருந்தேன். இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க, ஒரு திட்டத்தில் உறுதியாக இருந்திருப்பீங்க, ஆனால் அந்த திட்டம் மாறும், சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் மாறுவீங்களா, அல்லது உங்களுடைய ஆரம்ப திட்டத்தில் உறுதியாக இருப்பீங்களா? ஏன்னா நீங்கள் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது சில நேரங்களில் அந்த மாற்றத்துக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பல விஷயங்கள் மாற வேண்டியது இருக்கும். அப்ப இக்கட்டான சூழ்நிலை நீங்க எப்படி என்ன முடிவு எடுப்பீங்கன்னு கேட்டப்போ இங்கு திருப்பூர்ல இருந்து பால சுப்பிரமணியம் குரல் பதிவு அனுப்பியிருக்கிறார்.
3: நீங்க கேட்ட கேள்வி ஒரு நல்ல கேள்வி. என்ன கேட்டீங்கன்னா, இந்த நம்ம ஒரு ஆள் முடிவெடுக்கிறது வந்து மற்றவங்களையும் பாதிக்க கூடாது. நாம் ஒரு முடிவில் இருப்போம், ஆனால் நம்ம சுற்றி ஒரு குடும்பம் இருக்குது, சமுதாயம் இருக்குது, நம்ம சுற்றி நண்பர்கள் எல்லாருமே இருக்காங்க. அவங்களுடைய யோசனையும் கேட்கணும். சில டைமில் நாம் எடுக்கிற முடிவு தவறாகவும் கூட இருக்கலாம். அதனால் கலந்து முடிவெடுக்கிறது தான் நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து.
4: இனிய காலை வணக்கம் காதர், உங்கள் கேள்வி சிறப்பாக இருக்கின்றது. சில சமயம் நம்ம வந்து அந்த கட்டாய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுவதால் சில சில மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனாலும் நானாகவே இருப்பேன் காதர். ஜானகி பொன்னன்,
2: நானாக நான் இல்லை தாயே, நானாக இருப்பேன் சொல்லிருக்கீங்க. ஆமாங்க, சில நேரங்களில் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தான் நம்ம முடிவு எடுக்க முடியும். ஏன்னா அந்த மாற்றம் ஏற்படும் பொழுது நம்ம ஆரம்ப திட்டத்தில் உறுதியாக, அதாவது நம்ம பிடிவாதமாக இருந்தால் அது சரியாக அமையுமா? ஏன்னா சில நேரங்களில் அந்த மாற்றம் ஏற்படும் போது இன்னும் பல விஷயங்கள் மாறும். நம்ம வந்து பிடிவாதமாக இருந்தால் அந்த பல விஷயங்களை மாற்றி ஆகணும். அதனால் அங்கே தான் அதிகமான பாதிப்பு, நமக்கு மட்டும் இல்லை பிறருக்கும் பாதிப்பு. அதனால சில நேரங்களில் அந்த முடிவை நம்ம எடுக்க மாட்டோம், நம்மளுடைய ஆரம்ப திட்டத்தை அப்படியே விட்டுருவோம். சில பேர் கடைசி வரைக்கும் பிடிவாதமாக உறுதியாக இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டிருக்கா? தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை அனுப்பிட்டே இருக்கலாம். 9 6 7 8 8 9 6 8.

0: தங்கத்தை ஏன் இன்னும் நகையாகவே பாக்குறோம்? நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம். செய்கூலி இல்லை, அதோட ஜிஎஸ்டி விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
1: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க. செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.

0: இசைக்கலைஞன் என் ஆசைகள் ஆயிரம் நினைத்தது பழித்ததுன்னு பாடியிருந்தார் எஸ்பி பாலசுப்ரமணியம். உங்களுக்காக நிழல்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் இடம்பெற்றது. நம்முடைய கனவுகள் எப்போதுமே நினைவாகுமா அப்படின்னு ஒரு கேள்வி எப்போதுமே அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கோம். சில பேர் நல்லா உறுதியாக பிடிவாதமாக கடைசி வரைக்கும் அவங்க என்ன திட்டப்பட்டாங்களோ அதை நினைவேற்றுறதுக்கு அவங்க முயற்சி செய்வாங்க. சில பேர் சூழ்நிலைனால அந்த திட்டத்தை மாற்றுவாங்க. இப்போ இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம அதை பற்றி தான் பேசியிருந்தோம். பல பேரும் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம மாற்றிக்கலாம், ஆனால் அடிப்படை திட்டம் எப்போதுமே இருக்கணும்னு நம்ம ஒரு நேயர் வந்து குரல் பதிவு அனுப்பியிருந்தார்.
1: இனிய காலை வணக்கம் காதர்.
0: வணக்கம்.
1: தஞ்சை ராஜா பேசுகிறேன். நம்ம வந்து ஒரு திட்டம் வந்து கலந்து பேசி முடிவு பண்ணதுக்கப்புறம் அதாவது அடிப்படை இதை வந்து நம்ம மாற்றக்கூடாது. சில சில சிறு மாற்றங்களை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் மற்றவங்களோட கருத்தை இது பண்ணி. மற்றபடி பேசிக் ஸ்ட்ரக்சருங்க அது மாதிரி அடிப்படை இதை வந்து நம்ம வந்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும்.
0: பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்போதுமே இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க, சில நேரங்களில் ரொம்ப மாற்றினாலும் பிரச்சனை வரும். அதனால் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கொள்ளலாம். சில நேரங்களில் நம்முடைய திட்டம் சரியாக இருக்கும்னு நமக்கு மனசில் தோணுச்சுன்னா அந்த திட்டத்தில் நம்ம உறுதியாக இருந்தால் தான் கடைசி வரைக்கும் அந்த திட்டம் நிறைவேறும்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
4: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
3: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
4: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
3: நான் இததான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
4: ஸ்கில்ஸ் பியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
3: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
6: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
5: சுவையா?
6: இந்த காஃபி.
5: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
6: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
7: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான்.

0: பழைய பாடல் விரும்பிகளுக்கு
1: பனிமலை மேகங்கள்
0: பின்னிரவு 3 மணியிலிருந்து 5 மணி வரை ஒலியில் மட்டும்தான்.
2: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

0: ஆஹா, ஏஎம் ராஜாவோட குரல்ல இரண்டு பாடல்கள் கேட்டிருந்தோம். இப்ப கலத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து ஏஎம் ராஜா பி சுசிலாவுடன் பாடிய ஆடாத மனமும் ஆடுதே பாடலை கேட்டிருந்தோம். அதுக்கு முன்பு தேனிலவு திரைப்படத்துல பல பேருக்கும் பிடித்த பாட்டு பாடவா பாடலை கேட்டிருந்தோம். இப்ப போட்டி விளையாட நேரம் வந்துருச்சு. ஆமாங்க, எங்கே எங்கே அங்கம்
1: சில மணிகள்.
0: இன்று எங்கெங்க அங்கத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்தை பற்றி நான் மூன்று குறிப்புகளை கொடுக்க போறேன். அந்த குறிப்புகளை கேட்டு நீங்க அந்த இடம் என்ன என்பதை கண்டுபிடிக்க போறீங்க. அந்த இடத்தை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவலும் பகிர்ந்து கொள்ள காத்துட்டு இருக்கேன். அதனால தொடர்ந்து நீங்க ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சியை கேட்டே இருங்க. உங்களுக்காக அடுத்த பாடல் மீண்டும் ஏஎம் ராஜாவுடைய குரல்ல இடம்பெற போகுது. இந்த முறை ஜிக்கியோட பாட போறாரு. குலே பகாவலி திரையப்பட்டது. இது உங்களுக்கு பிடித்த பாடல்.

சரி நேர்களே, இப்ப போட்டி அங்கம் ஆரம்பிக்க போகுது. இளைய மணி எங்க இருக்குன்னா, அதாவது இங்க 19வது நூற்றாண்டுல இருக்கிற கட்டடங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா சிங்கப்பூர்ல 1854 ஒரு கட்டடம் கட்டப்பட்டு, அந்த கட்டடம் ஒரு காலகட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தது. பள்ளிக்கூடமாக இருந்து இப்ப அது ஒரு கேளிக்கை விடுதியாக மாறிடுச்சு. பழமை வாய்ந்த ஒரு கட்டடம் இது. வந்து நீங்க சிபிடி ஏரியா பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா தெரியும் இது எந்த இடம். இந்த குறிப்பில் கொடுத்துட்டேன், நீங்க கூகுள் செய்து உங்களுக்கு பதில் தெரிஞ்சா குரல் பதிவா எனக்கு பதில சொல்லி அனுப்பணும். 9 6 7 8 8 9 6 8.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்
2: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பீவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பீவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பீவாடி ஆட்டோ 1 மற்றும் பீவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பீவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பீவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பீவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
3: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி முத்துக்காளியாக சூரி சட்டப்புலியாக சுஹாஸ் மகிமா நம்பியார் சத்யராஜ் இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன் ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ் கோல்டன் மைல் டவர் மை சினிமாஸ் காஸ்வே பாயிண்ட் இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்
4: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்
5: ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 26 காசு ஓர் யூரோ ஒரு வெள்ளி 48 காசு ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒரு வெள்ளி 72 காசு ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 91 காசு 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 34 காசு 100 இலங்கை ரூபாய் 35 காசு ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 19 காசு
6: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம் ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும்.
2: இவ்வார நட்சத்திரத்தில் வளம் வராங்க பாடகி சின்மாய். அவங்க பாடிய பாடல் குள்ளநரி கூட்டம் திரைப்படத்தில் இடம்பெற்றது. வி செல்வகணேஷ் இசையில் கார்த்திகுடன் அந்த பாடலை பாடியிருந்தாங்க. இன்றைய எங்கே எங்கே அங்கத்துல நான் கொடுத்த குறிப்புகள், இந்த கட்டடம் 1854 கட்டப்பட்டது. ஒரு காலகட்டத்தில் இது ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தது. இப்ப இது ஒரு கேளிக்கை விடுக்கிய இப்போ இது ஒரு கேளிக்கை விடுதியாக மாறிடுச்சு அப்படின்னு கேட்டப்போ எனக்கு குரல் பதிவு அனுப்பியிருக்கிறார் கதிரவேல்.
3: மதிய வணக்கம் காதர், கதிரவேல் பேசுறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், நியூ பாரு.
2: நியூ பாருவா?
3: நியூ பாரு, அது கிம்யாம் ரோட் கிட்ட இருக்கு.
2: அங்க நிறைய கேளிக்கை விடுதிகள் இருக்கு, ஆனா ஒரு பள்ளிக்கூடமாக இருந்த ஒரு இடம் கேளிக்கை விடுதியாக மாறிச்சா, அதுதான் நீங்க வந்து ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும். தொடர்ந்து நீங்க கூகுளை தேடி பார்க்கலாம். 1854 கட்டப்பட்ட இந்த கட்டடம் ஒரு காலத்துல பள்ளிக்கூடமாக இருந்தது, அதன் பிறகு இப்போ ஒரு கேளிக்கை விடுதியாக மாறிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன். தொடர்ந்து உங்களுடைய பதில்களை அனுப்பிட்டே இருங்க.
4: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பழ பழ பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம், ஆனா கவலைப்படாதீங்க. இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
5: ஒன்பது சிறப்பு விற்பனை செப்டம்பர் 1 முதல் 13 வரை. பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. மற்ற அனைத்து தங்கநகைகளுக்கு செய்கூலியில் 50% தள்ளுபடி. வைர நகைகளுக்கும் 30% வரை தள்ளுபடி. பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்கூலி இல்லாமலும் வாங்கலாம். இந்த சிறப்பு சலுகைகள் இன்று முதல் செப்டம்பர் 13 வரை மட்டுமே. பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. இஸ்டாராவின் 99 சிறப்பு விற்பனையை தவறவிடாதீங்க.
6: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
7: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள். நீங்கள் 100,000 வெள்ளி போட்டால் 200,000 வெள்ளியாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தான் நாங்கள் சொல்ல வருகிறோம்.
8: 100,000 வெள்ளி போட்டா ஆண்டு இறுதியில இன்னொரு 100,000? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஏதாவது ஏமாத்துக்கார கம்பெனியா இருக்க போகுது.
7: நீங்கள் நினைக்கலாம், 100,000 வெள்ளி போட்டால் எப்படி 100,000 வெள்ளி உங்களுக்கு கிடைக்கும், இதனால் எங்களுக்கு என்ன லாபம், எப்படி குறுகிய காலத்தில் 100,000 வெள்ளியை உங்களுக்கு நாங்கள் செய்து கொடுக்கின்றோம், அவை யாவும் நாங்கள் கவலைப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இந்த முதலீட்டில் கவலையே தேவையில்லை.
9: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீல் லிசனுக்கு செல்லுங்கள்.
10: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
11: இது என்ன நிகழ்ச்சி?
12: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: அடேங்க அப்பா, அருமையான 80களில் வெளிவந்த பாடல்கள். உங்களுக்காக கரகாட்டம் திரைப்படுத்திருந்தோம், என் ஜீவன் பாடுது திரைப்படுத்தினோம், பாடல்களை ஒளிபரப்பு செஞ்சிருந்தேன். இன்றைய எங்கே அங்கத்தில் நான் கொடுத்த குறிப்புகள், இந்த கட்டடம் 1854 கட்டப்பட்டது. இரண்டாவது குறிப்பு, ஒரு காலகட்டத்தில் இது ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தது, இப்போ ஒரு கேளிக்கை விடுதியாக மாறிடுச்சு. கொஞ்சம் கூடுதல் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க. CBD ஏரியாவில் இருக்குன்னு சொல்லியிருந்தப்போ பல நேர்கள் எனக்கு சரியான பதில்களை அனுப்பி வச்சிட்டீங்க.
3: கதர் காலை வணக்கம். கதர், நான் நாதன் பேசுறேன். நான் நினைக்கிறேன் சைம்ஸ் இருக்கு, சைம்ஸ் தான் எனக்கு நினைப்பு இருக்கு.
4: இந்த பள்ளியா இருந்த அந்த லொகேஷன் வந்து இப்ப வந்து சைம்ஸ் சொல்றாங்க. கான்வென்ட் ஆஃப் ஹோலி இன்ஃபன்ட் ஜீசஸ் அந்த பள்ளி, பெண்கள் பள்ளி. எனக்கு ஏன் இந்த பள்ளி வந்து ஒரு மெமரபிள் லொகேஷன்னா, நான் வந்து அங்க ஆங்கில சீன தொடக்கப்பள்ளியில் படித்தேன். ஸோ 70s இந்த பள்ளி வந்து அருகாமையில் இருக்கிறதுனால எனக்கு அது தெரியும். நான் சக்திவேல், நன்றி, வணக்கம்.
2: சரியா சொன்னீங்க சக்திவேல். ஆமாங்க, இந்த கட்டடம் 1854 கட்டப்பட்டது. ஒரு காலகட்டத்தில் இது ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தது, கான்வென்ட் ஆஃப் த ஹோலி இன்ஃபன்ட் ஜீசஸ் சாப்பல்னு அழைப்பாங்க. இதற்கு முன்பு 1852 ஃபாதர் ஜீன் மரி பரூல் இவர் வந்து ஒரு கட்டடத்தை கட்டி அங்கே வந்து ஒரு பள்ளிக்கூடமாக ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனால் அப்போ நிறைவேறல. 2 வருடங்கள் கழித்து 4 தாதியர்களை, முக்கியமாக 4 அங்கே வேலை செய்யும் நபர்கள் வந்து அந்த கட்டடத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கலான்னு ஆரம்பித்தாங்க. 1854 1983 வரை இந்த பள்ளிக்கூடம் இயங்கியது. அதன் பிறகு தோப்பாயோவுக்கு உருமாறியது. அதன் பிறகு படிப்படியாக இந்த இடத்த ஒரு கேளிக்கை விடுதியாக மாற்றினாங்க. இப்போ அந்த இடத்துக்கு பேர் சைம்ஸ். அவங்க பல பேர் அங்கே போயிருப்பீங்க, புகைப்படங்கள் எடுப்பீங்க. சில பேர் சில நேரத்தில் திருமண நிகழ்வுகள்லாம் நடக்கும். நல்ல ஒரு வரலாறு நிறைந்த இடம். இதே போல வரலாறு நிறைந்த இடத்தை நம்ம இந்த எங்கே எங்கே அங்கத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். இது வரைக்கும் பதில்களை அனுப்பி வைத்த அனைத்து நேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.
1: இத்தகவலை வழங்கியோர்
2: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.

0: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். நான்கு இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே நான்கு நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
1: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: பிரமாதமா சமைச்ச மட்டும் போதுமா? சமையல சுலபமாக்க கூடிய சில குறிப்புகளை தெரிஞ்சுகிட்டா அது இன்னும் சமையல எளிமையாக்கும். உதாரணத்துக்கு, ஆசாசியா சமைச்ச சமையல அதிகமா உப்பாயிருச்சா, அந்த உப்பின் அளவை கரைக்கிறதுக்கு 2 உருளைக்கிழங்கு வெட்டி போடுங்க. அடுத்ததாக, சமையல் ரொம்ப காரம் ஆயிருச்சா, பிள்ளைங்க சாப்பிட கஷ்டப்படுவாங்களே, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா, கொஞ்சம் தயிர் அத உங்க காரமான சமையல சேர்த்து கொள்ளுங்க, அல்லது கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து கொண்டாலோ இது காரத்தை குறைக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே சமையல அதிகமான இஞ்சி பூண்டு விழுத்த சேர்த்துட்டீங்களா, அதன் தன்மையை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு எலுமிச்ச சாறு சேர்த்தீங்க வச்சுக்கீங்களேன், சாப்பாடு அற்புதமா இருக்குங்க.
3: உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ராணின்னு எப்படி பேர் வந்தது?
4: எங்க வீட்டுக்கு எத்தனை பேர் வந்தாலும் இட்லி தோசை முறுக்குன்னு இன்ஸ்டன்டா செய்தா சத்திடுவேன். என் கையில தான் ஹவுஸ் பிராண்டோட இன்ஸ்டன்ட் மிக்சர் இருக்கே.
5: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
6: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுகிட்டே போகுது.
0: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
6: நல்லதுதான், இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
0: தேவையே இல்ல, நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
7: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/specialpayment.
8: சொல்லுங்கள் ராஜமாதா.
9: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
8: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
9: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
8: 7.5 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
9: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
8: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
9: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா கார்ப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். ஓபிஎஸ் சிங்கப்பூர் வெளிப்புற நடவடிக்கை பள்ளி கோனிதீவில் அதன் புதிய வளாகத்தை திறந்துள்ளது. பிரதமர் லாரன்ஸ் வாங் அதனை இன்று திறந்து வைத்தார். புதிய வசதிகளின் மூலம் கூடுதலான உயர்நிலை 3 மாணவர்கள் பயனடைவர். கோனி வளாக திறப்பை ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்ப்பதாய் ஓபிஎஸ் கூறியது. தேசிய வெளிப்புற சாகச கல்வி பெருந்திட்டத்தின் கீழ் சிங்கப்பூர் இளையர்களை மீள்திறன் மிக்கவர்களாக உருவாக்க இது பெரிதும் கை கொடுக்கும் என்று அது சொன்னது. சிங்கப்பூரில் இயங்கி வரும் ட்ரூ ஃபிட்னஸ் ட்ரூ யோகா நிறுவனங்கள் மூடப்படும் என்று அவற்றை நிர்வகிக்கும் கொண்டாஃபார்மா சைனா ஹோல்டிங்ஸ் தெரிவித்துள்ளது. சந்தையில் நிலவும் போட்டித்தன்மையையும் உயர்ந்து வரும் செலவுகளையும் அதற்கு காரணங்களாக நிறுவனம் சுட்டியது. நிறுவனம் நிதி வழங்கிய போதும் சிங்கப்பூரில் செயல்பாடுகள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் ஈட்டவில்லை என்று கூறப்பட்டது. நிறுவனம் ட்ரூ ஃபிட்னஸ் ட்ரூ யோகா ஆகியவற்றை கலைப்பதாக தெரிவித்துள்ளது. இந்தோனேசிய காட்டுத்தீயின் காரணமாக சுவாச பிரச்சினையால் அவதியுறுவோர் எண்ணிக்கை ஒரு வாரத்தில் 2 மடங்காகியிருக்கிறது. அந்நாட்டு சுகாதார அமைச்சு அந்த தகவலை வெளியிட்டது. இந்தோனேசியாவில் 12.5 மில்லியனுக்கும் அதிகமானோர் கடுமையான காட்டு தூய்மைக்கேட்டை எதிர்கொள்கின்றனர். சுமார் 1 மில்லியன் முகக்கவசங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. உயிர் வாயுவை வெளியிடும் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 1000கணக்கான மருத்துவ ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சிங்கப்பூரில் 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு இன்று காலை 11 மணி அளவில் மிதமான அளவில் இருந்தது. மத்திய பகுதியில் ஆக அதிகமாக அது 96 பதிவானது. கிழக்கிலும் மேற்கிலும் அது 84 இருந்தது. வடக்கிலும் தெற்கிலும் காற்றின் தரம் சுமார் 75 பதிவானது. செங்கடலில் உள்ள முக்கிய நீர்வழியை கைப்பற்றியிருப்பதாக ஹவுதி கிளர்ச்சி படை தெரிவித்துள்ளது. ஏமனில் உள்ள முக்கிய துறைமுக நகரான மோக்காவை கைப்பற்றியுள்ளதாக ஈரானின் ஆதரவை பெற்ற அந்த குழு கூறுகிறது. ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் செல்லும் முக்கிய விநியோக பாதையாக அந்த பகுதி திகழ்கிறது. அனைத்துலக சரக்கு விநியோகத்துக்கு இடையூறு ஏற்படுத்துவது நோக்கமல்ல என்று கூறிய குழு சவுதி அரேபிய கப்பல்களை குறிவைப்பதாக தெரிவித்தது. உலகிற்கு ஆக அதிகமாக எண்ணெய் விநியோகிக்கும் சவுதி அரேபியா செங்கடல் வர்த்தக பாதையை பெரிதும் நம்பியிருந்தது. மத்திய கிழக்கு போரில் இது ஒரு புதிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு சர்ச்சையால் எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. அது 7 விழுக்காடு ஏற்றம் கண்டது. உலக தரநிலையாக கருதப்படும் பிரெண்டின் விலை பீப்பாய்க்கு 100 டாலரை தாண்டியது. போருக்கு முன் இருந்த விநியோகத்தை காட்டிலும் தற்போது மிக குறைவான அளவிலேயே எண்ணெய் ஹார்மோஸ் நீரிணை வழியாக செல்கிறது. மத்திய கிழக்கு நிலவரம் ஆசிய பங்குச்சந்தைகளிலும் பிரதிபலித்தது. ஜப்பானின் நிக்கே குறியீடும் தென்கொரியாவின் காஸ்பி குறியீடும் கிட்டத்தட்ட 3 விழுக்காடு சரிந்தன. சீன அதிபர் ஷி ஜின்பிங் பிரிக்ஸ் மாநாட்டிற்காக நாளை இந்தியா செல்கிறார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை அவர் சந்தித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திரு சி இந்தியா செல்வது 7 ஆண்டுகளில் இது முதல் முறை. இந்நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மாநாட்டிற்காக புதுடில்லி சென்றடைந்துள்ளார். மத்திய கிழக்கு போர் குறித்து நாடுகள் ஓர் இணக்கத்தை எட்ட மாநாடு ஒரு தளமாக அமையும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். ஆஸ்திரேலியாவின் சிட்னி விமான நிலையத்தில் விமான சேவைகளில் இன்று காலை இடையூறு ஏற்பட்டது. ஆகாய போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரிகளின் பற்றாக்குறை அதற்கு காரணமாக கூறப்பட்டது. பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன அல்லது தாமதமாயின. சிங்கப்பூர் நேரப்படி காலை 6:30 நிலைமை மேம்பட்டதாக ஆகாய போக்குவரத்தை நிர்வகிக்கும் அமைப்பு தெரிவித்தது. 10 நிமிடங்களுக்கும் குறைவான தாமதங்களை எதிர்பார்க்கலாம் என்று அது சொன்னது. தாய்லாந்தின் அயோத்தியா நகரில் உள்ள மூத்த பௌத்த பிக்கு பண மோசடி புரிந்த சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். 66 வயது வட்ஃபுட் தாய் சவான் வரலாற்று சிறப்புமிக்க அந்த ஆலயத்தின் நிதியில் கிட்டத்தட்ட 3 மில்லியன் டாலரை கையாடியதாக கூறப்படுகிறது. கள்ளப்பணத்தை நல்ல பணமாக்கிய குற்றச்சாட்டையும் அவர் எதிர்நோக்குகிறார். நெருங்கி பழகிய பெண் ஒருவருக்கு அந்த பணத்தை அவர் மாற்றிவிட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. அந்த பெண் பின்னர் பணத்தை பல்வேறு சொத்துக்களாக மாற்றியதாக கூறப்படுகிறது. தங்கம், நகை, நிதி மற்றும் சொத்து ஆவணங்கள் அந்த பெண்ணிடம் இருந்தது கண்டறியப்பட்டது.
1: சொல்லும் பொருளும் ஸ்டெகர்ட். கட்டங்கட்டமாக வீடமைப்பு வளர்ச்சிக் கழகத்தின் புதிய வீடுகளின் கட்டுமானப் பணிகள் சுமார் 3 ஆண்டு காலத்துக்கு கட்டங்கட்டமாக நடைபெறும். ஸ்டெகர்ட் கட்டங்கட்டமாக.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நேற்று மழை பெய்யக்கூடும்னு சொல்லியிருந்தாங்க. சில இடங்களில் மழை பெய்தது, இன்றும் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேற்று இரவு வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் குளுகுளுன்னு இருந்தது, அதுக்கு முன்னால் ராத்திரி வந்து சரியான சூடாக இருந்தது. இன்றும் நீங்கள் அப்படி எதிர்பார்க்கலாம். வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டிருக்கும். ஈரத்தன்மை 60-95 விழுக்காட்டிற்கும் இடைப்பட்டிருக்கும்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது, சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
3: அப்பப்பா, உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு?
4: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
3: அப்ப பொலிவான சருமத்திற்கு
4: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கருப்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
3: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
4: அப்பப்பாவை எடு, கவலைய விடு, அப்பப்பானா பியூரிட்டி.
5: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
6: உங்களால் ஒரங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உரக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரக்கம் ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
7: காலை 10 மணி முதல் பிற்பகல்

0: உற்சாகம் பாய்ஸ் திரைப்படங்கள் இருந்து நம்ம பாடல்களை கேட்டுதோனீர்களே நேர்களே. இப்ப உற்சாகமா தொடர்ந்து நிகழ்ச்சி படிச்சிருக்கேன். உற்சாகமா உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்க போறேன். ஏன்னா ஒரு சுவாரஸ்யமான தகவலை படித்திருந்தேன். நம்ம வந்து இந்த கடிகார விளம்பரங்கள்லாம் பார்த்துருக்கோம்ல, அதுல எப்போதுமே அவங்க 10:10 அந்த நேரத்தை தான் காட்டுவாங்க. அது ஏன் உங்களுக்கு தெரியுமா? நீங்க எல்லா கடிகார விளம்பரங்களும் பாருங்களேன், 10:10 அந்த நேரத்தை தான் காட்டுவாங்க. அதற்கு ஒரு நல்ல காரணம் இருக்கு. இந்த தகவலை த ஜேர்னல் ஃப்ரண்டியர்ஸ் இன் சைக்காலஜி இவங்க வெளியிட்டிருக்காங்க. அந்த தகவல் என்னென்னு கண்டுபிடித்து எனக்கு பதில சொல்லுங்க. 9678889688. இப்ப சாலையில பயணம் செய்பவர்களுக்கு இந்த முக்கிய தகவல்கள்.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. பிஆர்இ நோக்கி செல்லும் டிபிஇ அங்கு செங்காங் ஈஸ்ட் ரோட் நுழைவாழ்கார்கள வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: இஷாராவின் 9:9 சிறப்பு விற்பனை செப்டம்பர் 1 முதல் 13 வரை. பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. மற்ற அனைத்து தங்கநகைகளுக்கு செய்கூலியில் 50% தள்ளுபடி. வைர நகைகளுக்கும் 30% வரை தள்ளுபடி. பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்கூலி இல்லாமலும் வாங்கலாம். இந்த சிறப்பு சலுகைகள் இன்று முதல் செப்டம்பர் 13 வரை மட்டுமே. பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. இஷாராவின் 9:9 சிறப்பு விற்பனையை தவற விடாதீங்க.
5: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
6: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
5: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
6: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
5: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
6: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. 9:08
7: அதனால எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்க.
8: 9:08 பரவசம்.

0: மதிய நேரத்துக்கு பிறகு உங்க மதிய உணவை சாப்பிட்டு நிகழ்ச்சி கேட்டு இருப்பீங்க. உங்களுக்காக வேகமான பாடல்களை ஒளிபரப்பு செஞ்சுட்டு இருக்கேன். அதே நேரத்தில் சற்று முன்பு ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். நீங்க கடிகார விளம்பரங்களை பார்த்தீங்கன்னா அங்க நேரம் வந்து 10:10 காட்டுவாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் கேட்டப்போ எனக்கு சஞ்சய் குரல் பதிவு அனுப்பியிருக்கிறார்.
1: நான் சஞ்சய் பேசுறேன். அந்த கடிகாரம் வந்து 10:10 அந்த நேரத்துல தான் அந்த கடிகாரம் கண்டுபிடிக்கப்பட்டது.
2: ஹாய் ப்ரோ, வணக்கம், நான் சிவகுமார். ஏன் அந்த டைம் 10:10னாக்கா நம்ம வாகனம் ஓட்டும் போது அந்த ஸ்டேரிங் பிடிச்சிருக்கிற பொசிஷனை குறிக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்.
0: ஓ, இங்க சந்தோஷ், அப்பதான் கம்பெனி லோகோ மறையாம இருக்கும் அப்படின்னு அனுப்பியிருக்கீங்க. இங்க சுகந்தி, 10:10 அதுதான் ஜான் எஃப் கெனடி சுடப்பட்ட நேரம். இது கொஞ்சம் வித்தியாசமான பதிலா இருக்கு. அது கிடையாது, சுடப்பட்டனால அந்த 10:10 அவங்க குறிப்பிடல. அதுக்கு மனோவியல் ரீதியா ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை கண்டுபிடித்து எனக்கு வாட்ஸ்அப்ல குரல் பதிவு அனுப்பி சொல்லுங்க. 9678889 தொடர்ந்து உங்களுக்காக நிகழ்ச்சியை படிச்சிட்டு இருக்கேன். உங்களுடைய காதல் இது ஆனந்தம் ஆரம்பம்.
3: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
4: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
3: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
5: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
6: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெண்ணீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சூஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
7: புதியதொரு பாகம் என்ன நடந்தது? அவ்வளவுதான், டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தான். பிடக் ரசவா சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காபோலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
1: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
2: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: இது என்ன நிகழ்ச்சி? காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.

0: உங்களுக்காக டைம் திரையப்படுத்து இசைஞானி இளையராஜாவின் இசையில் உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடியிருந்த பாடல கேட்டிருந்தோம். இன்று நான் டைமை பற்றி தான் கேள்வி கேட்டிருந்தேன். கடிகார விளம்பரங்களில் நம்ம இந்த நேரத்தை பார்க்கும்போது 10:10 குறிப்பிட்டுப்பாங்க. த ஜேர்னல் ஃப்ரண்டியர்ஸ் இன் சைக்காலஜி இவங்க வெளியிட்ட தகவலில் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம் கேட்டப்போ இப்ப சரியான பதில்களை அனுப்பிட்டாங்க நேயர்கள்.
1: வணக்கம் காதர்.
0: வணக்கம்.
1: நான் பானு சாச்சுக்கங்கள அழைக்கிறேன். அது வந்து விடை வந்து ஸ்மைலி ஃபேஸ் கொடுக்கும். அதாவது வந்து உங்களோட இரண்டு விரல்களையும் நீங்க வைத்து பார்த்தா அது வந்து ஒரு ஸ்மைலி ஃபேஸ் இஃபெக்ட் கொடுக்கும்.
0: சரியா சொன்னீங்க பானு. அதே போல மற்றொரு நேரம் எனக்கு இதே சரியான பதில் அனுப்பிச்சிருக்காங்க.
2: வணக்கம் காதர்.
0: வணக்கம்.
2: நீங்க கேட்ட கேள்வி வந்து 10:10 வந்து ஒரு சிரிச்ச முகமா இருக்கிறதுக்காக தான் 10:10 வருது நினைக்கிறேன்.
0: செந்தில்குமார், பானு, நீங்க சரியான பதில்கள் சொல்லிருக்கீங்க. இதே போல மற்றவர்களும் எனக்கு அட்டிச்சு டைப் செய்து அனுப்பியிருக்கீங்க. பல பதில்கள் வந்தன, எல்லாமே சரியான பதில் தான். எல்லாருடைய குரல் பதிவு ஒளிபரப்ப முடியாது. நேரத்தை பத்தி கேட்டாலும் அவங்க எனக்கு நேரம் கிடையாது. சரி, ஏன் 10:10 பயன்படுத்துறாங்கன்னா, இவங்க சொன்னது போல சிரிச்ச முகமா இருக்குது. கடிகாரம் வாங்கும் பொழுது இத சிரிச்ச முகத்தோட இந்த கடிகாரத்தை பாக்குறாங்களே, அது அவங்களை மூட மாத்துது. இந்த கடிகாரத்தை வாங்கணும்னு அவங்களுக்கு ஊக்குவிக்குது அப்படின்னு த ஜேர்னல் ஃப்ரண்டியர்ஸ் இன் சைக்காலஜி இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதனாலதான் விளம்பரங்களையும் அவங்க 10:10 என்கிற ஒரு நேரத்தை காட்டுறாங்க. இப்ப புரியுதா ஏன் 10:10 இருக்குன்னு?

0: சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலை பேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதா இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சே குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டின் மால், 6 வேர்டன் சாலை. Thank you.

0: பாட்டு ஆதரவு
1: மெய்மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
2: அனிருத் இசையமைப்பில் இரண்டு பாடல்களை கேட்டிருந்தோம், லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி மற்றும் அவருடைய சிங்கிள் பாடல் அரவிந்த். சிங்கப்பூரின் வானிலை பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம் முன்னறிவிக்கப்பட்டிருக்கு. வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ்க்கும் 34 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்டிருக்கும். ஈரத்தன்மை 60 விழுக்காட்டிற்கும் 95 விழுக்காட்டிற்கும் இடைப்பட்டிருக்கும்.
3: வானிலை நிலவரம் ஆதரவு
4: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.

இந்த மாதிரி வேகமான பாடல்களை கொடுத்து கொடுத்து ஹிட் சாங்ஸா மாத்திட்டாரு சாயா பியங்கர். இவர் எப்போதுமே இந்த மாதிரியான பாடலை உருவாக்குறாரு, கொஞ்சம் வித்தியாசமா செய்ய முடியாது அப்படின்னு பல கருத்துக்கள் எல்லாம் வந்தன. இப்ப இந்த கருத்துக்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு அழகான பாடலை இசையமைத்து வெளியிட்டிருக்கிறாரு சாய் அபியங்கர்.

0: ஜிதா என்கிற ஒரு திரைப்படம் இப்ப வெளியாக இருக்கு. இந்த திரைப்படத்தை பாலாஜி தரணிதரன் இயக்குறாரு. இவர் யாருன்னா, நடுவில் கொஞ்சம், பக்கத்தை காணோம், சீதா காதி போன்ற படங்களை இயக்கி வெளியிட்டவர். இவர் கூட இப்ப இந்த திரைப்படத்துல இணைகிறார் விஜய் சேதுபதி. இது அந்த காலகட்டத்தில் இடம்பெற்ற ஒரு கதையாக இருக்குது. ஒரு 80களில் வெளிவந்த ரெட்ரோ கதையா இருக்கலாம். ஏன்னா இந்த பாடலுடைய ப்ரோமோ வீடியோ நீங்க பாத்திருந்தீங்கன்னா, அந்த காலகட்ட இந்த பாடலுடைய ப்ரோமோ வீடியோவை பார்த்திருந்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் எப்படி வந்து காட்சி அமைப்பு இருக்குமோ, 70கள் 80களில் அந்த உடையாக இருக்கட்டும், அந்த இடமாக இருக்கட்டும், அவங்க பயன்படுத்துகிற அந்த ப்ராப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அந்த காலகட்டத்துக்கு கொண்டு போகுது. அதுவும் இந்த பாடல் மிகவும் அருமையாக இருக்குது. உண்மையிலேயே போய் கேட்டு பாருங்கள். வித்தியாசமாக சாயாபெங்கர் இசைமித்து கார்த்திக் நீதாவுடைய வரிகளில் இந்த பாடலை பாடி வெளியிட்டிருக்கிறாரு. இந்த திரைப்படத்தின் பாடல்கள் மட்டுமில்லாம இந்த திரைப்படத்துடைய ட்ரெய்லரும் கூடிய விரைவில் வெளியாகும்.
1: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி. தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: வீட்டில் போக்குவரத்து நிலவரம்.
1: உப்ஸ், தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எனக்கு இப்ப போக்குவரத்து நிலவரங்கள் இல்லை. ஆனா என்ன இருந்தாலும் நீங்க சாலையில பத்திரமா பயணத்தை மேற்கொள்ளுங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
5: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
4: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
5: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
4: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
5: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
6: பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
7: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
1: நேயர்களே, இன்றைய தங்க விலை 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 172.50 என்று சொல்றேன். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 172.50.
8: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: மாலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாயி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாயியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாயி ஆட்டோ 1 மற்றும் பிவாயி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாயி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாயி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: Maverick Events and Production வழங்கும் Masala Coffee Live in Singapore The Return Tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM DMK Downtown Eastdale Masala Coffee Live in Singapore The Return Tour. நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: ஆனந்தம் ஆரம்பம்.
1: என்ன கதை? ஹலிமா இல்லன்னே ரொம்ப ஜாலியா நிகழ்ச்சி படிக்கிறீங்க போல.
0: இல்லங்க, ஹலிமா இல்லாதனால இல்ல, ஜாலியா ஏன் நிகழ்ச்சி படிக்கிறேன்னா, உற்சாகமா நான் இருந்தாதான் நீங்க அந்த உற்சாகத்தை பெறுவீங்க. காலையில ஒரு அழகான கூற்று படித்திருந்தேன், ஆங்கிலத்துல அதை அனுப்பி வச்சிருந்தாங்க. டோன்ட் மிக்ஸ் பேட் வேர்ட்ஸ் வித் யுவர் பேட் மூட். யூ வில் ஹேவ் மெனி அப்பர்ச்சுனிட்டிஸ் டு சேஞ்ச் யுவர் மூட், பட் யூ வில் நெவர் கெட் த அப்பர்ச்சுனிட்டி டு ரிப்ளேஸ் த வேர்ட்ஸ் யூ ஸ்போக். அதாவது, நம்ம சில நேரத்தில் நம்ம எந்த உணர்வுகளை இருக்கோமோ அதுக்கு ஏற்றவாறு தான் சில நேரத்தில் நம்ம வந்து பதிலளிப்போம், பேசுவோம். சில நேரங்களில் நம்ம வார்த்தைகள் பிறருக்கு உற்சாகத்தை கொடுக்கும். சில நேரங்கள் நம்ம ரொம்ப கோபமாக இருந்தால், கோபமாக இருக்கும்போது பதிலளித்தா அது அவங்க மனசை புண்படுத்தும். அதனால நம்ம எந்த மாதிரியான உணர்வுகளை இருக்கலாம், நம்ம பேசுறதுக்கு முன்பே நம்ம சொல்ல போகும் வார்த்தைகள் பிறர் மனதை புண்படுத்துமா அல்லது உற்சாகத்தை கொடுக்குமா, இதை ஆராய்ந்து நம்ம பேசினா யார் மனதையும் நம்ம புண்படுத்த மாட்டோம். ஏன்னா வார்த்தைகளை கொட்டிட்டா மறுபடியும் அள்ள முடியாது.

0: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏ பயண நுழைவுச்சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பணியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த சக்குராவை பாருங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96-79.
1: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
2: விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
1: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
2: நம்பகமான சட்ட சேவை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவையை அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. ஏ உயிலையும் அவங்க தான் எழுதுனாங்க.
3: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றே அழையுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் LLC 8921-5363.

இன்று சக்திவேல் பாட்டு போடலங்க. இந்த காதல் தான் பாடல்கள்லாம் ஒளிபரப்பின தகவல்களை சொன்னேன். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் நம்புறேன். இதே போல உற்சாகமா நான் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நிகழ்ச்சி படுக்க வந்துருவேன். ஆமாங்க, திங்கட்கிழமை நான் விடுப்பில் இருக்கேன். மீண்டும் ஹலிமாவுடன் உங்களை செவ்வாய்க்கிழமை சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது உங்களுடைய காதல் இது ஆனந்தம்.

0: ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968 மீடியா கபலி 968 ஹிந்தி பாடல்கள். It's time for some Hindi tunes on your favorite station, Oli 968.

0: எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்.
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ஸ்ட்ரெங்கன் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
0: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
2: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு போன?
0: ASK ட்ரெய்னிங், அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
2: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
0: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
2: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: நீங்கள்

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்,
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்,
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது, தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: ஒலியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹிந்தி பாடல்கள்.
6: You're listening to Hindi numbers on 968.

0: கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
1: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும்
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: உங்களால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உறக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரகம் ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
4: மீடியா கபலி 968 இல் ஹிந்தி பாடல்கள்.
5: You're listening to Hindi Numbers on Oli 968.

0: have for Punjabi songs? Hope you enjoyed.
1: Thank you for tuning in to Oli 968.
2: Oli 968-il இதுவரை நீங்கள் கேட்டது பஞ்சாபி பாடல்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
0: ஒலியில் உங்களுக்காக மலையாள பாடல்கள்.

0: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார்ஹப் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: உங்க நானு தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன். உங்க தவ்வு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம். எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாக் மட்டும் மறுபடி கூப்பிடுதே, டேக்அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸாவை காணும்
3: ப்ரோ. உங்களை எல்லா கலந்துல பாக்குறேன். இந்த மாப்பிள்ள சொந்தமா பொண்ணு வீடு சொந்தமா?
2: காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான். நீங்களும் சாப்பிடுங்க.
4: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.
5: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது

0: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
2: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
2: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
3: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
4: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
1: மலையாள பாடல்கள்.

0: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை. Thank you.

0: முத்தம் முத்தம்
1: நித்தம் நித்தம்
0: தொட்டு தரும் பாவைப்பட்டு கண்ணம்
1: செம்பாவளம்
0: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
1: கட்டி தங்கம்
0: விட்டு பிரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
1: சொர்க்கம் சொர்க்கம்.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒன்னு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
3: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
4: Maverick Events in production வழங்கும் Masala Coffee live in Singapore, the return tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM DMK Downtown Eastdale. Masala Coffee live in Singapore, the return tour. bookmyshow.sg.
5: நாம் இணையமிடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை

இதோ வந்துட்டேன். ஆடிக்கிட்டே வந்திருக்கேன் டீ கடை நிகழ்ச்சிக்கு. அதற்கு முக்கியமான காரணம், ஒன்று, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, கொண்டாட்டமான ஒரு வெள்ளிக்கிழமையில இருக்கிறோம். இன்றைக்கு டீ கடை நிகழ்ச்சியில விறுவிறுப்பான பாடல்கள் இருக்கின்றன, சுவாரஸ்யமான தகவல்கள் காத்திருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்காக இன்றைக்கு டாப் 10 பாடல்கள் புதிய பாடல்கள் பட்டியல் மீண்டும் இடம்பெறுது. இன்னும் வாக்களிக்கலையா? இப்போதே நீங்க IG ஸ்டோரிக்கு சென்று வாக்களிங்க. இந்த வாக்களிப்பு மாலை 5 மணிக்குள்ள முடி வடைஞ்சிரும். அப்புறம் முதல் இடத்துல ஏன் கல்யாண விருந்து வரல, ஏன் அனிருத்துடைய பாடல் வரல அப்படின்னு சொல்லி நீங்க சோகமாயிட கூடாது. அதற்காக தான் சொல்றேன், இப்போதே போய் வாக்களிங்க. அது சரி, நடனம், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லும் போது, சமீபத்துல டிக்டாக்ல நான் ஒரு காணொலிய பார்த்தேன். அந்த காணொலியில ஒரு இளம் பெண் தொடர்ச்சியா நடனம் ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேர்த்து விறுவிறுத்து, தலைமுடி, முகம் எல்லாமே ஈரமாயிடுச்சு, சட்டையெல்லாம் ஈரமாயிடுச்சுன்னு வைங்க, நல்ல சந்தோஷமா நடனம் ஆடுவாங்கன்னு பார்த்தா அழுதுகிட்டே கஷ்டப்பட்டு நடனம் ஆடிட்டு இருந்தாங்க. அதற்கு முக்கியமான காரணம், இவங்க தொடர்ச்சியாக 6 மணி நேரங்களுக்கு நடனம் ஆடிக்கிட்டு ஏன் இந்த வேலை அப்படிங்கிற அந்த கேள்வி நம்ம கேட்கணும். அதற்கு காரணம், அவங்க நடனம் ஆடும் போது பார்வையாளர்கள் அவங்களுக்கு தொடர்ச்சியாக பரிசுகளை வழங்கிக்கிட்டே இருந்தாங்க. இந்த பரிசுகளின் வழியாக அந்த பெண்மணிக்கு கொஞ்சம் காசு பணம் கிடைக்கணும் வைங்க. அந்த பரிசுகளை தவற விட கூடாது, அதற்காகவே நான் தொடர்ச்சியா ஆடிக்கிட்டே இருப்பேன், எனக்கு பரிசுகள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி இந்த பெண்மணி 6 மணி நேரங்களுக்கு நிறுத்தாம ஆடி இருக்காங்க. களைச்சு போய் அழ ஆரம்பிச்சாங்க. இந்த போட்டியில பங்கு பெறும் மற்ற போட்டியாளர்கள் பெண்மணிகள் அவங்களுக்கு பின்னாடி நின்றுகிட்டு அவங்கள பாத்துக்கிட்டே இருந்தாங்க. என்னடா இந்த பொண்ணு, எப்பதான் நிறுத்த போறாங்க அப்படின்னு. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிங்கிற பழமொழி மாதிரி, அவங்க போதும்னு சொல்லி நிறுத்தி இருந்திருக்கலாம், அவங்களுக்கு இந்த பரிசு போதும்னு சொல்லி மத்தவங்களுக்கு விட்டு கொடுத்திருந்திருக்கலாம். தேவையா அந்த பொண்ணுக்கு? தேவையா? ஆனா எனக்கு தேவைப்படுறது ஒன்னே ஒண்ணுதான், அளவில்லாத உங்களுடைய அன்புதான் எனக்கு வேணுங்க. அதை நான் என்றைக்கு போதும் போதும் அப்படின்னு சொல்லவே மாட்டேனே. 6 மணிக்கு மேல டிக்டாக் லைவ் வழியாக வந்து தொடர்ச்சியாக உங்களுடைய பாசத்தை எனக்கு லைக்ஸ் வழியாக காமிப்பீங்களா? அதை நான் போதும் போதும்னு சொல்ல மாட்டேனா? லைக்ஸ் போட போட கையெல்லாம் வலிக்குமே நித்யா, அப்புறம் யாரு வந்து மசாஜ் பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு விமலா அடுத்த வாரம் வந்து அவங்க பதில் சொல்லுவாங்க சரிங்களா. 8 மணி வரைக்கும் லூட்டி பண்றதுக்கு இந்த ஸ்வீட்டி காத்திருக்காங்க. எல்லா பியூட்டிகளும் தயாரா இருக்கீங்களா? வாங்க கடையை திறந்துடலாம். இது ஆரம்பமாயிடுச்சு 8 மணி வரைக்கும் டீ கடை.

0: போடா போடி இதிரையிலிருந்து தரன்குமாரின் இசையில் சிம்பு அவர் எழுதிய பாடல். சங்கர் மகாதேவன் சிம்பு அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. மாலை மணி 4:12 ஆயிடுச்சுங்க.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து நேர்ந்திருக்கு எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் சிடிஇ மர்ச்சன்ட் ரோடுக்கு பிறகு வாகனம் பழுதாக இருக்கிறது. இதனால் மர்ச்சன்ட் ரோட் வரையில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. வாகன ஓட்டிகள் 3 தடத்தை தவிர்த்திருங்க. அடுத்ததாக துவாசி நோக்கி செல்லும் பிஐ விபத்து நேர்ந்திருப்பதால எங்யூ எவென்யூ வரையில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. வாகன ஓட்டிகள் 5 தடத்தை தவிர்த்திருங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: வேகமான வெள்ளிக்கிழமையில நாம் இணைந்திருக்கிறோம்.
5: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா?

0: சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கை தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கை தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
3: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
2: சுவையா?
3: இந்த காஃபி.
2: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
3: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
4: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
5: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
6: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
5: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
6: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
5: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
6: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
7: இனிய பழைய பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் மீடியாகா போலி 96.8 இல்.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்
2: அதிசய உலகம் எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையே நீங்க கேட்கலாம் தூண்டும்
3: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
2: ஒலி ஒன்பதாரியே
4: கேட்டாலே பரவசம்
1: இனிமையான 80களில் வெளிவந்த பாடல்களை நாம கேட்க போகிறோம் இப்போது டீ கடையில காத்திருக்கும் பாடல்களின் முன்னோட்டம் இது உங்களுக்காக

உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கலா உற்சாகம் கொடுக்கற மாதிரி இந்த பாடல்கள் காத்திருப்பதால நீங்க வானொலி பக்கமாகவே இருக்கணும். 80களில் வெளிவந்த பாடல்னா உங்களுக்கு அத்துப்படியா? அப்ப இன்றைக்கு நான் கொண்டுட்டு வந்திருக்கிற இசையை நீங்க நிச்சயமா கேட்டே ஆகணும். கேட்ட பிறகு என்ன பாடல் அப்படின்னு பாடி அனுப்புங்க. எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சா உடனே உங்களுடைய குரல் பதிவு செய்தி அனுப்பி வைங்க. 9678 9 என்று எனக்கு முயற்சி செய்து குரல் பதிவு வாயிலாக பாடி அனுப்புங்க. மீண்டும் வந்து இசை

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: DMI ஜுவல்லர்ஸ் வழங்கும் தங்க விலை என்ன நிலவரம் அப்படின்னு இன்றைக்கு தெரிஞ்சுக்கலாம். இறங்கி இருக்கீங்க 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 172 வெள்ளி 50 காசு. மீண்டும் சொல்றோம், 172 வெள்ளி 50 காசுங்க.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: பணத்தையே இன்னும் நகையாகவே பாக்குறோம். நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
1: காலைநேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ATO 1 மற்றும் பிவாடி ATO 3 EPO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
0: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
2: என்ன இதுக்கும் நம்ம ரவுடி பேபி நித்யாக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பரபரப்பாக போய்கொண்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில் அவ்வப்போது கொஞ்சம் அமைதி தேவைப்படுது. எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் தான் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால தான் அடுத்து வரும் குறிப்பு உங்களுக்காகவே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. சில சமயத்தில் உங்களுடைய எண்ணங்கள் அலப்பாயுதா, ரொம்ப யோசிக்கிறீங்களா, உடனே ஒரு தாள் எடுங்க, ஒரு பேனாவை எடுங்க, எழுத ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, உற்சாகம் இல்லை, ஒரு உந்துதலே இல்லையே எதுவும் செய்யறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ஒரு புத்தகத்தை எடுத்து படிங்க. பயம் வருதா, அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுல தவறு இல்லை. வாழ்க்கையில சில சிக்கல்கள் வரும்போது அதற்கு நீங்க ஒரு தீர்வு காணும் போது உங்களுடைய பயம் எல்லாம் பறந்து போயிடும். என்ன பண்றதுன்னு தெரியல நித்யா, ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு, என்னால நகர முடியல, எந்த வழியை நான் எடுக்கணும், எந்த பாதையை நோக்கி நான் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே எழுந்திருச்சு வெளிப்புறத்துல கொஞ்சம் நடந்துட்டு வாங்க. ரொம்ப சோர்வா இருக்கா, களைப்பா இருக்கீங்களா, தூங்குங்க. குழப்பமா இருந்ததுன்னா கேள்வி கேளுங்க. எரிச்சலா இருக்கு நித்யா, எதை பார்த்தாலும் கோபம் வருது அப்படின்னு சொல்றீங்களா, உங்க உடல்களுக்கு கொஞ்சம் அசைவு கொடுங்க. அது நடனமாக இருக்கலாம், நடைப்பயிற்சியா இருக்கலாம், உடற்பயிற்சியா கூட இருக்கலாங்க. பொறுமை இல்லாம இருக்குதா, இது வரைக்கும் நீங்க என்னென்ன செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத ஒரு பட்டியல் நீங்க போட்டிருப்பீங்க இல்லையா, போய் பாருங்க எந்த நிலையில எந்த கட்டத்துல இருக்கீங்க, என்னென்ன செய்யணும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் லேசா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பொறுமையை இழக்க மாட்டீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும், உங்க மனம் சாந்தமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குறிப்புகள்லாம் நான் செஞ்சோம், என் மனம் சாந்தமாக மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னுடைய புகைப்படத்தை வீட்டுல ஒரு சுவரொட்டியாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் பாத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மனம் தானாகவே சாந்தம் அடையும் அப்படின்னு ரவுடி பிபி நித்யா சொல்றாங்க.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212212, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கட.
2: அட, சற்று முன்பாக சொல்லியிருந்த அந்த குறிப்பை கேட்டு நம்ம நேர்களும் பலரும் எனக்கு செய்தி அனுப்பி வச்சிருக்கீங்க. அதுல நம்ம பிரதீபா அவங்களுடைய செய்தியை நம்ம கேட்க போகிறோம். அதாவது சுவரொட்டியாக என்னுடைய படம் வந்து வீட்டுல நீங்க வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு கேளுங்க. வணக்கம்
3: மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா?
2: நல்லா இருக்கேன்.
3: சரியா, நான் கேட்டுதான் இருக்கிறேன். சில சமயத்துல கொஞ்சம் தாமதமாக தான் டீ கடைக்கு வர முடியும். என்னோட சூழ்நிலை அப்படி,
2: ஏன்னா
3: அதுக்கு முன்னாடி திருப்பலி ஒண்ணு இருக்குது, அதை பார்த்துட்டுதான் வர முடியும். சரிங்களா சாமி தான். இப்ப நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் சொன்னதெல்லாம் கேட்டீங்கன்னா, நான் எழுந்த உடனே என் முன்னாடி சாமி படம், எங்க அப்பா அம்மா படம் இருக்குது. இப்ப அப்படியே நீங்க உங்க படத்தை கொஞ்சம்
2: அனுப்புறீங்களா? பார்த்திபா, ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய செய்திக்கு. நம்ம சந்திரிக்காவும் செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க.
4: உங்களோட போட்டோ, அழகா ஒரு போட்டோ அனுப்பி
2: கண்டிப்பா கண்டிப்பா அனுப்புறேன். அடேங்க அப்பா, அதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும்னு நான் எதிர்ப்பு பக்கல. இருந்தாலும் ஏதோ உங்களுடைய மனம் சாந்தமாகட்டும். என்னுடைய படத்தை பார்த்து சில பேருக்கு அந்த ஒரு எரிமலை எப்படி வெடிக்கும் பொறுக்கும் அப்படின்னு அந்த உணர்வு இல்லாம இருந்தா நல்லதுதான். சரி, சற்று முன்பாக உங்களை நல்ல சாந்தப்படுத்துற மாதிரி இல்ல, ஆனா உங்களை உற்சாகப்படுத்துற மாதிரி ஒரு பாடலுடைய இசையோட வந்திருந்த பாடவா அங்கத்துல நம்ம நேயர்கள் அவங்க வந்து முயற்சி செஞ்சு அவங்க பதிலா அனுப்பியிருக்காங்க. நம்ம நேயர் சுதா இந்த செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த பாடலா இருக்குமான்னு
5: கேட்டிருக்காங்க.
2: நல்ல முயற்சிமா, ஆனா கிடையாது. அடுத்ததாக நேர் ரதி, நெருங்கி நெருங்கி வந்திருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல முயற்சி நேர் பாலா. சின்னக்கா, ஓய் ஓய், நல்ல நல்ல முயற்சிங்க. ஆனா சரியான பதில் இது இல்லையே. மீண்டும் அந்த பாடலுக்கான இசை ஒளிபரப்ப, சரி நான் ஒளிபரப்புறேன், கேட்டு கேட்டு பாருங்க. அப்ப நீங்க மீண்டும் முயற்சி செய்யலாங்க. இதோ இசை
6: என்பதுகள்ல வெளியே,
2: ஆஹா, தப்பான ஒரு ஒளிபரப்பு. சற்று முன்பாக ஒளித்த அந்த இசை வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக ஒளிபரப்புறேன். ஆக கேட்டுட்டு நீங்க வந்து சரியான பதில நீங்க சொல்லணும். சரியான பதில் நீங்க வந்து சொல்லிட்டீங்கனாக்க உங்களுக்கான அந்த ஒரு பாடல் வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த இசை ஏதோ லேசாகுது உங்களுக்காக. ரொம்ப சுலபமான ஒரு பாடலுங்க, பாடி அனுப்புங்க. 9678 9678.
7: ஒரு தல் தல் தல் தல் காதல், லவ் லவ் லவ்

0: நான் இப்பதான் என் சட்ட பிரச்சனைக்காக விக்டரி லா சேம்பர்ஸ்க்கு போயிட்டு வந்தேன்.
1: அனுபவம் எப்படி?
0: வழக்கறிஞர் வித்யா என் பிரச்சனையை கவனமா கேட்டு தமிழ்ல எளிமையா விளக்கினாங்க. என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
2: கோவன், மரின்பரே, டெம்பனிஸ் மூன்று கிளைகள் அனைத்தும் எம்ஆர்டிஆர்ல இருக்கா, நமக்கு வசதியா போச்சு.
3: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921-5363.
4: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன் ஈஸ்ட், கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Movies Private Limited.
5: பாயமாத்து ரூட் எடுங்கடா. 9

0: பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை Fit and Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: மிக சுலபமான ஒரு பாடலோடு இன்றைக்கு வந்திருந்தேன் நித்யா. சற்று முன்பாக ஒளிபரப்பிய அந்த இசை, இந்த இசையை கேட்ட பிறகு நேர்கள் சில பேர் அவங்க முயற்சி செஞ்சிருக்காங்க. நம்ம பிரசாத் என்ன நினைக்கிறாருன்னு கேட்போம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார்.
2: அந்த மியூசிக்கோட பாட்டு வந்து ஏஞ்சோடி மஞ்சக்குருவி உத்திரம் படம், கமலஹாசன் அந்த ஹிந்தி
1: ஆடுவாங்க. ஆமா, ராமச்சந்திரன், சந்திரிகா, மகேந்திரன், ஓபலன், எம்ஜிஆர், பிரசாத், முருகேசன், வசந்தி, சிவா, புலவேந்திரன், ஜெசிகா, ஜேம்ஸ் பாண்ட், கேப்ரியல், இன்னும் பல பேர் சரியான பதில் சொல்லிருக்கீங்க, வாழ்த்துகள். இங்க அதுல இரண்டு நேயர்கள் முதல் நேயர்களாக அவங்க குரல் பதிவு செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க.
3: ஹலோ நித்யா, அந்த பாட்டு வந்து வெச்சானா நெத்தி போட்டு தன் கையால மச்சான் நெஞ்சே தொட்டு அந்த பாட்டு
1: என்பது சரியான பதில். அடுத்ததாக நம்ம நேர் சிவா.
4: மாலை வணக்கம் நித்யா.
1: வணக்கம்.
4: ஒரு பாட்டை மியூசிக் போட்டீங்களே, அந்த பாடல வந்து நினைக்கிறேன், மச்சானா நெத்தி போட்டு தன் கையால மச்சான் நெஞ்சே தொட்டு
1: அப்பா தொட்டு அப்படின்னு சொல்லி அழுத்த திருத்தமா பாடி இருக்காரு. ரொம்ப நன்றி மணிகண்டன், நீங்களும் தக்க சமயத்துல செய்தி அனுப்பி வச்சிருக்கீங்க, வாழ்த்துகளுங்க. சரியான பாடல் இதுதாங்க. நன்றி. உங்களுக்கான பரிசு பாடல் அடுத்து வந்து கொண்டே இருக்கின்றது. கேட்டு மகிழுங்கள். இது டீ கட்ட

0: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு.
1: தினம் ஆர்கேஜி நெய்.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: இது ஒலி 9:08 கேட்டாலி பரவசம் டீ கடை நிகழ்ச்சியில நித்யாவோட நீங்க இடைஞ்சிருக்கீங்க. சற்று முன்பாக சின்மை அவங்களுடைய குரல்ல அருமையான ஒரு பாடலை நாம கேட்டோம். ஏ ரஹ்மானின் இசையில் இனி காத்திருக்கும் பாடல்களின் முன் நோட்டம். மென்மையான காதல் பாடல் காத்துட்டு இருக்க நம்ம நீர்களுக்காக. ஆசை திரையிலிருந்து காதல் பாடல் ஒன்று காத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம உணவை பத்தி நம்ம பேச போறாங்க. சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு உங்களுக்காக காத்திருப்பதால நீங்க வானொலி பக்கமாகவே இருக்கணும். இப்போது வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இடியுடன் கூடிய மழை அப்படின்னு முன்னெரிச்சிருக்காங்க. மதிய பொழுதிலிருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. சிங்கப்பூர்ல 24 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டு இருக்கும்.
0: வானிலை நிலவரம் ஆதரவு
3: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்த சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிராய்ஸ்.
4: 9:09 சிறப்பு விற்பனை செப்டம்பர் 1 முதல் 13 வரை. பலவிதமான தங்க நகைகளுக்கு செய்குளி முற்றிலும் கிடையாது. மற்ற அனைத்து தங்க நகைகளுக்கு செய்குளியில் 50% தள்ளுபடி. வைர நகைகளுக்கும் 30% வரை தள்ளுபடி. பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்குளி இல்லாமலும் வாங்கலாம். இந்த சிறப்பு சலுகைகள் இன்று முதல் செப்டம்பர் 13 வரை மட்டுமே. பலவிதமான தங்க நகைகளுக்கு செய்குளி முற்றிலும் கிடையாது. இஷ்டாராவின் 9:09 சிறப்பு விற்பனையை தவற விடாதீங்க.
5: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
6: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
5: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
6: போனே? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
5: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கேன்.
6: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
5: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
7: பாலாடுகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க. செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.

சிங்கப்பூர்ல ஜில ஜிலுன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கு. சோடா தேநீர் அருந்திக் கொண்டே நீங்க பஜ்ஜி சாப்பிட்டு இருக்கலாம். உங்களுக்கு பிடித்த தின்பண்டங்களை சுட சுட நீங்க இப்போது பொரித்து நீங்க சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம். சாப்பாடு பத்தி தான் நம்ம பேச போறோங்க. உணவு அப்படின்னு சொல்லும் போது எளிமையான தயாரிக்கும் உணவை சில உணவகங்கள் சில சமையல் வல்லுநர்கள் அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ், அதாவது பார்க்கும் போதே ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அந்த மாதிரிலாம் தயாரிச்சு கொடுப்பாங்க. அதற்கு நம்ம 25 வெள்ளி 30 வெள்ளி எல்லாம் செலவழிச்சு சில பேர் அந்த அனுபவத்திற்காகவே செலவழிச்சு இந்த உணவுகளை சாப்பிடுவாங்க. சில பேர் என்னது ஒரு தோசைக்கு 18 வெள்ளியா அப்படின்னு சொல்ற நபர்களும் இருப்பாங்க. அதுக்கு பேர் ஜோசல அப்படின்னு சொல்லி அந்த பேரே ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமா ஒரு தினசா மாத்தி சில உணவகங்கள் இந்த மாதிரி விக்கிறது உண்டு. இதை பத்தி ஏன் நான் பேசுறேன்னா, சமீபத்துல நான் ஒரு அறிக்கையை பார்த்தேங்க. சிங்கப்பூர்ல மெலோவா காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணவகம் இருக்கிறது. அந்த உணவகத்துல எக்ஸ்பிரஸோ காஃபிய ரொம்ப வித்தியாசமா அவங்க பரிமாறுறாங்க. எப்படின்னா, அந்த காஃபி ஒரு தட்டுல வருது, அதற்கு மேல ஒரு சின்ன கம்பியில காட்டன் கேண்டி, பிள்ளைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்களே காட்டன் கேண்டி, இனிப்பா இருக்கும், அந்த ஸ்கியூவர்ல மேல அப்படி காட்டன் கேண்டியை பொருத்தி வச்சிருவாங்க. ஆக அந்த காஃபில இருந்து போகும் அந்த ஆவி இல்லையா, அது மேல அப்படியே போக போக என்ன ஆகுதுன்னா காஃபி இனிப்பாகும். ஏன்னா காட்டன் கேண்டில இருந்து அந்த சர்க்கரை அப்படி உருகி காஃபிக்குள்ள ஊட்டுது இல்லையா. இந்த படைப்போ அற்புதமான ஒரு படைப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கலை நயத்தோட இந்த ஒரு காஃபியை உருவாக்கி இருக்காங்க. இந்த காஃபிக்கு ரெயின் இன் டு த கப் அப்படின்னு பேர் வேற சூட்டி இருக்காங்க. இந்த காஃபி சுமார் 10 வெள்ளி 12 வெள்ளி இருக்குமா? இதே எக்ஸ்பிரஸோ காஃபி நீங்க வீட்டிலே கலக்கி கொடுக்கும் போது எவ்வளவு விலைக்கு அந்த காஃபி கொட்டைகளை நீங்க வாங்குறீங்க, வீட்டுல நீங்க கலக்கி கொடுக்குறீங்க அப்படின்னு சில பேர் அப்படியும் பார்க்கலாம். இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே, 10 வெள்ளி 12 வெள்ளி கொடுத்து நான் இதை வந்து சுவைத்து பாக்குறதுக்காகவே அந்த அனுபவத்துக்காகவே நான் செலவழிப்பேன் அப்படின்னு சொல்பவர்களும் இருக்கிறாங்க. ஆக இப்ப கேள்வி என்னன்னா, நீங்க சாப்பிட்ட ஒரு சாதாரண உணவு, சரியா, சாதாரண உணவை ரொம்ப விலை உயர்ந்த ஒரு விலைக்கு வந்து ஒருத்தங்க வந்து விற்கிறாங்க அப்படின்னா அது என்ன உணவாக இருக்கும், அது எப்படி உங்களுக்கு படைச்சிருந்தாங்க? உதாரணம் சொல்றேன், அப்பளம் கூட ரொம்ப வித்தியாசமான முறையில சில பேர் படைச்சு அதற்கு வந்து ரொம்ப விலை உயர்ந்த ஒரு உணவாக சில உணவகங்கள் அவங்க வந்து தயாரிச்சிருக்காங்க, அவங்க வந்து விற்றுருக்காங்க. நீங்க எப்படி அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கா? நீங்க சாப்பிடுற சாதாரண உணவு அது வந்து 2 வெள்ளி 3 வெள்ளியாக இருக்கலாம். ஆனா ஒரு சில இடத்துக்கு நீங்க போகும்போது இதே உணவு வந்து ரொம்ப அதிக விலையோட அங்க வித்துருக்காங்க. ஏன்னா அது வந்து ஒரு கலை நயத்தோட உங்களுக்கு படைச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்தா வாங்க பகிர்ந்து கொள்ளுங்க. 9678 9 8

0: முதல் பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் பில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் பி முத்தையா அண்ட் சன்ஸ். மாலை மணி 5:27 ஆகிறது.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்துகள் நேர்ந்துள்ளன. நகரை நோக்கி செல்லும் காமன்வெல்த் அவென்யூ வெஸ்ட் டோடாக் அவென்யூக்கு பிறகு முதலாம் தடத்தில், அடுத்ததாக சாங்கியை நோக்கி செல்லும் பிஐஇ எங்யூ அவென்யூ எக்ஸிட் அருகிலும் விபத்து நேர்ந்திருக்குங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட். பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ் இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மாய் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies Private Limited.
5: பாயமாத்து ரூட் எடுங்கடா.
6: Maverick Events and Production வழங்கும் மசாலா காபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM DMK Downtown Eastdale. Masala Coffee live in Singapore. The Return Tour. bookmyshow.sg.
7: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜினையில சமைச்சு கொடுத்தேன்.
8: ஆஹா, சம்ம வாசனை. அட்டாங்க அம்மா எங்க?
7: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
9: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
10: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புறப்பாடு 5 December. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1,000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
11: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நித்யா விமலா படைக்கும்

நம்ம டீ கடையில உணவை பத்தி கலந்துரையாடிட்டு இருக்கோம். ஒரு சில உணவகங்கள்ல உணவுகள் ரொம்ப அதிக விலையில விற்கப்படுகின்றன. அதற்கு முக்கியமான காரணம், சாதாரணமாக நாம ஒரு உணவு கடைக்கு அதாவது ஹாக்கர் சென்டருக்கு போய் ஒரு உணவு வாங்கும் போது 4-5 வெள்ளி இருக்கிறது. அதுவே 20 வெள்ளி கொடுத்து சில பேர் சாப்பிடுறாங்க. அதற்கு முக்கிய காரணம், அந்த உணவுல பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் அது அதிக விலையாக இருக்கலாம், அதனுடைய ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவோம், தரம் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கின்றன. அந்த மாதிரி நீங்க சாதாரணமாக 4 வெள்ளி கொடுத்து சாப்பிட்ட ஒரு உணவு, அது நீங்க 20 வெள்ளி கொடுத்து நீங்க சாப்பிட்டிருக்கீங்க, அதற்கு முக்கிய காரணம் ஒண்ணு இருந்திருக்குன்னா அது என்ன உணவு, என்ன காரணம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். இங்க நேர் லட்சுமி செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க. பெரும்பாலான நேரத்துல நசிலமா அப்படின்னு சாப்பிடணும்னா, இது ஒரு மலை பாரம்பரிய உணவு இல்லையா, நசிலமா இந்த காலகட்டத்துல 4-5 வெள்ளிக்கு நம்ம வாங்குறோம். என்னென்ன உணவுப் பொருட்களை சேர்க்கிறோம், சில கோழி இருக்கும், சிலது வந்து மீன் இருக்கும், இந்த மாதிரி பல பொறித்த உணவுகள் நம்ம அதிகமாக சேர்க்கும் போது அந்த விலை இன்னும் அதிகமாகுது. அந்த மாதிரி இருக்கும் போது இதே நாசிலமாக்க உணவு கடையின் பேரை நான் குறிப்பிடல, அவங்க இந்த கடைக்கு போய் 20 வெள்ளி கொடுத்து வாங்கி சாப்பிட்டிருக்காங்க. அதற்கு முக்கியமான காரணம், இந்த கடையில ஸ்பெஷல் அதாவது அந்த முக்கிய அம்சமே நசிலமாக் தான். அதை வச்சு பல விதமான புதுமையான நசிலமாக்க வகைகளை அவங்க தயாரிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நசிலமாக் உணவுல நான் ஏன் 20 வெள்ளி கொடுத்து நான் சாப்பிட்டிருக்கேன்னா, இது ஒரு அனுபவம் நித்யா. இதுல பயன்படுத்தக்கூடிய இறால்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கிங் ப்ரான்ஸ், அவங்க சாப்பிட்ட நசிலமாக்ல அந்த கிங் ப்ரான்ஸ் அது பயன்படுத்தினது மட்டும் இல்லாம ஆர்கானிக் சிக்கன் அதாவது இயற்கையான கோழிகளை பயன்படுத்திருக்காங்க. இந்த ஆர்கானிக் சிக்கன் கோழி வகைகளை பயன்படுத்தும் போது நிச்சயமா விலை அதிகமாக தான் இருக்கும், ஆனா இது ஒரு நல்ல அனுபவம் நித்யா அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து பேசலாம், நீங்க சாப்பிட்ட சாதாரண உணவு அதிக விலை கொடுத்து நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களா, எங்க என்ன உணவு அப்படின்னு தொடர்ந்து வாங்க பேசலாம்.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: ஆமாங்க, 90களில் இடம்பெற்ற லக்கி மேன் திரையிலிருந்து அருமையான பாடலை நாம கேட்டோம். 6 மணிக்கு மேல உங்களுக்காக டாப் 10 சிறந்த 10 பாடல்கள் இடம்பெற போகின்றன. மறக்காம டிக்டாக் லைவ் வழியாகவும் வர தவறாதீங்க. புதிய பாடல்கள் எந்தெந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்க வானொலி பக்கமாகவே இருக்கணுங்க.
1: போக்குவரத்து நிலவரம்.
3: விபத்து நேர்ந்திருக்கு உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE உட்லண்ட்ஸ் அவென்யூ 3 பிறகு முதலாம் தடத்தை தவிர்த்திருங்க.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
5: சுவையாக சமைக்க
6: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
5: பிரமாதமா சமைச்ச மட்டும் போதுமா, சமையல சுலபமாக்க கூடிய சில குறிப்புகளை தெரிஞ்சுகிட்டா அது இன்னும் சமையல எளிமையாக்கும். உதாரணத்துக்கு, ஆசாசியா சமைச்ச சமையல அதிகமா உப்பாயிருச்சா, அந்த உப்பின் அளவு குறைக்கிறதுக்கு 2 உருளைக்கிழங்கு வெட்டி போடுங்க. அடுத்ததாக, சமையல் ரொம்ப காரம் ஆயிருச்சா, பிள்ளைங்க சாப்பிட கஷ்டப்படுவாங்களே, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் தயிர் அத உங்க காரமான சமையல சேர்த்து கொள்ளுங்க, அல்லது கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து கொண்டாலும் இது காரத்தை குறைக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே சமையல அதிகமான இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துட்டீங்களா, அதன் தன்மையை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு எலுமிச்ச சாறு சேர்த்திங்க வச்சுக்கீங்களேன், சாப்பாடு அற்புதமா இருக்குங்க.
7: உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ராணின்னு எப்படி பேர் வந்தது?
8: எங்க வீட்டுக்கு எத்தனை பேர் வந்தாலும் இட்லி தோசை முறுக்குன்னு இன்ஸ்டன்டா செய்து அசத்திடுவேன். என் கையில தான் ஹவுஸ் பிராண்டோட இன்ஸ்டன்ட் மிக்சர்ஸ் இருக்கே.
9: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.

0: டீக்கால பக்கமா வாங்க, உங்களுக்காக விமலா நித்யா 4 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் கொஞ்சம் காசு நிறைய மியூசிக்.
1: ஆவி பறக்கும் டீக்கடை.
2: டீக்கடை நிகழ்ச்சியில நம்ம உணவை பத்தி பேசிட்டு இருக்கோம். சாதாரண உணவு அது 4 வள்ளி 5 வள்ளியோட முடிய வேண்டியது. ஆனால் சில பேர் 15 வள்ளி 20 வள்ளி கொடுத்து இந்த குறிப்பிட்ட ஒரு உணவகத்திற்கு சென்று அது சாப்பிடுவாங்க. அதற்கு முக்கியமான காரணம் அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள்லாம் தரமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது அவங்க படிக்கும் பாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த அனுபவம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய காசு இதற்காகவே செலவு பண்றவங்க இருப்பாங்க. எந்த ஒரு தவறும் இல்லை, இது அவங்க அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தான் அது நடக்குதுன்னு வச்சுக்கோமே. கோமதி செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க, அவங்க எப்படி?
3: மாலை வணக்கம் நித்யா, நான் கோமதி பேசுறேன்.
2: சொல்லுங்கம்மா.
3: இந்த சாப்பாடு வந்து மீ கோரிங் இருக்குல்ல, மீ கோரிங் வந்து இங்கே சிங்கப்பூர்ல நம்மளுக்கு 5 வெள்ளிக்கெல்லாம் கிடைக்கும். ஒரு ட்ரிப் வந்து நான் வந்து சிட்னிக்கு போயிருந்தேன். ஸோ சிட்னியில வந்து வின்டர் டைம் போயிருந்தேன். அப்போ நாங்கள் வந்து அந்த ரொட்டி, அங்கே நிறைய எல்லாம் ரொட்டி தானே சாப்பிட்றாங்க, அந்த பர்கரு இந்த மாதிரி தானே சாப்பிட்றாங்க. ஸோ அதையே சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு நாக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, வின்டர் வேற எதையாச்சும் உரப்பா சாப்பிடணுமே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்ப தற்செயலா இந்த ஒரு கடையை நாங்க பார்த்தோம். அங்க வந்து சைனீஸ் கடை, அதுல வந்து இந்த மாதிரி நம்ம நம்ம ஒரு சாப்பாடுங்கெல்லாம் அங்க இருந்துச்சு. ஸோ அதுல மீ கோரிங் வந்து $25, சிட்னி டாலர்ஸ் $25. ஸோ வேற வழி இல்லாம பரவாயில்ல, நம்ம சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப கோலா இருக்கு பாத்தீங்களா, அதனால உரப்பா ஏதாவது சாப்பிடணும்ட்டு சரி பரவாயில்ல, காசு பக்கம் வேணாம் கொடுத்துட்டு சாப்பிட்டுருவோம்னு சாப்பிட்டுட்டோம்.
2: அந்த அனுபவத்தை நீங்க வாழ்க்கையிலேயே மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நேர்கள் பலரும் குரல் பதிவு அனுப்பியிருக்கீங்க, ஒவ்வொன்றே ஒளிபரப்பணும்னு எனக்கு ஆசை தாங்க. ஆனா நேரம் பற்றாக்குறை அப்படிங்கறதுனால பானுவேலுடைய செய்தியோட நம்ம இந்த தொகுப்பை நிறைவேறோம். அவங்க பாட்சா காஃபி அப்படிங்கிற இந்த காபி கடையை பத்தி பேசியிருக்காங்க. பாட்சா காஃபி என்பது ஒரு புட்டிக், அதாவது தனித்துவமான ஒரு காஃபி கடை அப்படின்னு சொல்லலாம். இதற்குள்ள நீங்க நுழையிறீங்கன்னா கொஞ்சம் பணம் செலவு பண்ணி தரமான காபி கொட்டைகள்ல செய்யப்படும் காபிகளை குடித்து அதன் அனுபவத்தை பெறுவதற்கு நீங்க தயாராக இருக்கணும். ரொம்ப விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு பானுவில சொல்லியிருக்காங்க. இந்த காபி அவங்க எப்படி பரிமாறுறாங்கன்னா, சர்க்கரை வந்து அதுல சேர்க்க மாட்டாங்க. இது வந்து ஒரு குச்சி போல வரும். இப்ப எப்படி நம்ம தேன் மிட்டாய் எல்லாம் சாப்பிடறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த சர்க்கரை ஒரு குச்சில வரும். அந்த குச்சியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த காஃபியை நீங்க வந்து கலக்கி கலக்கி குடிக்கும் போது அதுல இருந்து வர அந்த இனிப்பு அந்த சுவையோட சேர்த்து நீங்க காபி குடிக்கலாம். அந்த காஃபியோட சேர்த்து கிரீம், இது தனிப்பட்ட முறையில அவங்க கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காஃபியோட சேர்த்து உங்களுக்கு சில காபி கடைகள்ல பிஸ்கட் கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இங்க க்ரோசான்ஸ் அது கொடுக்கறாங்க. அது அந்த க்ரோசான் வந்து வெவ்வேறு சுவைகள்ல வருது, கிரான்பெர்ரி, லெமன், ஸ்ட்ராபெர்ரி, சினமன். ஐயோ, வாயூறுது கேட்கும் போதே, எனக்கே சுவைக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆக பாட்சா காஃபி அப்படிங்கிறது வந்து அது ஒரு அனுபவம் நித்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காகவே நான் திரும்ப நான் பாட்சா காஃபிக்கு சென்று நான் இந்த காஃபி எல்லாம் குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி பானுவையில உங்களுடைய செய்திக்காக. கருத்துக்களை அனுப்பிய நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்குமே நன்றி. இதுல ஏன்னு என்ன தெரியுதுன்னா, நம்ம சிங்கப்பூர்கள் உணவு பிரியர்கள் மட்டும் இல்லாம அந்த அனுபவத்துக்காகவே சில பேர் செலவு பண்றாங்க. அதுல எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்பவாவது ஒரு வாட்டி இந்த மாதிரி நாம சாப்பிடும் பாரம்பரிய உணவுகள் இப்படியும் அவங்க தயாரிக்கிறாங்க, இப்படியும் பரிமாறுறாங்க அப்படின்னு சொல்லி நாம கொஞ்சம் பணம் செலவழித்து போய் சாப்பிட்டு அனுபவிக்கிறதுல தப்பு இல்லைங்க. இதன் வழியாக சமையல் வல்லுநர்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும், அவங்களுடைய கலை நயத்தை நம்ம பாராட்டின மாதிரியும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் இவ்வளவு செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அவங்க எப்படி பரிமாறி இருக்காங்கன்னு பார்த்து நீங்களே சிக்கனமாக செலவு செஞ்சு ஏன் உங்க வீட்டில் இருக்கிற குடும்பத்தார் அன்புக்குரியவர்களுக்கு இந்த மாதிரி கலை நயத்தோட நாம சாப்பிடும் அன்றாட உணவை நீங்க பரிமாறிதான் பாருங்களேன்.

0: இஸ்லாமிய நிகழ்ச்சி இருக்கு, அதனை தொடர்ந்து 6 மணி செய்திகளும் வர இருக்குங்க. 6 மணிக்கு மேல டீ கடை தொடர்ந்து இடம்பெறும் அருமையான பாடல்கள் தகவல்கள் எல்லாமே உங்களுக்காக காத்திருப்பதால நீங்க தொடர்ந்து கேட்க வேண்டிய நிகழ்ச்சி டீ கடை.
1: ஒலி 968 இஸ்லாமிய பாடல்கள்.

உயர் மறையாம் ஃபுர்கான் வாங்கி தந்தோரே யார சூழல்லா. மனித வாழ்வினில் இனிமை சேர்த்தோரே யார சூழல்லா. மனித வாழ்வினில்

வணக்கம். மாலை மணி 6, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது அபிடா பீகம். சிங்கப்பூரின் எம்ஆர்டி ரயில் சேவையின் நம்பகத்தன்மை சென்ற மாதம் இதுவரை இல்லாத உச்சத்தை எட்டியது. ரயில்கள் 5 நிமிடத்திற்கும் அதிகமான தாமதம் இல்லாமல் சராசரியாக 2.88 மில்லியன் கிலோமீட்டர் பயணம் செய்தன. ஜூலையில் அது 2.37 மில்லியன் கிலோமீட்டராக இருந்தது என்று நிலப்போக்குவரத்து ஆணையம் தெரிவித்தது. ரயில் நம்பகத்தன்மையை அளவிட MKBF எனப்படும் அளவீடு பயன்படுத்தப்படுகிறது. 5 நிமிடத்திற்கும் அதிகமான தாமதம் ஏற்படுவதற்கு முன் ரயில்கள் சராசரியாக எவ்வளவு தூரம் பயணம் செய்கின்றன என்பதை அது குறிக்கிறது. இதற்கு முந்தைய ஆக அதிகமான MKBS 2024 ஜூனில் பதிவான 2.63 மில்லியன் கிலோமீட்டர். தொடர்ந்து 5 மாதங்களாக MRT கட்டமைப்பின் MKBF 2 மில்லியன் கிலோமீட்டருக்கும் மேல் பதிவாகியுள்ளது. போக்குவரத்து ஊழியர்கள் ரயில் நிறுவனங்களின் தொடர்ச்சியான முயற்சியும் பிப்ரவரியில் ரயில் நம்பகத்தன்மை பணிக்குழு வழங்கிய பரிந்துரைகளும் முன்னேற்றத்திற்கு காரணம் என்று ஆணையம் தெரிவித்தது. OBS சிங்கப்பூர் வெளிப்புற நடவடிக்கை பள்ளி கோனி தீவில் அதன் புதிய வளாகத்தை திறந்துள்ளது. பிரதமர் லாரன்ஸ் வாங் அதனை இன்று திறந்து வைத்தார். புதிய வசதிகளின் மூலம் கூடுதலான உயர்நிலை 3 மாணவர்கள் பயனடைவர். கோனி வளாக திறப்பை ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்ப்பதாய் OBS கூறியது. தேசிய வெளிப்புற சாகச கல்வி பெருந்திட்டத்தின் கீழ் சிங்கப்பூர் இளையர்களை மேல்திறன் மிக்கவர்களாக உருவாக்க இது பெரிதும் கைகொடுக்கும் என்று அது சொன்னது. மலேசியாவின் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் தொடர்ந்து சிறையில் இருப்பார். வீட்டுக் காவலுக்கு மாறுவதற்கு அவர் முன்வைத்த விண்ணப்பம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கூட்டரசு பிரதேச மன்னிப்பு குழுவின் சந்திப்பின்போது அந்த முடிவு எடுக்கப்பட்டது. மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டர் விண்ணப்பத்தை ஒத்திவைக்க அனுமதி அளித்ததாக பிரதமர் அலுவலக அறிக்கை குறிப்பிட்டது. இன்று நடைபெற்ற சந்திப்பில் 65 கைதிகளை விடுதலை செய்ய மன்னர் அனுமதி வழங்கினார். வெளிநாட்டினர் விடுதலை செய்யப்பட்ட 6 மாதத்திற்குள் சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவர். நஜீப் 2028 August 23 சிறை தண்டனையை நிறைவு செய்வார். நம்பிக்கை துரோகம், ஊழல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்காக 2020 அவருக்கு 12 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 2024 அரச மன்னிப்பால் அது பாதியாக குறைக்கப்பட்டது. சிங்கப்பூரில் இயங்கும் ட்ரூ ஃபிட்னஸ் ட்ரூ யோகா நிலையங்கள் மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தையில் நிலவும் கடுமையான போட்டியும் உயரும் செலவும் அதற்கு காரணங்கள் என்று அவற்றை நிர்வகிக்கும் ஹாங்காங் நிறுவனமான கொண்டஃபர்மா சைனா ஹோல்டிங்ஸ் தெரிவித்தது. சென்ற மாத நிலவரப்படி ட்ரூ சிங்கப்பூர் குழுமம் சுமார் 50 மில்லியன் வெள்ளியை தனக்கு கொடுக்க வேண்டியிருந்ததாக கொண்டஃபர்மா சைனா ஹோல்டிங்ஸ் கூறியது. குழுமத்தின் கீழ் 10 உடற்பயிற்சி யோகாசன நிலையங்கள் செயல்படுகின்றன. நிலையங்கள் மூடப்படுவது குறித்து அறிந்திருக்கவில்லை என்று வாடிக்கையாளர்கள் சிலர் சமூக ஊடக தளங்களில் பதிவிட்டனர். இன்று காலை கைத்தொலைபேசி செயலியில் அது தெரிய வந்ததாக அவர்கள் கூறினர். 28 வாடிக்கையாளர்கள் புகார் அளித்திருப்பதாக பயனீட்டாளர் சங்கத் தலைவர் தெரிவித்தார். அவர்கள் 63,000 வெள்ளிக்கும் மேல் இழந்ததாக கூறப்படுகிறது. இந்தோனேசிய காட்டுத்தீயின் காரணமாக சுவாச பிரச்சினையால் அவதியுறுவோர் எண்ணிக்கை 1 வாரத்தில் 2 மடங்காகியிருக்கிறது. அந்நாட்டு சுகாதார அமைச்சு அந்த தகவலை வெளியிட்டது. இந்தோனேசியாவில் 12.5 மில்லியனுக்கும் அதிகமானோர் கடுமையான காற்று தூய்மை கேட்டை எதிர்கொள்கின்றனர். சுமார் 1 மில்லியன் முகக்கவசங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. உயிர் வாயுவை வெளியிடும் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 1,000,000 மருத்துவ ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சீனா சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீச்சம்பவம் குறித்து விசாரணை தொடர்வதாய் தெரிவித்திருக்கிறது. சம்பவத்தில் 25 பேர் மாண்டனர். சிங்டாவ் நகரில் சுமார் 40 பேர் இருந்த சரக்கு கப்பலில் 3 மணி நேரத்துக்கு மேல் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. லைபீரியாவில் பதிவு செய்யப்பட்ட கப்பல் அங்குள்ள கப்பற்பட்டறையில் பழுதுபார்ப்புக்காக நங்கூரமிட்டிருந்தது. தீ ஏற்பட்டதற்கான காரணம் இன்னமும் தெரியவில்லை. கப்பல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கப்பற்பட்டறை சீன அரசாங்க நிறுவனத்துக்கு சொந்தமானது.
ஆஸ்திரேலியாவின் சிட்னி விமான நிலையத்தில் விமான சேவைகளில் இன்று காலை இடையூறு ஏற்பட்டது. ஆகாய போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரிகளின் பற்றாக்குறை அதற்கு காரணமாக கூறப்பட்டது. பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன அல்லது தாமதமாகின. சிங்கப்பூர் நேரப்படி காலை 6:30 நிலைமை மேம்பட்டதாய் ஆகாய போக்குவரத்தை நிர்வகிக்கும் அமைப்பு தெரிவித்தது. 10 நிமிடங்களுக்கும் குறைவான தாமதங்களை எதிர்பார்க்கலாம் என்று அது சொன்னது. பிரபல பட்டிமன்ற நடுவர் சாலமன் பாப்பையா காலமானார். அவருக்கு வயது 90. மதுரையில் தனியார் மருத்துவமனையில் அவர் உயிரிழந்ததாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்தன. உடல்நலக்குறைவால் அவர் சுமார் 1 வாரமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். திரு பாப்பையா மதுரையில் உள்ள அமெரிக்கன் கல்லூரியின் முன்னாள் தமிழ் பேராசிரியர். தமிழ்நாட்டின் மிகவும் புகழ்பெற்ற பட்டிமன்ற நடுவர்களில் ஒருவராக அவர் திகழ்ந்தார். இலக்கியம், சமூகம் சம்பந்தப்பட்ட பல கலந்துரையாடல்களில் முக்கிய பங்காற்றினார். அவர் இலக்கியத்துக்கும் கல்விக்கும் ஆற்றிய பங்கை கௌரவிக்கும் விதமாக 2021 அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. அவருக்கு ஒரு மகனும் மகளும் உள்ளனர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தித் தொகுப்பை 7:00 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு. பாடல்கள் தொகுப்பு இப்போது இடம்பெறுகிறது. உங்கள் ஒலி 968 உங்களுக்காக எல்லாமே புதிய பாடல்கள் காத்துக்கொண்டிருக்கின்றன. அந்த புதிய பாடல்ல என்னென்ன பாடல்கள் இப்போது பட்டியலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு லேசா இது ஒரு முன்னோட்டம்.

சமீப காலமாக உங்களுடைய செவிகளுக்கு நல்ல தேன் பாயிற மாதிரி பல பாடல்கள் நிச்சயமாக வந்திருக்கின்றன. அதுல மென்மையான பாடல்களும் நல்ல வேகமான விறுவிறுப்பான பாடல்களும் இடம்பெற்றிருக்கின்றன. நவீன பாடல்களும் குத்து பாடல்களும் அதுல நிச்சயமா இடம்பெற்றிருக்கும். இயக்குநர்கள் நம்ம இசை அமைப்பாளர்கள் எல்லாருமே இப்போது போட்டி போட்டு வெவ்வேறு பாணியில பாடல்களை அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. கிராமத்து பாணியில, அப்புறம் டெக்னோ அப்படின்னு சொல்லுவோம், அப்புறம் மேற்கத்தி இசை, இந்த மாதிரி பல இசை வகைகளை வந்து கலந்த பல பாடல்கள் உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆக அதிலிருந்து ஒரு சில சிறப்பான பாடல்களை நாம பட்டியலிட்டிருக்கோம். நேற்று அந்த பட்டியல் ஒலி 968 IG ஸ்டோரியில இடம்பெற்றிருந்தது. நேர்கள் உங்களை வந்து வாக்களிக்க நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வாக்களிப்பின் படி 10 1 வரைக்கும் அந்த பாடல் இப்போது எந்தெந்த தரவரிசையில இடம்பிடிச்சிருக்கு அப்படின்னு நாம லேசா தெரிஞ்சுக்க போறோம். இப்போது 10 நிலையில இடம் பிடிச்சிருக்கும் பாடல் பரிமளா என்கோ உத்தரையிலிருந்து நம்ம வர்மாவுடைய வரிகள்ல ஃபாக்ஸனுடைய இசையில ஆந்தனி தாசன் குழுவினர் கொண்டு வந்த பாடல் கேட்டு மகிழுங்கள். இது டீ கடை.

0: accepted.
1: பத்தாவது நிலையில டொமேட்டோ தக்காளி பாடல். ஆமா, ரொம்ப சுருக்கமா, ரொம்ப குறுகிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாடல் இப்போது பத்தாவது நிலையில இடம் பிடிச்சிருக்கு. எத்தனை பேர் அந்த பாடலுக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம லேசா தெரிஞ்சுக்கலாம். இந்த பாடலுக்கு வாக்களிச்சிருக்காங்க 3 விழுக்காட்டினர். ஆக இந்த பாடல் 3 விழுக்காட்டினர். ஆக அடுத்ததாக 19 விழுக்காட்டினர் ஒரு பாடலுக்கு அவங்க வாக்களிச்சிருக்காங்க. இது வந்து 9வது இடத்துல இடம் பிடிச்சிருக்கோம். அந்த பாடல் இது வந்து 9வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இருந்தாலும் 9வது நிலையில இடம் பிடிச்சிருக்கு. அது என்ன பாடல் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இன்றைக்கு இடையுடன் கூடிய மழை அப்படின்னு முன்னறிச்சிருக்காங்க வானிலை ஆய்வகத்தார். வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 35 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டு இருக்குங்க.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிராய்ஸ்.
4: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ATO 1 மற்றும் பிவாடி ATO 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம். வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
5: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
6: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
5: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
6: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
5: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
6: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
3: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. 9வது இடத்தில்
7: நம்பர் 9.

0: காதல் பாட்டு ஆதரவு
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
0: எட்டாவது நிலையில இடம்பிடித்திருக்கும் பாடலை கேட்கறதுக்கு முன்பாக, எப்பா இந்த டிக்டாக் என்ன ஒரு வழி பண்ணிருச்சு அப்படின்னா சொல்லணும். ஒரு வகையில உங்களை டிக்டாக் லைஃப் வழியாக சந்திக்க கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இது அப்படியே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எந்த நேரம் தொழில்நுட்பம் நமக்கு வந்து அது கை கூடாம போகிறதுக்கு எப்போ அது நடக்கும்னு நமக்கே தெரியாது. ஆக நல்லபடியாக இப்போது இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷமா மகிழ்வோடு நான் சொல்றேன், மகிழ்ச்சியோட சொல்றேன். நேர்களே, உங்களுக்கு வந்து இந்த டிக்டாக் லைஃப் உடைய லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு 9678 என்ற எனக்கு லிங்க் அப்படின்னு செய்து அனுப்புவீங்க, உங்களோட பகிர்ந்து கொள்ள காத்துட்டு இருக்கேன். டிக்டாக் நீங்க இந்த லைஃப் பார்க்கணும்னா அந்த செயலி நீங்க பதிவிறக்கம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க முயற்சி செய்யலாம், எனக்கு லிங்க் அப்படின்னு செய்தி அனுப்புவீங்க, உங்களோட பகிர்ந்து கொள்றேன். ஆக இதுவரையில் நாம 9வது இடத்துல இடம் பிடித்திருக்கும் பாடல்களை கேட்டோம். எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னா, டாரதி திரையிலிருந்து முத்துமணி அப்படிங்கிற இந்த பாடல் சமூக வலைதளத்துல ஏன் நம்ம நேயர்கள் அனைவருமே ரொம்ப பேசப்படும் ஒரு பாடலாக இருக்கிறது. முத்துமணி அப்படிங்கிற பாடல், அப்புறம் கல்யாண விருந்து பாடலையும் நம்ம கேட்டு இருக்கோம் இல்லையா. ஆக அதற்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் போது, ஆனால் வாக்களிப்பு அப்படின்னு வரும்போது அந்த பாடல்களுடைய தேர்வு வந்து வேற மாதிரி இருக்கு, உங்களுடைய விருப்பம் வேற மாதிரி இருக்கு. அதனால சில நேரத்துல இதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்கேன். ஆக சற்று முன்பாக நாம கேட்டது டாரதி திரையிலிருந்து பாடலை நாம கேட்டோம், அது 9வது இடத்துல.

இடம் பிடித்திருந்தது. 19 விழுக்காட்டினர் வாக்களிச்சிருந்தாங்க. அடுத்ததாக போன வாரம் மாதிரி இந்த வாரமும் 8வது நிலையில டாரித்தி திரையிலிருந்து இந்த பாடல் இடம் பிடித்திருக்கிறது. 21 விழுக்காட்டினர் வாக்களிச்சிருக்காங்க. மீண்டும் இந்த பாடலை நான் வந்து இந்த வாரம் கொண்டு வந்ததுக்கு காரணம், நான் நினைச்சேன் சரி போன வாரம் வாக்களிப்பு வந்து சரியா நடக்கலையோ அப்படின்னு சொல்லி, இந்த வாரம் மீண்டும் அந்த வாக்களிப்பு வந்து தொடரணும், இந்த பாடலுக்கு வரவேற்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தா 8வது நிலையில இடம் பிடிச்சிருக்கு மக்களை.

உங்களுடைய காதலியை நீங்க தெரிவு செய்யும் போது அதன் அழகை மட்டும் பார்க்காதீங்க, உங்க முக வடிவத்தையும் கவனியுங்க. வட்டமான முகம் இருந்துச்சுன்னா சற்று நீளமாக விழும் காதலிகள் முகத்தை நீளமாக காட்ட உதவும். உங்களுக்கு நீளமான முக வடிவம் இருந்துச்சுன்னா வட்டமான அல்லது சற்று அகலமான காதலிகளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ரொம்ப அழகா பொருந்தி வரும். முகம் சிறியதாக இருந்தா பெரிய காதலிகளை விட மென்மையான வடிவங்கள் கொண்ட காதலிகளை தேர்ந்தெடுங்க, சிறப்பான முறையில அது பொருந்தி வரும். சரியான காதலி முகத்தை மறைக்காது, முகத்தின் அழக இன்னும் தெளிவா பொலிவா காட்ட உதவுங்க. அதோட நகையை நீங்க தெரிவு செய்யும் போது உங்க முடி அலங்காரத்தையும் நீங்க சேர்த்து யோசிக்கணும். முடிய நீங்க முழுமையா பின்னால கட்டியிருந்தீங்கன்னா காதலி தெளிவாக தெரியும். அழகான தொங்கும் காதணியை நீங்க தெரிவு செய்யலாம். முடிய நீங்க விரித்து வைத்திருந்தீங்கன்னா சிறிய காதணி மறைந்து போகலாம். சற்று தெளிவான வடிவம் கொண்ட காதணிகளை தெரிவு செய்யுங்க. முடி அலங்காரமும் நகையும் ஒன்றாக சேர்ந்தால்தான் முழு தோற்றமும் நிறைவடையும். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயல் காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: தங்கத்தை ஏன் இன்னும் நகையாகவே பாக்குறோம்? நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம். செய்கூலி இல்லை, அதோட ஜிஎஸ்டி விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
0: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏ பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பணியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த குறாவை பாருங்கள். இச்சலுகை September 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-9679.
2: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு.
3: ஒலி 9:68 சிறந்த 10 பாடல்கள் தொகுப்பை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்காக நிகழ்ச்சியை வழங்கிட்டு இருக்கேன் உங்கள் ரவுடி பேபி நித்யா. சற்று முன்பாக மண்டாடி திரையிலிருந்து அருமையான மென்மையான ஒரு பாடல் நம்ம கேட்டோம். ஜி வி பிரகாஷோடைய மெல்லிசை பாடல்களுக்கு ஒரு தனி கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு ஒரு பெரிய விசிறிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் அவரு ஜி வி பிரகாஷ் வந்து நமக்கு அருமையான ஒரு மென்மையான பாடலை தந்திருந்தாரு மண்டாடி திரைப்படத்தில். அந்த படம் இப்ப சமீபத்தில் வெளியாகிறது. நம்ம நேயர்களிடம் நான் கேட்டிருந்தேன், எப்படி படம் எப்படி பாக்குறதுக்கு அருமையாக இருக்குதா, கதை கதையெல்லாம் எப்படி இருக்குன்னு. எல்லாருமே ரொம்ப நல்ல படம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு பொறாமையாக இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவில் வந்து ஐமேக்ஸ்ல வெளியிட்டு இருக்காங்க. ஐமேக்ஸ்லாம் வந்து படத்தினுடைய தரம் வேற மாதிரி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. திரையும் ரொம்ப பெரிய திரையாக இருக்கும். ஏன்னா அதற்கு முக்கியமான காரணம் இந்த படத்துல இடம்பெற்றிருக்கும் அந்த காட்சிகள். கடல்ல போய் அவங்க அதாவது சவாரி செஞ்சு போட்டியிடும் போது அதற்குண்டான காட்சிகள்லாம் அவ்வளோ அழகாக அவங்க எடுத்திருப்பாங்க இல்லையா. அதனால ஐமேக்ஸ் திரையில இந்த படத்தை பார்க்கறதுக்கு வந்து நிச்சயமா நீங்களாம் வந்து கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா. ஆக இந்தியாவிலிருந்து நீங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, இன்னும் படத்தை பார்க்கலன்னா நிச்சயமா நீங்க ஐமேக்ஸ்ல போய் மண்டாடியா பாருங்க. எங்களுக்கு வந்து நாங்க இங்க சிங்கப்பூர் திரையரங்குல நம்ம கூடி விரைவில் நம்ம பார்ப்போம். நம்ம நேர்களும் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அந்த பாடல் 7வது இடத்துல இடம் பிடிச்சிருக்கு. அதற்கு வந்து 22 விழுக்காட்டினர் வாக்களிச்சிருக்கீங்க. இப்ப 6வது நிலையில இடம் பிடிச்சிருக்கும் பாடல் வந்து 2 பாடல்கள் இப்போது ஒளியேற்ற போறேன். அதுல அந்த 2 பாடல்கள்ல ஒரு பாடல் தான் 6வது நிலையில இடம் பிடிச்சிருக்கு. இப்ப புதிய பாடல்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய பட்டியல்ல புதிய திரைப்படங்கள்ல இடம் பெற்றிருக்கும் பாடல்கள் மட்டும் இல்லாம, இப்போது தனித்துவமாக இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லல இல்லையா, கலைஞர்கள் இப்போது அவங்களுடைய தனிப்பட்ட முறையில பல பாடல்களுக்கு அவங்க இசையமைக்கிறாங்க, அவங்களுடைய சொந்த பாடல்களை வெளியிடுறாங்க. அந்த வரிசையில நம்மளுடைய டி உடைய பாடல் காத்துட்டு
4: இருக்கு. வரி வரி வரி வரி
3: சாய் அபயங்கர் அவரு சமீபத்துல வெளியிட்ட இந்த பாடலும்
5: காத்துட்டு இருக்கு.
3: 2 பாடல்களுக்குமே நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்தது. ஆனா இந்த பாடல் 6வது நிலையில இடம் பிடிச்சிருக்கு. நம்ம நேயர்கள் நீங்க வாக்களிச்சிருந்தீங்க, வாங்க தெரிஞ்சுக்கலாம்.

0: சந்தோஷ் நாராயணனின் இசையில் விவேக்கின் வரிகளில் டி அவங்க கொண்டு வந்த பாடல் 6வது நிலையில இடம் பிடித்திருந்ததுங்க. இன்னும் 5வது 4வது 3வது 2வது 1வது இடத்துல என்னென்ன பாடல்கள் காத்திருக்கின்றன அப்படின்னு நாம தெரிஞ்சுக்க போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. இப்போது சாலையில பல பேர் பயணம் செய்து கொண்டு வானொலி கேட்டுட்டு இருக்கலாம்.
1: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்துகள் நேர்ந்துள்ளன. துவாசை நோக்கி செல்லும் பியா ஈஸ்ட் ஸ்டீவன்ஸ் ரோடுக்கு பிறகு இதனால் CTSLE வரையில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. வாகன ஓட்டிகள் முதலாம் தடத்தை தவிர்த்திருங்க. அடுத்ததாக SLE நோக்கி செல்லும் TPE பாஸ்ட்ரீஸ் டிரைவ் 8க்கு பிறகு விபத்து நேர்ந்திருப்பதால செம்பனீஸ் அவென்யூ 7 வரையில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. வாகன ஓட்டிகள் முதலாம் தடத்தை தவிர்த்திருங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
3: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்
0: இன்று செப்டம்பர் மாதம் 11 தேதி இன்றைய நிலவரம் எப்படி இருக்குன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு அமெரிக்க டாலர் 1 வெள்ளி 26 காசு, 1 யூரோ 1 வெள்ளி 48 காசு, 1 ஸ்டெர்லிங் பவுண்ட் 1 வெள்ளி 72 காசு, 1 ஆஸ்திரேலிய டாலர் 91 காசு, 100 இந்திய ரூபாய் 1 வெள்ளி 34 காசு, 100 இலங்கை ரூபாய் 35 காசு, 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 வெள்ளி 19 காசுங்க.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
0: 5வது இடத்தில்
5: நம்பர் 5.

லோகேஷ் கனகராஜுடைய நடிப்பை புகழ்ந்து தள்ளியிருந்தாங்க மக்கள் பலரும். டிசி திரையிலிருந்து அனிருத்தின் இசையில் இந்த மென்மையான பாடல் 5வது நிலையில் இடம்பெற்றிருந்தது. அதற்கு 34 விழுக்காட்டினர் வாக்களிச்சிருந்தீங்க. இனி 4வது, 3வது, 2வது, 1வது இடத்துல என்னென்ன பாடல்கள் ஒரு கலவையாக நம்ம வந்து ஒரு முன்னோட்டம் கேட்கலாமா? இசை நல்லா இருக்கு, ஆனா என்ன பாடுறாங்கன்னு புரியல.

0: ஆக முதல் நான்கு இடங்கள்ல இந்த பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. எந்த தரவரிசை அப்படின்னு தெரிஞ்சுக்க வானொலி பக்கமாகவே இருங்க. இது டீ கட்டை
1: 968 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்துகள் நேர்ந்துள்ளன. ஏவாயை நோக்கி செல்லும் சிடிஇ பேலஸ்டியர் ரோட் நுழைவாயில் அருகில் விபத்து. அடுத்ததாக சாங்கியை நோக்கி செல்லும் பிஐ எய்னியூ அவென்யூ எக்ஸிட் அருகில் விபத்து. உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் பிகேஇ மண்டாய் ரோட்டுக்கு பிறகு வாகனம் பழுதாகி உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
5: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
4: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
5: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
4: நல்லதுதான், இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
5: தேவையே இல்ல, நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
6: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/special-payment.
7: ஹட்சன் பன்னீர சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல.
8: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாது. ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
9: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
10: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கடை.

விஷ்ணு யதுவன் அவருடைய வரிகள்ல ஜென் மார்ட்டினின் இசையில் ஹாய் திரையில் இடம்பெற்ற பாடல் இரண்டாவது நிலையில இடம் பிடிச்சிருந்தது. அதற்கு 38 விழுக்காட்டினர் அந்த ரசகுலா பாடலுக்கு நீங்க வாக்களிச்சிருந்ததால அது 4வது இடத்தை இடம் பிடிச்சிருக்கீங்க. ஆக ரசகுலாவுக்கும் இன்னொரு பாட்டுக்கும் 2 விழுக்காடு வித்தியாசம், அது என்ன பாட்டு அப்படின்னு நம்ம லேசா தெரிஞ்சுக்கலாமா? மீதும் இருக்கும் 3 பாடல்கள்.

ஆக சாய் அபயங்கருடைய பாடல்கள் தான் முதல் மூன்று நிலைகள்ல இடம் பிடிச்சிருக்குங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, என்ன தெரியுது, அவருடைய பாடல்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அதற்குன்னு எல்லா பாடல்களும் வந்து அவருடைய பாடல்களை விட சிறந்த பாடல் அப்படின்னு சொல்ல முடியாது. அது உங்களுடைய தேர்வு இல்லையா, நீங்க எப்படி வாக்களிச்சிருக்கீங்க அதை பொறுத்துதான் அந்த பாடல்களுடைய பட்டியல் இப்போது இடம் பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு வாரமும் பட்டியலுடைய பாடல்கள் அவ்வப்போது மாறிக்கொண்டு வரும். ஒரு சில பாடல்கள் நம்ம அடுத்த வாரத்துக்கு கொண்டு போவோம். ஆனா முடிந்த அளவுக்கு அந்த பட்டியலை புதுப்பிக்கிறதுக்கு நாம நிச்சயமா முயற்சி செய்வோங்க. இந்த வாரம் பட்டியல வந்து ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் போன வாரத்துல இருந்து எடுத்துட்டு வந்தோம். அது வந்து கல்யாண விருந்து அப்படிங்கிற இந்த பாடல். மற்ற பாடல்கள் எல்லா பாடல்களும் உங்களை இதுவரைக்கும் மகிழ்வித்திருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். இப்ப அடுத்ததாக மூன்றாவது நிலையில் இடம்பெற்றிருக்கும் பாடல் 40 விழுக்காட்டினர் அந்த பாடலுக்கு நீங்க வாக்களிச்சிருந்தீங்க. இரண்டாவது நிலையில் 44 விழுக்காட்டினரும் முதல் நிலையில் 56 விழுக்காட்டினரும் நீங்க வாக்களிச்சிருந்தீங்க. முதல்ல வாங்க மூன்றாவது நிலையில இடம் பிடிச்சிருக்கும் பாடலை நாம கேட்கலாம். விவேக்கின் வரிகளில் சாய் அம்பேத்கர் அவருடைய இசையில.

அப்படின்னு தான் அவருடைய பாடல்கள் இருக்கின்றன. கேட்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கு அப்படின்லாம் சொல்லி பல அதாவது அவருக்குன்னு அவருடைய பாடல்களுக்கு நிறைய வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சாய் அபயங்கர் அவரை பத்தி சொல்லும்போது சமீபத்துல அவருடைய ஒரு பாடல் அவர் வந்து வெளியிட்டிருக்காரு. பத்தா திரையிலிருந்து ஒரு பாடல் அவர் இசையமைச்சிருக்காரு பத்தா திரைப்படத்திற்கு. அந்த படத்துல நம்ம விஜய் சேதுபதி முன்னணி கதாபாத்திரத்துல அவர் நடிக்கிறாரு. மகளே அப்படிங்கிற தலைப்பிலான ஒரு பாடலுங்க. அதுல நம்ம சாய் அபயங்கர் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஒரு புதியதொரு அந்த டச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது கொடுத்துருக்காரு தன்னுடைய இசையின் வழியாக. என்னமோ அது 80களில் இடம்பெற்ற ஒரு மென்மையான மெட்டு கேட்குற மாதிரி இருந்தது. உண்மையாகவே சாய் அபயங்கரால் அதாவது ரதிமா, அலா கலுவா, காட் மோட் இந்த மாதிரி வேகமான பாடல்களுக்கு பதிலாக அவர் மென்மையான பாடல்கள் அவரால் கொடுக்க முடியாதா அப்படிங்கிற கேள்விக்கு இது வந்து ஒரு நல்ல பதில்னு நான் நினைக்கிறேன். இதற்கு முன்பாக அவருடைய தனி இசை பாடல்களில் நிறைய மென்மையான பாடல்கள், விழி வீக்கிற இந்த மாதிரி பாடல்கள்லாம் நிறைய இடம்பெற்றிருந்தன. அவர் வந்து இசையமைச்சிருந்தாரு. ஆனால் ஒரு படத்துக்குன்னு வரும்போது அந்த படத்துக்கான அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அவர் இசையமைச்சிருக்காரு. அதுல சிலது வந்து ரொம்ப வந்து வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் இருந்தது. ஆனா அந்த மகளே பாட்டு வந்து ரொம்ப வித்தியாசமா அவர் கொடுத்திருந்தாரு. முடிந்தால் அந்த பாடலை போய் கேளுங்க. நம்ம ஒளி 9:08 இந்த பாடல் நிச்சயமா உங்களுக்காக இன்னும் கூடிய விரைவில் இடம்பெறுங்க. ஆக இப்போது இந்த தொகுப்பின் நிறைவுக்கு நம்ம வந்துட்டோம். 2வது 1வது நிலையில இடம்பெற்றிருக்கும் பாடலை நம்ம கேட்க போகிறோம். ஆக மீதம் இருக்கும் பாடல்கள் நாங்க 4 பேரு அலகாலுவா, அந்த 2 பாடல்கள்ல எது முதல் இடத்தை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு வாங்க எனக்கு டிக்டாக் வாயிலாகவும் வாட்ஸ்அப் வாயிலாகவும் தெரிவிங்க. இப்போ வாங்க 2வது நிலையில இடம் பிடிச்சிருக்கும் பாடலை நம்ம கேட்போம். அதே சமயத்துல டிக்டாக் வழியாக வந்து எனக்கு அன்பை கொடுத்து கொண்டிருக்கும், ஹார்ட்ஸ் கொடுத்து கொண்டிருக்கும் நம்மளுடைய நேர்களுக்கு நன்றி. வாட்ஸ்அப் வழியாகவும் எனக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் நம்ம நேர்களுக்கும் நன்றி. வாங்க 2வது 1வது நிலையில இடம் பிடிச்சிருக்கும் பாடலை நம்ம கேட்கலாம்.

0: அந்த பாடல் முதல் இடம் இல்லை, இரண்டாவது இடத்துல இடம் பிடிச்சிருக்கு. அதனால முதல் இடத்துல என்ன பாடல் அப்படின்னு நாம இப்ப இன்னும் கொஞ்சம் நேரத்துல தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்பாக
1: 968 போக்குவரத்து நிலவரம்
0: விபத்து நேர்ந்திருக்குங்க ஏவாயி நோக்கிச்சலும் சிடிஇ பேலஸ்டி ரோட் நுழைவாயில் அருகில்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்டு, பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.

0: வணக்கம். 7 மணி 7 மீடியாகாப் ஒலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது அபிடா பீகம். சிங்கப்பூரின் எம்ஆர்டி ரயில் சேவையின் நம்பகத்தன்மை சென்ற மாதம் இதுவரை இல்லாத உச்சத்தை எட்டியது. ரயில்கள் 5 நிமிடத்திற்கும் அதிகமான தாமதம் இல்லாமல் சராசரியாக 2.88 மில்லியன் கிலோமீட்டர் பயணம் செய்தன. ஜூலையில் அது 2.37 மில்லியன் கிலோமீட்டராக இருந்தது என்று நிலப்போக்குவரத்து ஆணையம் தெரிவித்தது. ரயில் நம்பகத்தன்மையை அளவிட MKBF எனப்படும் அளவீடு பயன்படுத்தப்படுகிறது. 5 நிமிடத்திற்கும் அதிகமான தாமதம் ஏற்படுவதற்கு முன் ரயில்கள் சராசரியாக எவ்வளவு தூரம் பயணம் செய்கின்றன என்பதை அது குறிக்கிறது. இதற்கு முந்தைய ஆக அதிகமான MKBF 2024 ஜூனில் பதிவான 2.63 மில்லியன் கிலோமீட்டர். தொடர்ந்து 5 மாதங்களாக MRT கட்டமைப்பின் MKBF 2 மில்லியன் கிலோமீட்டருக்கு மேல் பதிவாகியுள்ளது. போக்குவரத்து ஊழியர்கள் ரயில் நிறுவனங்களின் தொடர்ச்சியான முயற்சியும் பிப்ரவரியில் ரயில் நம்பகத்தன்மை பணிக்குழு வழங்கிய பரிந்துரைகளும் முன்னேற்றத்திற்கு காரணம் என்று ஆணையம் தெரிவித்தது. சிங்கப்பூரில் மேலும் அதிகமான மாணவர்களும் வெளிப்புற சாகச ஆர்வலர்களும் இனி அவுட்வர்ட் பவுண்ட் சிங்கப்பூர் அமைப்பு வழங்கும் அனுபவத்தை பெற முடியும். அமைப்பின் 3வது ஆக பெரிய வளாகம் கோனித்தீவில் திறக்கப்பட்டுள்ளது. 12 ஹெக்டர் பரப்பளவில் புதிய வளாகம் கூடுதல் வசதிகளுடன் அனைவரையும் உள்ளடக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. புதிய வளாகத்தில் பல்வேறு சாகச அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. கல்வி அமைச்சும் அவுட்வர்ட் பவுண்ட் சிங்கப்பூர் அமைப்பும் இணைந்து நடத்தும் 5 நாள் சவால் திட்டத்தில் 2030 ஆண்டுக்குள் அனைத்து உயர்நிலை 3 மாணவர்களையும் பங்கேற்க வைப்பது இலக்கு. கடந்த ஆண்டு ஏறத்தாழ 18,000 பேர், அதாவது உயர்நிலை 3 மாணவர்களில் பாதி பேர் சவால் திட்டத்தில் பங்கேற்றனர். வளாகத்தின் திறப்பு விழாவில் பிரதமர் லாரன்ஸ் வாங் கலந்து கொண்டு பேசினார். சிங்கப்பூர் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை சந்தித்திருந்தாலும் நற்பண்புகளையும் மன உறுதியையும் வளர்ப்பது தொடர்ந்து முக்கியமானதாக திகழ்கிறது என்றார் அவர். சிங்கப்பூர் சீன நிறுவனங்களுக்கு இடையே கூடுதல் பங்காளித்துவத்திற்கு புத்தாக்கம் வழியமைக்கலாம் என்று வர்த்தக தொழில் மூத்த துணையமைச்சர் லூ என்லிங் கூறியிருக்கிறார். ஆய்வு, அனைத்துலக மயமாதல் போன்றவற்றில் 2 நாடுகளும் ஆற்றல் மிக்கவை என்று அவர் சொன்னார். சிங்கப்பூர் சீன வர்த்தக கலந்துரையாடலில் திருவாட்டிலோ கலந்து கொண்டார். அடுத்த ஆண்டு சிங்கப்பூர் ஆசியானுக்கு தலைமை தாங்குகிறது. தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள வாய்ப்புகளை சீன நிறுவனங்கள் ஆராய திருவாட்டிலோ ஊக்குவித்தார். வர்த்தக சம்மேளனங்களும் இத்தகைய கலந்துரையாடல்களும் இருதரப்பு நிறுவனங்களுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்த முடியும் என்று அவர் கூறினார். சீன அதிபர் ஷி ஜின்பிங் பிரிக்ஸ் மாநாட்டிற்காக இந்தியா செல்கிறார். கடந்த 7 ஆண்டில் அவர் இந்தியாவுக்கு செல்வது இது முதன்முறை. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்படுவதாய் பெய்ஜிங் தெரிவித்தது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய 6 மாதங்களுக்கு பிறகு இந்த மாநாடு நடைபெறுகிறது. இந்தியா மாநாட்டை ஏற்று நடத்துகிறது. பிரிக்ஸ் மாநாடு நாளை தொடங்கி செப்டம்பர் 13 நிறைவுறும். திரு சி ரஷ்ய ஈரான் அதிபர்களை சந்தித்து பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வளர்ந்து வரும் நாடுகளுக்கு இடையே அதிக ஒத்துழைப்பையும் ஒற்றுமையையும் வலியுறுத்த மாநாட்டை திரு சி பயன்படுத்துவார் என்று பெய்ஜிங் கூறியது. மலேசியாவின் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் தொடர்ந்து சிறையில் இருப்பார். வீட்டு காவலுக்கு மாறுவதற்கு அவர் முன்வைத்த விண்ணப்பம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கூட்டரசு பிரதேச மன்னிப்பு குழுவின் சந்திப்பின்போது அந்த முடிவு எடுக்கப்பட்டது. மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கந்தர் விண்ணப்பத்தை ஒத்திவைக்க அனுமதி அளித்ததாய் பிரதமர் அலுவலக அறிக்கை குறிப்பிட்டது. இன்று நடைபெற்ற சந்திப்பில் 65 கைதிகளை விடுதலை செய்ய மன்னர் அனுமதி வழங்கினார். வெளிநாட்டினர் விடுதலை செய்யப்பட்ட 6 மாதத்திற்குள் சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவர். நஜீப் 2028 ஆகஸ்ட் 23 சிறை தண்டனையை நிறைவு செய்வார். நம்பிக்கை துரோகம், ஊழல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்காக 2020 அவருக்கு 12 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 2024 அரச மன்னிப்பால் அது பாதியாக குறைக்கப்பட்டது. பிரபல பட்டிமன்ற நடுவர் சாலமன் பாப்பையா காலமானார். அவருக்கு வயது 90. மதுரையில் தனியார் மருத்துவமனையில் அவர் உயிரிழந்ததாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்தன. உடல்நலக்குறைவால் அவர் சுமார் ஒரு வாரமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். திரு பாப்பையா மதுரையில் உள்ள அமெரிக்கன் கல்லூரியின் முன்னாள் தமிழ் பேராசிரியர். தமிழ்நாட்டின் மிகவும் புகழ்பெற்ற பட்டிமன்ற நடுவர்களில் ஒருவராக அவர் திகழ்ந்தார். இலக்கியம், சமூகம் சம்பந்தப்பட்ட பல கலந்துரையாடல்களில் முக்கிய பங்காற்றினார். அவர் இலக்கியத்துக்கும் கல்விக்கும் ஆற்றிய பங்கை கௌரவிக்கும் விதமாக 2021 அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. அவருக்கு ஒரு மகனும் மகளும் உள்ளனர்.
1: சொல்லும் பொருளும் ஸ்டெகர்ட் கட்டங்கட்டமாக வீடமைப்பு வளர்ச்சிக் கழகத்தின் புதிய வீடுகளின் கட்டுமானப் பணிகள் சுமார் 3 காலத்துக்கு கட்டங்கட்டமாக நடைபெறும். ஸ்டெகர்ட் கட்டங்கட்டமாக.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: வள்ளியூர் சிலர் வெளியூர் தமை வாத்தா ஏ புரிக்கு வாத்தா ஏ மகராசர்கள் உள்ள காளித நில யாமேனும் நினைவா தலையாகிய அறமேதரும் கரிகாலன் படையான் கடற்வாளிகள் புட்டை சூழ்ந்திடமன் தாடியும் வருவான் வருவான் வருவான்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: வாஹீசன் ராசையா, வி எம் மகாலிங்கம், அவங்க இருவரும் வழங்கிய மண்டாடி திரையில இருந்து ஜி வி பிரகாஷின் இசையில் பாடலை நாம கேட்டோங்க. இனி காத்திருக்கும் பாடல்களின் முன்னோட்டம். இந்த பாடல் காத்துட்டு இருக்கு. அதே சமயத்துல மலேசிய பாடல் காத்திருப்பதால நீங்க வானொலி பக்கமாகவே இருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக ஆரோக்கிய குறிப்பு வந்து கொண்டே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாம சிங்கப்பூர்ல பல இடங்கள் மூடப்பட்டு புதிய கட்டிடங்கள் எல்லாம் திறக்கப்படுகின்றன. அதற்குண்டான தகவல்களும் நித்யா நான் வழங்கவிருக்கிறேன். அதனால நீங்க தொடர்ந்து கேட்க வேண்டிய ஒரே ஒரு நிகழ்ச்சி டீ கடை.
3: புதிய சாம்சங் கேலக்சி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: ஸ்டார்ஹப், we got you.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: உங்களுக்கு தெரியுமா, சிங்கப்பூர்ல பல இடங்கள் மூடப்பட்டு அந்த இடத்த புதுப்பிச்சு இப்ப புதிய கட்டடங்களை கட்டிக்கிட்டு வராங்க. அந்த வரிசையில தங்லின் மால், தங்லின் ஷாப்பிங் சென்டரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 50 ஆண்டு காலமாக அந்த ஒரு கட்டிடம் நல்ல திடமாக நின்று கொண்டிருக்கின்றது. இப்போது அந்த கட்டிடத்துக்கு நம்ம டாடா குட் பை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஏன்னா 868 மில்லியன் வெள்ளிக்கு விற்றுருக்காங்க. இதற்கு பதிலாக என்ன வரப்போகுது அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்துல பதில் சொல்றேன். அதற்கு முன்பாக இந்த தங்லின் ஷாப்பிங் சென்டர் பேரங்க அடியுடைய வரலாற்றை லேசா நம்ம வந்து புரட்டி பார்க்கலாம். 50 ஆண்டு கால வரலாறுங்க, சும்மாவா? கிறிஸ்துமஸ் பண்டிகை அப்படின்னு சொன்னாலே பல பேர் தங்லின் மால் பக்கமாக நீங்க செல்வீங்க. ஒவ்வொரு ஆண்டும் பெரிய கிறிஸ்துமஸ் மரங்களுக்கு அழகான அலங்காரங்களை பொருத்தி அவ்வளவு அழகா இருக்குங்க அந்த இடமே பார்க்கறதுக்கு. உண்மையாகவே சிங்கப்பூர் மாதிரி இருக்காது, ஏதோ ஒரு வெளிநாடு மாதிரி இருக்கும். சின்ன வயசுல அப்பா அம்மா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. பல புகைப்படங்கள் அங்க நின்று கொண்டு நான் எடுத்திருக்கேன். ஏன் நீங்களே உங்க பிள்ளைகளை கடந்த ஆண்டுகள் அந்த பக்கமாக நீங்க கூட்டிட்டு போயிருந்த இருக்கலாம். அழகான அமைதியான ஒரு பேரங்காடி அப்படின்னு சொல்லலாம். இந்த கட்டிடத்துக்கு ஒரு நிறைவு வருது அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சோகமா இருக்கு இந்த செய்தியை கேட்கும் போது. ஆனா உங்களை மகிழ்ச்சிப்படுத்துற மாதிரி இன்னொரு செய்தி சொல்றேன். ஒரு பெரிய அரங்கம் வருகின்றது, அதுவும் 1000 பேர் அமர்வதற்கான ஒரு பெரிய அரங்கத்தை அந்த இடத்துல அமைக்க போறாங்க. அதுவும் இது வந்து ஒரு ஆர்ட்ஸ் தியேட்டர், அதாவது நிறைய மாதிரி மேடை நிகழ்ச்சிகள், நாடகங்கள், இசை நிகழ்ச்சிகள், நடன நிகழ்ச்சிகள் அப்படின்னு மக்கள் பார்த்து ரசிக்கிறதுக்கு ஒரு பெரிய அரங்கத்தை கட்ட போறாங்க. இந்த அரங்கத்தை ஜப்பானை சேர்ந்த கென்கோ குமா அப்படிங்கிற கட்டிட வடிவமைப்பாளர், இவர் தான் இந்த கட்டிடத்தை வடிவமைச்சிருக்காரு. 2030 ஆண்டுல இந்த அரங்கத்தை நீங்க எதிர்பார்க்கலாங்க.

0: தகவலை வழங்கியோர்.
1: அதிக தூய்மை, அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.
2: ஆரோக்கிய குறிப்பு.
3: ஹூசா கூசா, என்ன இதுக்கும் நம்ம ரவுடி பேபி நித்யாக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பரபரப்பாக போய்கொண்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில அவ்வப்போது கொஞ்சம் அமைதி தேவைப்படுது. எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அடுத்து வரும் குறிப்பு உங்களுக்காகவே நான் எடுத்துட்டு வந்திருக்கேங்க. சில சமயத்துல உங்களுடைய எண்ணங்கள் அலப்பாயுதா, ரொம்ப யோசிக்கிறீங்களா, உடனே ஒரு தாளை எடுங்க, ஒரு பேனாவை எடுங்க, எழுத ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல, உற்சாகம் இல்ல, ஒரு உந்துதலே இல்லையே எதுவும் செய்யறதுக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு புத்தகத்தை எடுத்து படிங்க. பயம் வருதா, அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுல தவறு இல்ல. வாழ்க்கையில சில சிக்கல்கள் வரும்போது அதற்கு நீங்க ஒரு தீர்வு காணும் போது உங்களுடைய பயம் எல்லாம் பறந்து போயிடும். என்ன பண்றதுன்னு தெரியல நித்யா, ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு, என்னால நகர முடியல, எந்த வழியை நான் எடுக்கணும், எந்த பாதையை நோக்கி நான் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே எழுந்திருச்சு வெளிப்புறத்துல கொஞ்சம் நடந்துட்டு வாங்க. ரொம்ப சோர்வா இருக்கா, களைப்பா இருக்கீங்களா, தூங்குங்க. குழப்பமா இருந்ததுன்னா கேள்வி கேளுங்க. எரிச்சலா இருக்கு நித்யா, எதை பார்த்தாலும் கோபம் வருது அப்படின்னு சொல்றீங்களா, உங்க உடல்களுக்கு கொஞ்சம் அசைவு கொடுங்க. அது நடனமாக இருக்கலாம், நடைப்பயிற்சியா இருக்கலாம், உடற்பயிற்சியா கூட இருக்கலாங்க. பொறுமை இல்லாம இருக்குதா, இது வரைக்கும் நீங்க என்னென்ன செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத ஒரு பட்டியல் நீங்க போட்டிருப்பீங்க இல்லையா, போய் பாருங்க எந்த நிலையில எந்த கட்டத்துல இருக்கீங்க, என்னென்ன செய்யணும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் லேசா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பொறுமையை இழக்க மாட்டீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும், உங்க மனம் சாந்தமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குறிப்புகள்லாம் நான் செஞ்சோ என் மனம் சாந்தமாக மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னுடைய புகைப்படத்தை வீட்டுல ஒரு சுவரொட்டியாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் பாத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மனம் தானாகவே சாந்தம் அடையும் அப்படின்னு ரவுடி பிபி நித்யா சொல்றாங்க.
4: Yogi B, you know me, and Nutcha Thrug, Dr. Bone, MC Jazz. We're gonna innovate some muck and crunk.

0: யோகிவிய நட்சத்திரா வழங்கிய பாடலை நாம கேட்டோம். சற்று முன்பாக பாடல் முடிவடைந்த நேரம் 7:25.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து நேர்ந்திருக்குங்க. சாங்கியை நோக்கி செல்லும் PIE இங்யூ அவென்யூ எக்ஸிட் அருகில், அடுத்ததாக PIE நோக்கி செல்லும் BKE. KJக்கு பிறகு வாகனம் பழுதாகி இருக்கிறது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE தாம்சன் ரோட் பிறகும் வாகனம் பழுதாகி இருக்கிறது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட். பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
5: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
4: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
5: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
4: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
5: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
6: 9:09 சிறப்பு விற்பனை September 1-13 பலவிதமான தங்க நகைகளுக்கு செய்குளி முற்றிலும் கிடையாது. மற்ற அனைத்து தங்க நகைகளுக்கு செய்குளியில் 50% தள்ளுபடி, வைர நகைகளுக்கும் 30% வரை தள்ளுபடி. பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்குளி இல்லாமலும் வாங்கலாம். இந்த சிறப்பு சலுகைகள் இன்று முதல் September 13 மட்டுமே. பலவிதமான தங்க நகைகளுக்கு செய்குளி முற்றிலும் கிடையாது. 9:09 சிறப்பு விற்பனையை தவற விடாதீங்க.
7: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் ருசியோ ருசி என்று தான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
8: அதிசய உலகம்
9: ஒரு பாட்டு, காதல் பூத்தது
8: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையே நீங்க கேட்கலாம்.
10: தூள்

மேல ஒரு கண்ணு, தில்லால கடியோ வந்தாள் சின்ன பொண்ணு, பட்டால நடியோ ரோசா குமாரா போட ஆட்டம் ஆட்டம் ஓட்டம்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: வாங்க டிஎம்ஐ ஜுவல்லர்ஸ் வழங்கும் தங்க விலையை மீண்டும் தெரிஞ்சுக்கலாம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு லேசா இறங்கியிருக்கு 172.50 வெள்ளி. மீண்டும் சொல்றோம், 172.50 வெள்ளி.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 Serangoon Road, சிங்கப்பூர்.
3: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ATO 1 மற்றும் பிவாடி ATO 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
4: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: ஸ்டார்ஹப், we got you.
0: டீ கடை ஒரு சிப் நிறைய சிறப்பு. செப்டம்பர் மாதத்தின் நடுப்பகுதியில் இருக்கிறோம். செப்டம்பர் மாதத்துல சிங்கப்பூர்ல பல இலவசமான நிகழ்ச்சிகள் நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கான தகவல்களை நித்யா ஒவ்வொரு நாளும் நானும் வழங்கி கொண்டிருக்கின்றேன். விவோ சிட்டி பேரங்காடிக்கு செல்வதுண்டா? இது வரைக்கும் நான் போனதில்ல நித்யா, இனிமே போகணும் அப்படின்னு சொல்பவர்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் காத்துட்டு இருக்கு. சன்ரியோ மூன்லிட் கார்டன், இது விவோ சிட்டியின் மொட்டைமாடி. அந்த மொட்டைமாடி பகுதி பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அங்க நிறைய உணவகங்கள் கடை தொகுதிகள் இருக்கின்றன. அதே சமயத்துல அங்க நின்று கொண்டு நீங்க சென்தோசா கடல்ல நீங்க அழகா பார்க்கலாம், கேபிள் காஸ் பார்க்கலாம். இந்த மொட்டை மாடியில இப்போது சன்ரியோ மூன்லிட் கார்டன் அப்படிங்கிற கண்காட்சி இடம்பெறவிருக்கிறது. வண்ணமயமான விளக்குகளை கொண்ட பொம்மைகள், லேண்டன்ஸ், இவை எல்லாத்தையும் அவங்க அலங்கரிச்சிருக்காங்க. இந்த ஒரு கண்காட்சி August 25 நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. September 27 இந்த கண்காட்சி முடிவடையும். இன்னும் சில தினங்கள் தான் இருக்குங்க. காலை 10 மணியிலிருந்து 20:10 வரைக்கும் இந்த கண்காட்சி இலவசமாக பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. பகல்ல பாக்குறதுக்கும் இரவுல பாக்குறதுக்கும் இந்த கண்காட்சி நிச்சயமா ரொம்ப வேறுபட்டிருக்கும். ஏன்னா லேண்டன் அப்படின்னு சொல்லும் போது அந்த விளக்குகள் பாக்குறதெல்லாம் பெரிய ஒரு அம்சமே இருக்கிறது. அதனால இந்த மூன்லிட் கார்டனுக்கு நீங்க இரவு நேரத்துல சென்றீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். விவோ சிட்டியின் மொட்டை மாடி பகுதியில இந்த சன்ரியோ மூன்லிட் கார்டன்ல 6 கருப்பொருளை கொண்ட பகுதிகள் இருக்கின்றன. ஒரு பெரிய கார்னிவல், அதாவது உணவு விளையாட்டு சந்தைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. பல சின்ன சின்ன கடைகள், பாப் அப் ஸ்டோர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இவை எல்லாமே திறக்கப்பட்டிருக்கின்றன. நிச்சயமா உங்களுடைய குடும்பத்தோடு சென்று நீங்க இந்த விவோ சிட்டி மொட்டை மாடி, அதாவது 3வது மாடியில் இடம்பெற்றிருக்கும் சன்ரியோ மூன்லிட் கார்டனுக்கு சென்று மகிழணுங்க.

0: ஆமாங்க, பிரதீப் யுவன் காம்போல லவ் டுடே திரையில இருந்து பாடலை கேட்டோம். சற்று முன்பாக
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: 7:38 ஆயிடுச்சுங்க. வாகனங்கள் பழுதாகி உள்ளன. பிஐ நோக்கி செல்லும் டிபிஇ செங்காங் ஈஸ்ட் ரோடுக்கு பிறகு இரண்டாம் தடத்தை தவிர்த்துருங்க. அடுத்ததாக சாங்கியை நோக்கி செல்லும் பிஐ புக்கேட் பாத்தூக் ரோட் எக்ஸிட் அருகில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. காரணம், வாகனம் பழுதாகி உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
5: விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
4: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
5: நம்பகமான சட்ட சேவை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவையை அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. உயிலையும் அவங்கதான் எழுதுனாங்க.
6: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றே அழையுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் LLC. 8921-5363.
7: அப்பப்பா, உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு?
8: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்ப பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
7: அப்ப பொலிவான சருமத்திற்கு
8: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்ப பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கருப்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
7: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
8: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
9: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்ப கடை, சிங்கப்பூர்.
10: உங்களால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உரக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குயினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரிகா ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள். சுவையாக சமைக்க
11: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
7: பிரமாதமா சமைச்ச மட்டும் போதுமா? சமையல சுலபமாக்க கூடிய சில குறிப்புகளை தெரிஞ்சுகிட்டா அது இன்னும் சமையல எளிமையாக்கும். உதாரணத்துக்கு, ஆசாசியா சமைச்ச சமையல அதிகமா உப்பாயிருச்சா, அந்த உப்பின் அளவை குறைக்கிறதுக்கு 2 உருளைக்கிழங்கு வெட்டி போடுங்க. அடுத்ததாக, சமையல் ரொம்ப காரம் ஆயிருச்சா, பிள்ளைங்க சாப்பிட கஷ்டப்படுவாங்களே, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா, கொஞ்சம் தயிர் அத உங்க காரமான சமையல சேர்த்துக்கொள்ளுங்க, அல்லது கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கொண்டாலோ இது காரத்தை குறைக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே சமையல அதிகமான இஞ்சி பூண்டு விழுத்த சேர்த்துட்டீங்களா, அதன் தன்மையை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு எலுமிச்ச சாறு சேர்த்து வச்சுக்கீங்களேன், சாப்பாடு அற்புதமா இருக்குங்க.
12: உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ராணின்னு எப்படி பேர் வந்தது?
13: எங்க வீட்டுக்கு எத்தனை பேர் வந்தாலும் இட்லி தோசை முறுக்குன்னு இன்ஸ்டன்டா செய்து அசத்திடுவேன். என் கையில தான் ஹவுஸ் பிராண்டோட இன்ஸ்டன்ட் மிக்சர்ஸ் இருக்கே.
1: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்க.
2: 968
0: சினிமா சினிமா நடிகர் மாதவன். நடிகர் மாதவன் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில நடிகர் மாதவன் கமல்ஹாசனோட பணியாற்றிய அனுபவத்தை பத்தி பகிர்ந்து கொண்டிருந்தாரு. அதுவும் குறிப்பாக அன்பே சிவம் திரைப்படத்துல. அன்பே சிவம் படம் உட்பட பல தயாரிப்புகளிலும் பல படங்களிலும் கமல்ஹாசனும் மாதவனும் இணைந்து பலமுறை பணியாற்றி இருந்தாங்க. கமல்ஹாசன் அவர்களுடைய சினிமா அனுபவத்தை ஒப்பிட்டு பார்க்கும் போது மாதவன் அதற்கு இணையாக பல இடங்கள்ல நடித்து அசத்தி இருந்தாரு. அப்படிப்பட்ட படங்கள்ல அன்பே சிவம் இந்த படத்திலையும் அவர் சிறப்பாக நடிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அன்பே சிவம் படப்பிடிப்பின் போது கமல்ஹாசன் அவர்கள் நிஜ காட்சியை விட ஒத்திகையில இன்னும் சிறப்பா நடிச்சிருந்தாரு அப்படின்னு மாதவன் கமல்ஹாசனை பார்த்து எதர்ச்சையாக சொன்ன அந்த ஒரு விஷயம் மாதவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது, அதை இந்த பேட்டியில பகிர்ந்து கொண்டு இருக்காரு. வாங்க கேட்கலாம்.
14: அன்பே சிவத்துல போய் நடிக்கும் போது ஒரு ஸ்டூடெண்டா தான் போய்ப்பேன், அவர் வந்து போய் பார்ப்பேன், நிறைய விஷயங்கள் அவர் சொல்லுவாரு கிட்ட. அப்புறம் என்ன ஆகும், திடீர்னு நம்ம ஷூட்டிங் லொகேஷன்ல போயிடும், எனக்கு என் வாய் மேல அவ்வளவு கண்ட்ரோல் கிடையாது இன் டேர்ம்ஸ் ஆஃப் சினிமா. சோ சில சமயம் நம்ம ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் சமயம் ஒரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிடுவாரு. டேக் பண்ணும்போது நம்ம அது பண்ணிட்டோம்னா மேடியா நிறுத்துறீங்க, அது வந்து கொஞ்சம் பெட்டரா பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவாரு. நான் 300 டேக். திடீர்னு ஒரு நாளைக்கு அவர் ரிஹர்சல் ஒன்று நல்லா பண்ணேன், ஆனால் டேக் வேலை ஒரு மாற்றங்கள் வந்துருச்சு. ஸோ கட் ஆனப்பறம் சார், கமல் சார் ரிஹர்சல் வாஸ் பெட்டர் அப்படின்ட்டுனா, இல்லை இமேஜ் யூ ரைட் மேடி அப்படியா, வாட் வாஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சார், இந்த ரிஹர்சல் எப்படி கரெக்ட், ஏ ஒன் மோர் அப்படின்னாரு. அப்போ புரிஞ்சுச்சா, இல்ல அதுதான் தொழில் மேல இருக்கிற பக்திங்க, அது அது யார் சொல்றாங்கிறது முக்கியம், அது நியாயமா இருந்துச்சுன்னா உடனடியா அதை உணர்ந்து பண்ணிடணும், அண்ட் அவங்களுக்கு நன்றியும் சொல்லிடணும். யூ ஆர் சோ ஹாப்பி, தோல் மேல கை வச்சுட்டு யூ ஷுட் கீப் டூயிங் தட் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அவர். நான் மறக்கவே மாட்டேன்.

0: சிறை தகவலை உங்களுக்கு வழங்கியிருந்தாங்க. அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை. அணி மணி
1: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
2: துவாசி நோக்கி செல்லும் PIE பஞ்சூர் ரோட்டுக்கு பிறகு முதலாம் தடத்தில் விபத்து நேர்ந்திருக்குங்க. துவாசி நோக்கி செல்லும் AYE லோவர் டெல்டா ரோட்டுக்கு பிறகு வாகனம் பழுதாகி உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி.
5: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்டு உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
6: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். 1-for-1 சலுகைகளை பெறுங்கள். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை கொண்டாடுங்கள். அழகான ஏரிக்கரை ஓரத்தில் ஹைடியை அனுபவித்து மகிழுங்கள். பாலைவன அழகை ரசித்து மகிழுங்கள். இச்சலுகை September 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96-86. சொல்லுங்கள் ராஜமாதா.
7: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
8: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
7: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
8: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
7: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
8: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
7: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு. வானிலை எப்படி இருக்குன்னு வாங்க மீண்டும் தெரிஞ்சுக்கலாங்க. எங்க பார்த்தாலும் மழை மழைதான். இப்போது மேகமூட்டமாக இருக்கிறது அப்படின்னு முன்னெரிச்சிருக்காங்க. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டிருக்கும்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ்.
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை டீ கடை ஆதரவு. இன்றைக்கு டீ கடைய இப்படி தொடங்கி இருந்தோம், நடனம் ஆடிக்கொண்டே தொடங்கிறதுக்கு காரணம் டிக்டாக்ல நடந்த ஒரு நேரடி நடன போட்டி தாங்க. ஒரு பெண்மணி தொடர்ந்து 6 மணி நேரங்களுக்கு ஆடி இருக்காங்க. அதற்கு முக்கியமான காரணம், அவங்க ஆடு ஆட பார்வையாளர்கள் அவங்களுக்கு பரிசுகளை அள்ளி வாரி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால எவ்வளவு பரிசு கிடைக்குமோ அவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லி 6 மணி நேரமாக ஆடி அந்த பெண்மணி கடைசியில அழுதுகிட்டே ஆடி இருக்காங்க. 5 மணிக்கு மேல இன்றைக்கு நீங்க சாப்பிடும் அன்றாட பாரம்பரிய உணவு 4-5 வள்ளிக்கு இருந்ததுன்னா, சில பேர் 15 வள்ளி 20 வள்ளி கொடுத்து சாப்பிடுறாங்க. அந்த ஒரு அனுபவத்திற்காக, அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்ததா, என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கற அந்த கேள்விக்கு நீங்கள் வளரும் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. 6 மணிக்கு மேல ஒலியின் சிறந்த பாடல் பட்டியல் இடம்பெற்றிருந்தது. எல்லாமே புதிய பாடல்கள். 56 விழுக்காட்டினர் வாக்களித்த பாடல் முதல் இடத்துல இடம்பெற்றிருந்தது அந்த பாடல். நேர்கள் மத்தியில இந்த பாடல் புகழ் பெற்றிருக்கு அப்படின்னு நித்யா நான் இன்றைக்கு கற்றுக்கொண்டேன். சற்று முன்பாக நம்ம சிங்கப்பூர்ல இலவசமாக பல நடவடிக்கைகள் நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதுவும் செப்டம்பர் இலையுதிர் கால விழாவை முன்னிட்டு பல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக இடம்பெறுது. அதற்குண்டான தகவல்களை வழங்கியிருந்த சினிமா அங்கத்தில் நடிகர் மாதவன் அன்பே சிவன் படப்பிடிப்பின் போது கமல்ஹாசனை பார்த்து கள்ளம் கபடம் இல்லாமல் அவர் சொன்ன அந்த ஒரு கருத்தை பற்றி அனுபவத்தை பற்றி அவர் பகிர்ந்து கொண்டாரு. இப்ப வரைக்கும் அப்படி ஒரு விஷயத்த அவரை பார்த்து சொன்னது அவரால் நம்பவே முடியல. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்க. உங்களுக்காக சிறந்த தொகுப்புகளையும் பாடல்களையும் ஒளிபரப்பிருக்கேன் அப்படின்னு நம்பி நானும் விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் ரவுடி பேபி நித்யா. கடந்த 2 வாரங்களாக உங்களுக்கு நான் தன்னந்தனியாக சிங்கிள் சிங்கிளாக நிகழ்ச்சி படிச்சிருந்தேன். அடுத்த வாரம் 3 நாட்களுக்கு நானும் சிங்கிள் சிங்கிளாக நிகழ்ச்சி படைக்க போறேன். அதுக்கப்புறம் நம்ம விமலா பேபி வைபு பேபி வந்துருவாங்க. அது வரைக்கும் நாம வைபு பண்ணிட்டு இருக்கலாம். அதனால திங்கட்கிழமை 4 மணிக்கு உங்களை நான் சந்திக்க வந்துருவேன். உங்களுடைய வார இறுதி நாட்கள் நல்ல கோலாகலமாக ஜாம் ஜாம்னு இருக்க என்னுடைய வாழ்த்துகள். Bye.

0: வணக்கம். 20:08 மீடியா காபோலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது அபிடா பேகம். சிங்கப்பூரின் எம்ஆர்டி ரயில் சேவையின் நம்பகத்தன்மை சென்ற மாதம் இதுவரை இல்லாத உச்சத்தை எட்டியது. ரயில்கள் 5 நிமிடத்திற்கும் அதிகமான தாமதம் இல்லாமல் சராசரியாக 2.88 மில்லியன் கிலோமீட்டர் பயணம் செய்தன. ஜூலையில் அது 2.37 மில்லியன் கிலோமீட்டராக இருந்தது என்று நிலப்போக்குவரத்து ஆணையம் தெரிவித்தது. ரயில் நம்பகத்தன்மையை அளவிட MKBF எனப்படும் அளவீடு பயன்படுத்தப்படுகிறது. 5 நிமிடத்திற்கும் அதிகமான தாமதம் ஏற்படுவதற்கு முன் ரயில்கள் சராசரியாக எவ்வளவு தூரம் பயணம் செய்கின்றன என்பதை அது குறிக்கிறது. இதற்கு முந்தைய ஆக அதிகமான MKBF 2024 ஜூனில் பதிவான 2.63 மில்லியன் கிலோமீட்டர். தொடர்ந்து 5 மாதங்களாக எம்ஆர்டி கட்டமைப்பின் MKBF 2 மில்லியன் கிலோமீட்டருக்கு மேல் பதிவாகியிருக்கிறது. போக்குவரத்து ஊழியர்கள் ரயில் நிறுவனங்களின் தொடர்ச்சியான முயற்சியும் பிப்ரவரியில் ரயில் நம்பகத்தன்மை பணிக்குழு வழங்கிய பரிந்துரைகளும் முன்னேற்றத்திற்கு காரணம் என்று ஆணையம் தெரிவித்தது. சிங்கப்பூரில் மேலும் அதிகமான மாணவர்களும் வெளிப்புற சாகச ஆர்வலர்களும் இனி அவுட்வர்ட் பவுண்ட் சிங்கப்பூர் அமைப்பு வழங்கும் அனுபவத்தை பெற முடியும். அமைப்பின் 3வது ஆகப்பெரிய வளாகம் கோனிதீவில் திறக்கப்பட்டுள்ளது. 12 ஹெக்டேர் பரப்பளவில் புதிய வளாகம் கூடுதல் வசதிகளுடன் அனைவரையும் உள்ளடக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. புதிய வளாகத்தில் பல்வேறு சாகச அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. கல்வி அமைச்சும் அவுட்வர்ட் பவுண்ட் சிங்கப்பூர் அமைப்பும் இணைந்து நடத்தும் 5 நாள் சவால் திட்டத்தில் 2030 ஆண்டுக்குள் அனைத்து உயர்நிலை 3 மாணவர்களையும் பங்கேற்க வைப்பது இலக்கு. கடந்த ஆண்டு ஏறத்தாழ 18,000 பேர், அதாவது உயர்நிலை 3 மாணவர்களில் பாதி பேர் சவால் திட்டத்தில் பங்கேற்றனர். வளாகத்தின் திறப்பு விழாவில் பிரதமர் லாரன்ஸ் வாங் கலந்து கொண்டு பேசினார். சிங்கப்பூர் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை சந்தித்திருந்தாலும் நற்பண்புகளையும் மன உறுதியையும் வளர்ப்பது தொடர்ந்து முக்கியமானதாக திகழ்கிறது என்றார் அவர். இஸ்ரேலிய அரசாங்க பேராளர் குழுவுடன் மரண தண்டனை பற்றி பேசப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகத்தில் வெளிவந்த தகவலை சிங்கப்பூர் உள்துறை அமைச்சு மறுத்துள்ளது. கடந்த மே மாதம் இஸ்ரேலிய அரசாங்க பேராளர்கள் சிங்கப்பூருக்கு வருகையளித்தனர். நெருக்கடி கால நடவடிக்கைகள், குற்றத்தடுப்பு, தடயவியல் போன்றவை குறித்து அவர்களுடன் பேசப்பட்டதாய் அமைச்சு கூறியது. மரண தண்டனை பற்றி அந்த சந்திப்பில் பேச திட்டமிடப்படவில்லை என்றும் அது பற்றி பேசப்படவில்லை என்றும் அமைச்சு தெளிவுபடுத்தியது. இஸ்ரேலின் சிறை சேவை, தேசிய பாதுகாப்பு அமைச்சு அதிகாரிகள் சிங்கப்பூருக்கு ரகசிய பயணம் மேற்கொண்டிருந்ததாய் இஸ்ரேலின் ஹரட்ஸ் நாளேடு தகவல் அளித்திருந்தது. மரண தண்டனை குறித்து அவர்களுடன் பேசப்பட்டதாய் நாளேடு குறிப்பிடப்பட்டிருப்பது பொய் என்று சிங்கப்பூர் உள்துறை அமைச்சு பேச்சாளர் கூறினார். சீன அதிபர் ஷி ஜின்பிங் பிரிக்ஸ் மாநாட்டிற்காக இந்தியா செல்கிறார். கடந்த 7 ஆண்டில் அவர் இந்தியாவுக்கு செல்வது இது முதன்முறை. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்படுவதாய் பெய்ஜிங் தெரிவித்தது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய 6 மாதங்களுக்கு பிறகு இந்த மாநாடு நடைபெறுகிறது. இந்தியா மாநாட்டை ஏற்று நடத்துகிறது. பிரிக்ஸ் மாநாடு நாளை தொடங்கி செப்டம்பர் 13 நிறைவரும். திரு சி ரஷ்ய ஈரான் அதிபர்களை சந்தித்து பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வளர்ந்து வரும் நாடுகளுக்கு இடையே அதிக ஒத்துழைப்பையும் ஒற்றுமையையும் வலியுறுத்த மாநாட்டை திரு சி பயன்படுத்துவார் என்று பெய்ஜிங் கூறியது. இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்கள் வெளிநாடுகளில் கால்பதிக்க உதவ புதிய தளம் தேவை என்று அந்நாட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார். வெளிநாட்டு விதிமுறைகளை புரிந்து கொள்ளவும் அந்தந்த நாட்டு அரசாங்கங்களுடன் தொடர்பு கொள்ளவும் புதிய தளம் வாய்ப்பளிக்கும் என்று அவர் சொன்னார். AI போன்ற தொழில்நுட்பங்களுக்கு அரசாங்கங்கள் புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்தி வரும் வேளையில் இந்திய நிறுவனங்கள் வெளிநாட்டு வாய்ப்புகளை அதிகம் ஆராய்கின்றன. தகவல், இணைய பாதுகாப்பு போன்றவற்றில் தரநிலைகளை ஒருங்கிணைப்பது, புதிய சந்தைகளுக்குள் இந்திய நிறுவனங்கள் நுழைவது, புதிய பங்காளித்துவங்களை அமைத்துக் கொள்வது போன்றவற்றில் கை கொடுக்க புதிய தளம் ஆதரவளிக்கும் என்று திருவாட்டி நிர்மலா கூறினார். பிரபல பட்டிமன்ற நடுவர் சாலமன் பாப்பையா காலமானார். அவருக்கு வயது 90. மதுரையில் தனியார் மருத்துவமனையில் அவர் உயிரிழந்ததாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்தன. உடல் நலக்குறைவால் அவர் சுமார் ஒரு வாரமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். திரு பாப்பையா மதுரையில் உள்ள அமெரிக்கன் கல்லூரியின் முன்னாள் தமிழ் பேராசிரியர். தமிழ்நாட்டின் மிகவும் புகழ்பெற்ற பட்டிமன்ற நடுவர்களில் ஒருவராக அவர் திகழ்ந்தார். இலக்கியம், சமூகம் சம்பந்தப்பட்ட பல கலந்துரையாடல்களில் முக்கிய பங்காற்றினார். அவர் இலக்கியத்துக்கும் கல்விக்கும் ஆற்றிய பங்கை கௌரவிக்கும் விதமாக 2021 அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. சீனா சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீச்சம்பவம் குறித்து விசாரணை தொடர்வதாய் தெரிவித்திருக்கிறது. சம்பவத்தில் 25 பேர் மாண்டனர். சிங்டாவ் நகரில் சுமார் 40 பேர் இருந்த சரக்கு கப்பலில் 3 மணி நேரத்துக்கும் மேல் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. லைபீரியாவில் பதிவு செய்யப்பட்ட கப்பல் அங்குள்ள கப்பற்பட்டறையில் பழுதுபார்ப்புக்காக நங்கூரமிட்டிருந்தது. தீ ஏற்பட்டதற்கான காரணம் இன்னமும் தெரியவில்லை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 9 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
2: 8 singles looking for love.
3: We're here to find love.
2: Get a little help from the person they trust most.
3: You've brought the one person that knows you best, and they're here to finally find you love.
2: Their love life is in the hands of their wingman.
4: We have to make it happen.
5: I want to go on a date.
2: Their biggest cheerleader and their harshest critic.
3: Your wingman will go head to head in a series of challenges.
2: The wingman wins a challenge, the single gets the date.
6: A chance to get a bit closer with her.
2: To spice up the stakes, the winning couple will walk away with $20,000 and $10,000 for the best wingman. But when loyalty gets tested and hearts are on the line, will it be happily ever after?
7: Whatever happens, I do want you in my life forever.
2: Or betrayal and heartache.
8: I got played. I literally want to throw up right now.
9: Girl, you gotta fix yourself.
10: Who knows what's coming next?
2: Catch Wingman. Available on MeWatch and Mediacorp Entertainment on YouTube from 10 September. Find out more at mewatch.sg/wingman.
1: Mediacorp 968-il Hindi paadalgal. It's time for some Hindi tunes on your favorite station, only 968.

0: to Hindi numbers. Thank you for listening to Only 98.
1: வணக்கம். 9:00 மீடியாகாப் போலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது அபிடா பீகம். டெம்பனிஸ்நாத் வட்டாரத்தில் மூத்தோர் துடிப்பாகவும் சமூகத்துடன் ஒன்றிணையவும் புதிய வசதி அறிமுகம் கண்டுள்ளது. தாதிமை இல்லம், பகல் நேர பராமரிப்பு, சமூக ஆதரவு, இவை அனைத்தையும் ஒரே கூரையின் கீழ் கொண்ட புதிய வளாகத்தை சென்ட் ஆண்ட்ரூஸ் மிஷன் மருத்துவமனை அமைத்திருக்கிறது. தாதிமை இல்லத்தில் 270 அதிகமான மூத்தோரை கவனிக்கலாம். பகல் நேர பராமரிப்புக்காக வரும் 60 மூத்தோர் துடிப்பாக இருக்க பல்வேறு நடவடிக்கைகள் உள்ளன. அருகில் உள்ள PCF ஸ்பெக்கல்டாட்ஸ் பாலர் பள்ளியைச் சேர்ந்த பிள்ளைகளுடன் விளையாடுவது, பேசுவது, பழகுவது போன்ற நடவடிக்கைகளுக்கும் முதல் முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அடுத்த 5 மேலும் 4 தாதிமை இல்லங்களை அமைக்க சென்ட் ஆண்ட்ரூஸ் மிஷன் மருத்துவமனை திட்டம் கொண்டுள்ளது. சிங்கப்பூரின் MRT ரயில் சேவையின் நம்பகத்தன்மை சென்ற மாதம் இதுவரை இல்லாத உச்சத்தை எட்டியது. ரயில்கள் 5 அதிகமான தாமதம் இல்லாமல் சராசரியாக 2.88 மில்லியன் கிலோமீட்டர் பயணம் செய்தன. ஜூலையில் அது 2.37 மில்லியன் கிலோமீட்டராக இருந்தது என்று நிலப்போக்குவரத்து ஆணையம் தெரிவித்தது. ரயில் நம்பகத்தன்மையை அளவிட MKBF எனப்படும் அளவீடு பயன்படுத்தப்படுகிறது. 5 அதிகமான தாமதம் ஏற்படுவதற்கு முன் ரயில்கள் சராசரியாக எவ்வளவு தூரம் பயணம் செய்கின்றன என்பதை அது குறிக்கிறது. இதற்கு முந்தைய ஆக அதிகமான MKBF 2024 ஜூனில் பதிவான 2.63 மில்லியன் கிலோமீட்டர். தொடர்ந்து 5 MRT கட்டமைப்பின் MKBF 2 மில்லியன் கிலோமீட்டருக்கு மேல் பதிவாகியிருக்கிறது. போக்குவரத்து ஊழியர்கள் ரயில் நிறுவனங்களில் தொடர்ச்சியான முயற்சியும் பிப்ரவரியில் ரயில் நம்பகத்தன்மை பணிக்குழு வழங்கிய பரிந்துரைகளும் முன்னேற்றத்திற்கு காரணம் என்று ஆணையம் தெரிவித்தது. சிங்கப்பூரில் மேலும் அதிகமான மாணவர்களும் வெளிப்புற சாகச ஆர்வலர்களும் இனி அவுட்வர்ட் பவுண்ட் சிங்கப்பூர் அமைப்பு வழங்கும் அனுபவத்தை பெற முடியும். அமைப்பின் 3வது ஆகப்பெரிய வளாகம் கோனித்தீவில் திறக்கப்பட்டுள்ளது. 12 பரப்பளவில் புதிய வளாகம் கூடுதல் வசதிகளுடன் அனைவரையும் உள்ளடக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. புதிய வளாகத்தில் பல்வேறு சாகச அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. கல்வி அமைச்சும் அவுட்வர்ட் பவுண்ட் சிங்கப்பூர் அமைப்பும் இணைந்து நடத்தும் 5 சவால் திட்டத்தில் 2030 அனைத்து உயர்நிலை 3 மாணவர்களையும் பங்கேற்க வைப்பது இலக்கு. கடந்த ஆண்டு ஏறத்தாழ 18,000 பேர், அதாவது உயர்நிலை 3 மாணவர்களில் பாதி பேர் சவால் திட்டத்தில் பங்கேற்றனர். இஸ்ரேலிய அரசாங்க பேராளர் குழுவுடன் மரண தண்டனை பற்றி பேசப்பட்டதாய் இஸ்ரேலிய ஊடகத்தில் வெளிவந்த தகவலை சிங்கப்பூர் உள்துறை அமைச்சு மறுத்துள்ளது. கடந்த மே மாதம் இஸ்ரேலிய அரசாங்க பேராளர்கள் சிங்கப்பூருக்கு வருகையளித்தனர். நெருக்கடி கால நடவடிக்கைகள், குற்றத்தடுப்பு, தடயவியல் போன்றவை குறித்து அவர்களுடன் பேசப்பட்டதாய் அமைச்சு கூறியது. மரண தண்டனை பற்றி அந்த சந்திப்பில் பேச திட்டமிடப்படவில்லை என்றும் அது பற்றி பேசப்படவில்லை என்றும் அமைச்சு தெளிவுபடுத்தியது. இஸ்ரேலின் சிறைச் சேவை, தேசிய பாதுகாப்பு அமைச்சு அதிகாரிகள் சிங்கப்பூருக்கு ரகசிய பயணம் மேற்கொண்டிருந்ததாய் இஸ்ரேலின் ஹரட்ஸ் நாளேடு தகவல் அளித்திருந்தது. மரண தண்டனை குறித்து அவர்களுடன் பேசப்பட்டதாக நாளேடு குறிப்பிட்டிருப்பது பொய் என்று சிங்கப்பூர் உள்துறை அமைச்சு பேச்சாளர் கூறினார். சீன அதிபர் ஷி ஜின்பிங் பிரிக்ஸ் மாநாட்டிற்காக இந்தியா செல்கிறார். கடந்த 7 அவர் இந்தியாவுக்கு செல்வது இது முதன்முறை. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்படுவதாய் பெய்ஜிங் தெரிவித்தது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய 6 பிறகு இந்த மாநாடு நடைபெறுகிறது. இந்தியா மாநாட்டை ஏற்று நடத்துகிறது. பிரிக்ஸ் மாநாடு நாளை தொடங்கி செப்டம்பர் 13 நிறைவு பெறும். திரு சி ரஷ்ய ஈரான் அதிபர்களை சந்தித்து பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வளர்ந்து வரும் நாடுகளுக்கு இடையே அதிக ஒத்துழைப்பையும் ஒற்றுமையையும் வலியுறுத்த மாநாட்டை திரு சி பயன்படுத்துவார் என்று பெய்ஜிங் கூறியது. இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்கள் வெளிநாடுகளில் கால்பதிக்க உதவ புதிய தளம் தேவை என்று அந்நாட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார். வெளிநாட்டு விதிமுறைகளை புரிந்து கொள்ளவும் அந்தந்த நாட்டு அரசாங்கங்களுடன் தொடர்பு கொள்ளவும் புதிய தளம் வாய்ப்பளிக்கும் என்று அவர் சொன்னார். AI போன்ற தொழில்நுட்பங்களுக்கு அரசாங்கங்கள் புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்தி வரும் வேளையில் இந்திய நிறுவனங்கள் வெளிநாட்டு வாய்ப்புகளை அதிகம் ஆராய்கின்றன. தகவல் இணைய பாதுகாப்பு போன்றவற்றில் தரநிலைகளை ஒருங்கிணைப்பது, புதிய சந்தைகளுக்குள் இந்திய நிறுவனங்கள் நுழைவது, புதிய பங்காளித்துவங்களை அமைத்துக் கொள்வது போன்றவற்றில் கை கொடுக்க புதிய தளம் ஆதரவளிக்கும் என்று திரிபாதி நிர்மலா கூறினார். நேபாள வெள்ளத்தையொட்டிய மறுசீரமைப்பு பணிகளுக்கு 4.78 பில்லியன் டாலர் செலவாகலாம் என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. அதில் சுமார் 58 மில்லியன் டாலர் குறுகிய கால மறுசீரமைப்புக்கும் மீட்பு பணிகளுக்கும் 6 மாத காலத்துக்கு தேவைப்படுவதாய் அமைச்சு சொன்னது. நீண்டகால கட்டுமான பணிகளுக்கு சுமார் 5 பில்லியன் டாலர் தேவை என்று நேபாள வெளியுறவு அமைச்சு பேச்சாளர் தெரிவித்தார். நேபாளத்துக்கு அனைத்துலக உதவி நீண்ட காலத்துக்கு தேவைப்படும் என்று அந்நாட்டு தலைவர்கள் கூறியிருக்கின்றனர். பருவநிலை மாற்றத்தால் மலைப்பகுதியில் வேகமாக மாறிவரும் சுற்றுச்சூழலை அவர்கள் சுட்டினர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை காலை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் இரவினில் ஆட்டம். உங்களுக்காக வெள்ளிக்கிழமையில இரவில் ஆட்டம் நிகழ்ச்சியை படைக்க வந்துட்டேன். நான் தான் உங்களுடைய நவீன் குணசேகரன். கடந்த 4 நாட்களா நானும் ரஃபியா சேர்ந்து இந்த இரவில் ஆட்டம் நிகழ்ச்சியை படைச்சோம். இந்த வாரம் முழுவதுமே பூர்த்தி பண்ணுவோமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல அவர் காண போயிட்டாரு. ஆனா காண போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா நாளைக்கு காலையில வார இறுதி ஒளியில் உல்லாசம் நிகழ்ச்சியை அவர் படைக்க போறாரு. இருந்தாலும் நேரங்களே கவலைப்படாதீங்க, அடுத்த 4 மணி நேர நிகழ்ச்சியை உங்களுக்காக நான் சிறப்பா வழங்க போறேன். நல்ல நல்ல பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, தகவல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து உரையாட போறோம், அங்கங்கே நம்ம உரையாட போறோம். முதல் 1 மணி நேரத்துல ஒரு தலைப்பை தொட்டு நம்ம பேச போறோம். அது என்ன தலைப்புனா முழுமையா நான் சொல்ல போறது கிடையாது. ஆனா சின்ன ஒரு குறிப்பு என்னன்னா சமையலை பத்தி நம்ம பேச போறோம். சமையல் அப்படின்னு சொல்லும்போது பலருக்கும் இந்த ஒரு தலைப்பு மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஆனா சமையலை சார்ந்த ஒரு தலைப்பு அது என்ன அப்படிங்கிற பிறகு சொல்றேன். அதனை தொடர்ந்து 10 மணியிலிருந்து 11:30 வரைக்குமே உங்களுடைய விருப்ப பாடல் அங்கம். உங்களுக்கே தெரியும் உங்களுடைய விருப்ப பாடல்கள் வந்து எப்போதுமே அன்றாடமே இரவு ஆட்டம் நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஒளிபரப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கும் அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. உங்களுடைய விருப்ப பாடல்களை இப்பவே அனுப்ப ஆரம்பிச்சிருங்க. 9 6 7 8 8 9 6 8 முன்கூட்டியே நீங்க அனுப்புனாதான் அதை வந்து ஒளிபரப்புறதுக்கு நமக்கு வசதியா இருக்கும், எனக்கு வசதியா இருக்கும், சரியா? அதனை தொடர்ந்து உங்களுக்காக சுவாரஸ்யமான தகவல்கள் அங்கம் இருக்கு. இறுதி 1 மணி நேரத்துல காதல் பாடல்கள் அங்கம் காத்துக்கிட்டு இருக்கு. நேற்று பின்னணி பாடகி சின்மையுடைய பிறந்த நாள், அதனால அவங்களுடைய பாடல்களை காதல் பாடல்கள் அங்கத்துல 1 மணி நேரமா நம்ம கேட்க போறோம். முழுமையா அவங்களுடைய பாடல்களை கேட்க போறோம். இது எல்லாமே உங்களுக்காக இன்றைய நிகழ்ச்சியில காத்துக்கிட்டு இருக்கு. அதனால எங்கேயும் போகாம ஒலி பக்கமாவே இருங்க. இது உங்கள் இரவில் ஆட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள்.
1: தங்கத்தை ஏன் இன்னும் நகையாகவே பாக்குறோம்? நீண்ட கால முதலீடா பார்த்தா? அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம் 100 கிராம் 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: இரவினல் ஆட்டம் நிகழ்ச்சியில இந்த முதல் ஒரு மணி நேரத்துல ஒரு தலைப்பு தொட்டு நான் பேச போறோம் அப்படின்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். சமையலை சார்ந்த ஒரு தலைப்பு. சமையல் அப்படின்னு சொல்லும்போது நம்மள பல பேர் நல்லா சாப்பிடுவோம், ஆனா சமைக்க தெரியாது. ஆனா நிச்சயமா கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில எப்பயாவது ஒரு முறையாவது நீங்க சமைக்க ஒரு நெருக்கடி வந்திருக்கோம். நீங்க கண்டிப்பா சமைச்சே தீர்ந்திருப்பீங்க. சமையல் அப்படின்னு சொல்லும்போது பெரிய அளவுல கிடையாது, ஒரு விருந்து கிடையாது. நீங்க ஒரு முட்டை பொறிச்சிருப்பீங்க, ஏதாச்சும் நீங்க பொறிச்சிருப்பீங்க. ஏன் அந்த இன்ஸ்டன்ட் நூடுலை நீங்க சமைச்சு சாப்பிடுறது கூட சமையல்னு சில பேர் கருதலாம். ஆக நீங்க ஏதாச்சும் இப்படி செஞ்சிருப்பீங்க. சில பேர் எப்படின்னா அவங்க பிழைக்கிறதுக்கு அவங்க சமையலை கொஞ்சம் செஞ்சிருப்பாங்க. அதாவது அவங்க ரொம்ப பயங்கர பசியில் இருப்பாங்க, அந்த பசினாலே சரி ஏதாச்சும் நம்ம புரட்டி போட்டு நம்ம சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதல் முறையாக சமையலை செஞ்சிருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் எப்படின்னா அந்த களி மேலே ஒரு ஆர்வம் கொண்டு அவங்க சமைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது அவங்க அம்மாவை பார்த்து, பாட்டியை பார்த்து, வேற யாரையாச்சும் பார்த்து அவங்க நானும் சமைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையோடு அவங்க சமைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படின்னு பல விதமாக இருக்கு. ஆக இன்றைக்கு நம்ம பேசப்படுறது என்னன்னா உங்களுடைய முதல் சமையல் அனுபவம். இது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஆனால் ஞாபகம் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. ஏன்னா அந்த முதல் சமையல் அனுபவம் எப்படி இருந்தது? சில பேருக்கு வந்து அது ஒரு விபரீதத்தில் முடிஞ்சிருக்கலாம். அந்த கிச்சனே எரிஞ்சு போற அளவுக்கு நீங்க சமைச்சு செஞ்சிருப்பீங்க. இன்னும் ஒரு சில பேர் எப்படின்னா அந்த உணவுல உப்பு அதிகமா இருக்கும், உப்பே இல்லாம இருக்கும், அல்லது நல்லா இருந்திருக்கலாம், நல்லா இல்லாம இருந்திருக்கலாம். எப்படி உங்களுடைய அனுபவம் இருந்தது, உங்களுடைய முதல் சமையல் அனுபவம், அதை பத்தி தான் நம்ம பேச போறோம் இந்த முதல் ஒரு மணி நேரத்துல. அழித்து பகிரங்கள் உங்களுடைய கருத்துக்களை குரல் பதிவு மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாக நீங்க அனுப்பிடுங்க. 9678 9 6 8 உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கதைகளும் கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். இது உங்கள் ஒலி 9 6 8 கேட்டாலி பரவசம்.
4: மேரே பியா

0: நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் நம்ம கேட்டோம். விஜய் ஆண்டனியோட இசையில அவரே பாடியிருந்த பாடல், நல்ல வெள்ளிக்கிழமைக்கு உகந்த ஒரு பாடல் நம்ம கேட்டோம். நேரம் இப்பொழுது 9:19.
1: ஒலி 9:68 போக்குவரத்து நிலவரம்.
0: துவாஸ் மற்றும் உள்ளன் செக் பண்ண நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இரு வழிகளிலுமே, இரு சுங்கச்சாவடிகளிலுமே போக்குவரத்து நெரிசலாக உள்ளன. இது வந்து சொல்லவே தேவையில்லை, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால போக்குவரத்து ரொம்ப நெரிசலாக இருக்கு. ஒருவேளை நீங்க ஜேபி போனோம், ஜேபிலிருந்து சிங்கப்பூருக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பார்த்து உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்டு, பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்டு, பொன்னி அரிசி.
4: புதிய சாம்சங் கேலக்சி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: ஸ்டார்ஹப், we got you.
6: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
7: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
6: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
8: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212212. வாரத்தில் 7 நாட்களும்.

0: இரவின் ஆட்டம் நிகழ்ச்சியில நம்ம இணைஞ்சிருக்கோம். உங்களுடைய முதல் சமையல் அனுபவத்தை உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன். எந்த சூழ்நிலையில, எந்த ஒரு தருணத்துல நீங்க சமையல கத்துக்கிட்டீங்க, அது மட்டும் இல்லாம அந்த அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன். நியர் பிரேம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ஒரு முழு பீஸாவை வாங்கி மைக்ரோவேவ் அவன்ல வச்சு அதை வந்து சூடு காட்டியிருக்காரு. ரொம்ப நேரம் அது வந்து சூடு காட்டினதால கடைசியில வரும்போது கல்லு மாதிரி ஆயிட்டு அதை என்னால சாப்பிட முடியல அப்படின்னு பிரேம் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன இந்த கதையில கூட எனக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. ஆனா கூடவே என்ன சொன்னார்னா, இதை வந்து போன வருஷம் டிசம்பர் தான் செஞ்சாரு அப்படின்னு சொன்னது என்னால தாங்கிக் கொள்ளவே முடியல. ஏன்னா என்ன சொல்றீங்க பிரேம், போன வருஷம் டிசம்பர் தான் நீங்க முதல் முறையா சமையல செஞ்சீங்களா? நீங்க சின்ன வயசா இருக்கும் போது ஏதோ நீங்க முயற்சி செஞ்சிருப்பீங்க, நீங்க காய்கறி நறுக்கிருப்பீங்க அப்படின்னு நினைச்சா, நீங்க போன வருஷம் டிசம்பர்ல மைக்ரோவேவ்ல வச்சதுதான் நீங்க முதல் முறையா சமையல் அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்னால நம்பவே முடியல. இருந்தாலுமே உங்களுடைய கருத்தை பகிர்ந்ததற்கு நன்றி. அதன் பிறகு நியர் குமுதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க பிறந்த வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளா இருந்தாங்க. அந்த 25 ஆண்டுகள்ல ஒரு முறை கூட அவங்க சமைச்சதே கிடையாது. ஏன்னா அவங்க அம்மா எப்போதுமே சமைப்பாங்க, பாட்டி எப்போதுமே சமைப்பாங்க, நல்ல ராணி மாதிரி எல்லாருமே அவங்கள பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எப்போ அவங்க கல்யாணம் பண்ணி அந்த வீடை விட்டு அவங்க தனி கூடத்தனை போனாங்களோ அன்றிலிருந்து அவங்க சமைக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அவங்க சமைக்கவே ஆரம்பித்தாங்க. அன்றிலிருந்து இன்று வரை அவங்க தொடர்ந்து சமைச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பலருக்கும் நடக்கக்கூடியதுதான் நினைக்கிறேன். இந்த கதையை நான் முன்பு கேட்டிருக்கேன். ஏன்னா வீட்டில் இருக்கும்போது யாருக்கு உங்களுக்கு யாருக்காச்சும் சமைக்க இருந்தா சமைச்சு போடுவாங்க. ஆனா நீங்க வந்து வெளி போகும்போது நீங்களே சமைக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயம், ஒரு நெருக்கடி வரும்போது நீங்க சமைக்க கத்துப்பீங்க. அதன் பிறகு நீங்க வந்து வல்லுநர்கள் ஆயிடுவீங்க, அந்த சமையல் வல்லுநர்களாகவே ஆயிடுவீங்க. அதுவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுடைய கதையை பகிர்ந்ததற்கும் நன்றி குமுதா. தொடர்ந்து உங்களுடைய அனுபவங்களை என் கூட பகிருங்க. 9678889 உங்களுடைய முதல் சமையல் அனுபவம்.
1: வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்தை பொண்ணுதான் கல்யாணம் பண்ணு சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பார்க்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன், கட்னா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டயுமே சொன்னதில்லை.
2: முதல் முறையா உங்ககிட்டதான் சொல்லப்படுறேன்.
3: அவ முன்னால நிக்கிறான், அவ கண்ணால சொக்குறான், நான் தன்னால சிக்குறேன், பின்னால சுத்த

0: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: இன்று செப்டம்பர் மாதம் 11 தேதி, ஓர் அமெரிக்க டாலர் 1.28 வெள்ளி, ஓர் யூரோ 1.48 வெள்ளி, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.73 வெள்ளி, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 92 காசு, 100 இந்திய ரூபாய் 1.34 வெள்ளி, 100 இலங்கை ரூபாய் 35 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3.21 ரிங்கிட்.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: உங்களுடைய முதல் சமையல் அனுபவத்தை பத்தி தான் இன்றைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இரவின் ஆட்டம் நிகழ்ச்சியில. அடுத்ததாக ஒரு நேயர் திவாகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் முதல் முறையா வெளிநாட்டுக்கு போகும்போது, ஏன்னா அவருக்கு படிப்புக்காக அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு, 6 மாத காலகட்டத்துக்கு அவர் போயிருக்காரு, அந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த நேரத்துல யாரை நம்பி இருக்கிறது, யாருமே சமைக்க இல்லை, அதனால அவரே சொந்தமா சமைக்க ஆரம்பிச்சாரு. அதோட அவர் படிக்க போன நாடு வந்து ஒரு ஐரோப்பிய நாடு, பாரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்க இந்த மசாலா இருக்காது, இந்த மாதிரி இந்திய உணவு வகைகள்லாம் இருக்காது, தேவைப்படுற அந்த பொருட்கள் கிடைக்காது. ஆக அங்க போய் அங்கதான் அவர் அப்பதான் நினைக்கிறாரு, ஆஹா, நான் எப்படி சமைக்க போறேன், எப்படி நான் இந்திய உணவை சாப்பிட போறேன் அப்படின்னு கொஞ்சம் திண்டாடினாரு. ஆனா இப்படி அப்படின்னு அவரு 6 மாத காலகட்டத்தை அவர் வந்து கடந்துட்டாரு வெற்றிகரமா. இப்ப வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஐரோப்பிய நாடுல இருந்ததால எனக்கு ஐரோப்பிய சாப்பாடு வந்து சமைக்க ரொம்ப பிடிக்கும், என்னால கொஞ்சம் நல்லா சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு, சிங்கப்பூர்லயே நான் மறுபடியும் வரும்போது அப்பப்ப நான் தொடர்ந்து நான் சமைப்பேன், ஆனா குறிப்பாக இந்த ஐரோப்பிய உணவு வகைகளை தான் நான் அதிகமா சமைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து நேர் கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, கோவிட் காலகட்டத்தில் நான் சிங்கப்பூர்ல தான் இருந்தேன், என்னால மறுபடியும் இந்தியாவுக்கு போக முடியாத ஒரு நிலைமை. அந்த நேரத்தில் நான் 9 பேருக்கு, என்னோட வாழ்ந்த 9 பேருக்கு நான் சமைச்சு போட்டேன், அந்த ஒரு ஞாபகம் எனக்கு இருக்கு. எல்லாமே நல்லபடியா இருந்தது, நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு, நம்ம நேர் கிருஷ்ணன். அடுத்ததாக கல்பனா ஒரு குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க, அதையும் நம்ம கேட்போம், வாங்க.
1: இரவு வணக்கம் நவீன். என்னோட சமையல் அனுபவம் பாத்தீங்கன்னா, என்னோட 22 வயசுல ஸ்டார்ட் ஆச்சு. எப்படின்னா, அப்போ என்னோட அம்மாவுக்கு வந்து கீழே விழுந்து கால் எறும்பு பிராக்சர் ஆயிட்டு அவங்களால நடக்க முடியாம இருந்தாங்க. அந்த டைம்ல நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து வேற வழியே இல்லை, நான் சமைச்சுதான் ஆகணும் வீட்டுல அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் வந்துச்சு. ஸோ அந்த டைம்ல என் அத்தை கொஞ்சம் எனக்கு பக்கபலமா இருந்து சமையல் எல்லாம் கொஞ்சம் கத்து கொடுத்தாங்க. எனக்கும் வந்து கத்துக்க கத்துக்க அது சமையல்ல ஒரு ஆர்வம் வந்தது. வித்தின் 1 வீக்ல பாத்தீங்கன்னா நிறைய சமையல் வந்து கத்துக்கிட்டேன். என் அத்தையே சொன்னாங்க, ரொம்ப வேகமா கத்துக்கிட்டேன் நீ அப்படின்னுட்டு. ஏன்னா நான் சமைச்சு முடிச்சு அது வீட்டுல உள்ளவங்களுக்கும் கொடுக்கணும், அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிட்டு காலேஜுக்கும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு போனோம். ஸோ அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் சாப்பிட்டுட்டு, ஓகே பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் குக்கிங்ல சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டினாங்க. அப்போல இருந்து ஸ்டார்ட் பண்ணது நவீன். இப்போ வரைக்கும் இப்போ கல்யாணம் ஆகி இப்போ எனக்கு 42 வயசு ஆகுது. இப்போ வரைக்கும் நான் தான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, நன்றி நவீன்.
0: உங்க அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கல்பனா. பாருங்க, ஏதாச்சும் ஒரு நிர்பந்தனை வருது, ஏதாச்சும் ஒரு நெருக்கடி வருது, அப்பதான் நம்ம கத்துக்க ஆரம்பிக்கிறோம். ஆனா கத்துக்கிட்ட பிறகு அந்த ஒரு கலை, அந்த ஒரு திறன் நம்மளை விட்டு போகவே போகாது. எப்ப போனாலும், நம்ம எப்படிதான் நம்ம வளர்ந்தாலும், ஒரு காலகட்டத்துக்கு பிறகு மறுபடியும் நம்ம சமைக்க ஆரம்பிக்கும் போது அது தானாவே வருதுல. ஆனா நீங்க வந்து தொடர்ந்து அதை செஞ்சிருக்கீங்க, ரொம்ப சீக்கிரமாவும் நீங்க கத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு கல்பனா. தொடர்ந்து நாம உங்களுடைய முதல் சமையல் அனுபவத்தை பத்தி நம்ம பேச போறோம். தொடர்ந்து இணையங்கள், இது உங்கள் இரவினில் ஆட்டம். தற்போதைய நிலவரம் படி முக்கிய சாலைகளை, சிங்கப்பூரின் முக்கிய சாலைகளை போக்குவரத்து சீராக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி.
3: நான் இப்பதான் என் சட்ட பிரச்சனைக்காக விக்டரி லா சேம்பர்ஸ்க்கு போயிட்டு வந்தேன்.
0: அனுபவம் எப்படி?
3: வழக்கறிஞர் வித்யா என் பிரச்சனையை கவனமா கேட்டு தமிழ்ல எளிமையா விளக்கினாங்க. என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
4: கோவன், மரின் பரே, டெம்பனிஸ், 3 கிளைகள் அனைத்தும் MRTR-ல இருக்கா, நமக்கு வசதியா போச்சு.
3: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921-53-63.
5: Maverick Events in production Varangum Masala Coffee live in Singapore, the return tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM DMarket Downtown Eastdale. Masala Coffee live in Singapore, the return tour. நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.

0: சமையல் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசிய திறன். ஏன்னா முன்பு காலத்தில் பெண்கள் மட்டும்தான் சமைக்கணும், பெண்களுக்கு சமைக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் மாறி மறுவி இப்போ எல்லாருக்குமே சமைக்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அது வந்து உங்களுடைய சொந்த திறன், உங்களுடைய சொந்த வயிற்று போக்குக்கு நீங்கள் கண்டிப்பாக சமைக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு மாறி இருக்கு. அதை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா உங்களுடைய முதல் சமையல் அனுபவம் என்ன அப்படின்னு உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன். பலரும் உங்களுடைய கருத்துக்களாக சொல்லியிருந்தீங்க. அடுத்ததாக நியர் விக்ரம் என்ன சொல்லியிருக்காருன்னா, கல்யாணத்துக்கு பிறகு தான் அவரும் சமைக்க கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொதுவாக பெண்கள் தான் சமைக்க கற்றுப்பாங்க, இவர் வந்து கல்யாணத்துக்கு பிறகு இவரு சமையலை கத்துக்கிறாரு. இதற்கு என்ன காரணம்னா, மணி வந்து வேலைக்கு போயிடுவாங்க, அந்த நேரத்தில் இவர் வீட்டில் இருப்பார். ஏன்னா அவர் ஷிஃப்ட் வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் அவருக்கு வந்து சொந்தமாக சமைக்கணும், சொந்தமாக அவர் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கற்றுக்கிட்டாரு. ஆனால் அதன் பிறகு அதில் மேலே ஒரு மோகம் வந்து தொடர்ந்து அவரே சமைக்க ஆரம்பித்தார். குடும்பத்துக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமையும் அவர் சமைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக அவரும் அவருடைய மனைவியும் எப்போதுமே மாறி மாறி சமைப்பாங்க, அந்த பொறுப்பை வந்து பாதி பாதி அவங்க பிரிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இறுதியாக நியர் வெற்றிவேல் ஒரு குரல் பதிவை அனுப்பியிருக்காரு, வாங்க கேட்போம்.
1: இனிய இரவு வணக்கம் அண்ணா. முதல் முதலாக நான் சமைச்சது சிங்கப்பூர் வந்து தான் சமைச்சேன். இந்தியாவில் இருக்கும்போது சமையல் பக்கமே போகிறதில்ல, சாப்பாடு எல்லாமே அம்மா தான் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த சிங்கப்பூர் வந்த பிறகு சமைச்சு தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம். முதல் முதல்ல சமைக்கும் போது கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் கம்மி ஆயிரும், ஒன்று உப்பு கூடிரும் இல்லை உரப்பு கூடிரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சரி பண்ணி இப்போ நான் ரெண்டு பேத்துக்கு சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு போனாலும் வீட்டில் சமைக்கிறத விட நம்ம சமைக்கிறது தான் நமக்கு பிடிச்சிருக்குண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி வெற்றிவேல், நல்ல ஒரு கதையை நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆனால் உண்மைதான், அதாவது நம்ம சொந்த வீட்டை விட்டு நம்ம வெளியே போகும்போது, சொந்த நாட்டை விட்டு நம்ம வெளியே போகும்போது அப்போதான் நம்ம கத்துக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய சுவை நமக்கு தான் தெரியும், நமக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது நாமளே சமைச்சாதான் அது நல்லா இருக்கும். நீங்க வந்து அதை தொடர்ந்து நீங்க கத்துக்கிட்டே இருக்கீங்க, அந்த கலையை வந்து நீங்க வலுப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமான வாழ்த்துக்கள், தொடர்ந்து சமைச்சுக்கிட்டே இருங்க வெற்றிவேல், சரியா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம விருப்ப பாடல் அங்கத்தை தொடங்க போறோம். அதனால உங்களுடைய விருப்ப பாடல்களை உடனே அனுப்பிடுங்க. பலரும் உங்களுடைய பாடல்களை அனுப்பிட்டீங்க. ஒருவேளை உங்களுடைய பாடலை நீங்க இன்னும் அனுப்பலன்னா இப்பவே அனுப்பிடுங்க. 9678 9 8. இது உங்கள் இரவனில் ஆட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
2: இரவினில் ஆட்டம் இணையில்லா கொண்டாட்டம், இரவினில் ஆட்டம் இணையில்லா கொண்டாட்டம்.
3: ஒலி 9 8 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரத்து நிலவரத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் அதே மாதிரி தான் நம்ம உள்ளன்ஸ் மற்றும் டோஸ் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். முன்பு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் குறைந்திருக்கு, அதாவது அந்த நெரிசல் குறைந்திருக்கு. இருந்தாலுமே நெரிசல் அதிகமாக தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஜேபிக்கு போகிறீங்களோ, ஜேபிலிருந்து சிங்கப்பூருக்கு வரீங்களோ, பார்த்து பத்திரமாக உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுங்க.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி கோல்டு, பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை சத்து. ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.

0: பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் வி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
2: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
1: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
2: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
1: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
2: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
3: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
4: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
3: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
4: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
3: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
4: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
3: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: நேயர் தங்கம் அழைச்சிருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேச போறோம் இந்த 24 நிகழ்ச்சியில. அதாவது நான் வந்து சொல்லிட்டேன், நம்ம வந்து கடந்துட்டோம் இறுதி கருத்து அப்படின்னு நான் சொல்லி இந்த சட்டம் முன்பாங்க. இருந்தாலுமே அவங்க சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இப்ப ஒரு அழைச்சிருக்காங்க, வாங்க அவங்க கிட்ட பேசுவோமே. வணக்கம் தங்கம், இங்க இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா?
5: சாப்பிட்டாச்சுமா. நீங்க?
6: சாப்பிட்டீங்க? சாப்பிட்டேன்.
5: சரி, இன்னைக்கு என்ன சமையல்?
6: எனக்கு பன்னெண்டு வயசுல எங்க அப்பா, அந்த காலத்துல அம்மா வந்து 12 வயசுல எங்க கத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சமைக்க. 12 வயசுல ஆரம்பிச்ச சமைத்தாய்யா, இப்போ நான் சமைக்கிறேன். ஆனா எனக்கு சமையல் ரொம்ப பிடிக்கும்யா.
5: பிடிக்கும், சரி.
6: சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சமைச்சனாக்கா நான் வேலைக்கு போகும்போது சமைச்சு வேலை திருப்பி என்னோட வயசானவங்களும் அங்க இருக்காங்க, என் வயசு உள்ளவங்களும் அங்க இருக்காங்க,
5: என்
6: தோழிங்கன்னு வச்சுக்கீங்களேன்.
5: சரி சரி,
6: அவங்களுக்கு எல்லாம் அப்படி சாப்பாடு கொடுப்பேன் யா, எடுத்து கொண்டு கொடுப்பேன்.
5: சரி, முதல் முறை நீங்க சமைச்ச சாப்பாடு என்னன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
6: எங்க 12 வயசு சொல்றீங்களா?
5: 12 வயசுல? ஆமா,
6: 12 வயசு. அப்ப வந்து அம்மா வந்து கோழி குழம்பு கத்து கொடுத்தாங்க முத முத.
5: ஓ சரி, அந்த நல்லா வந்துச்சா நீங்க முத முறை செஞ்சப்ப?
6: நல்லா வந்ததுயா, நல்லா பாத்து. எங்க அம்மா பாத்து பாத்து என்ன பண்ணு என்ன பண்ணுது, கை கல்லாம் கையில எல்லாம் எண்ணெய் எல்லாம் தேச்சு அப்படி பேஜா இருக்கும்.
5: ஆமா ஆமா ஆமா,
6: அதெல்லாம் அதான் எங்க அம்மா சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தா தான் உங்களுக்கு சமைக்கிறதே உங்களுக்கு சமைக்கிறதுக்கு
5: என்னது
6: எனக்கு சேவ் சமையல்? சாம்பார்யா.
5: சாம்பார் நல்லா செய்வீங்க?
6: நல்லா செய்வேன்.
5: சரி சரி,
6: இல்ல சமையல் நல்லா செய்வேன், சாம்பார் வந்து நான் நல்லா செய்வேன்.
5: சரி சரி சரி, நன்றி தங்கம் வந்து அழிச்சு பேசினதுக்கு. சாம்பார் வந்து சிறப்பா செஞ்சிருப்பாங்க, செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க ஒரு நாள் வந்து முடிஞ்சா அதை சொல்லிச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இருந்தாலுமே உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க, கூடவே சேர்ந்து பிறகு பாடலையும் நீங்க கேட்டிருந்தீங்க. உங்களுடைய பாடல் பிறகு வரும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அதாவது உங்களுடைய விருப்ப பாடல் அங்கத்தான் நம்ம ஆரம்பிக்க போறோம். தொடர்ந்து உங்களுடைய பாடல்களை கேளுங்க, அப்பதான் என்னால் ஒளிபரப்பு செய்ய முடியும். முதல் பாடல் நான் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு பழைய பாடல். அது என்ன பாடல் அப்படிங்கிறத இதை கேட்ட பிறகு உங்ககிட்ட நான் சொல்றேன். இது உங்கள் இரவு ஆட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
7: இரவு ஆட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க 3 வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
8: தொலைபேசி மூலமா அழைங்க
9: 669-1198.
7: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
8: வாட்ஸ்அப் மூலமாக
9: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு நீங்க அனுப்பலாம்.
7: 9678-8968.
9: உங்க விருப்ப பாடல்களை
8: இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
7: இது உங்களுடைய இரவு ஆட்டம்.
10: கடிதங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
5: அவங்க நேரம் இப்பொழுது 10, சரியா 10 ஆகிறது. உங்களுடைய விருப்ப பாடல் அங்கம் இப்போதிலிருந்து துவக்கம். முதல் பாடல ஒரு நல்ல பழைய பாடல் அப்படின்னு சொல்லியிருந்தால ரேணுநாதன் கேட்டிருக்கும் பாடல் இது. படம் வந்து ஆட வந்த தெய்வம், 1960களில் இடம்பெற்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்திலிருந்து சங்கம் முழங்கி வரும் அப்படிங்கிற ஒரு பாடல். டி ஆர் மகாலிங்கம், பி சுசிலா இந்த பாடலை பாடியிருக்காங்க. எல்லா ஒளி நேயர்களுக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம் அப்படின்னு ரேணுநாதன் ஜூரோங் வேஸ்லன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி ரேணுநாதன், பாடலை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.

0: இன்ட்ரோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: தங்கத்தை ஏன் இன்னும் நகையாகவே பாக்குறோம்? நீண்ட கால முதலீடா பார்த்தா? அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
3: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
4: புதையல் கூட கிடைச்சிடும்.
5: இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரை நேயர் விருப்பம் காத்துக்கிட்டு இருக்கு.
4: 1.5 மணி நேரம் அதுல நீங்க கேக்குற பாட்டு கிடைக்கும்.
6: ஆமாங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணுமோ சொல்லுங்க, அதை ஒளிபரப்ப நான் தயாரா இருக்கேன். அடுத்த பாடல் வந்து புத்தம் புதிய ஒரு பாடல் நந்தா விரும்பிக்கிட்டு இருக்காரு.
7: வணக்கம் நவீன்.
6: வணக்கம்,
7: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா சொல்லுங்க.
7: நந்தா பேசுறேன். சரி, இன்னைக்கு கேக்கும் பாடல் வந்து டார்த்தி படம், ஒன்னும் படம் இல்லையாவுல.
6: ஆமா,
7: அந்த பாட்டு இப்பதான் கொஞ்சோண்டு தான் கேட்டேன். I want to hear the whole thing. I think பாட்டு பேர் வந்து முத்துமணி நினைக்கிறேன்.
6: ஆமா,
7: quite interesting. நம்ம இளையராஜா திருப்பி தக்க போடு போடுறாரு. சோ அந்த பாட்டு போடுங்க.
6: அதுல என்ன ஆச்சரியம் நந்தா, அதாவது இளையராஜா இசை அப்படின்னு சொன்னாலே ரொம்ப சக்கப்போடு தான் போடும், ஆனா இந்த காலத்துக்கும் ஏற்ற மாதிரி அவர் இசை அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும் போதுதான் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்றைக்குமே அவர் இளையராஜா தான், ஏன்னா அவருடைய இசை என்றைக்குமே இளமையாதான் இருக்கு.

நேர் நந்தா அந்த பாடலை முழுமையா கேட்டிருப்பாரு, ரசிச்சு இருந்திருப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த பாடல் நம்ம வந்து ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க அப்படிங்கிற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை கேட்க போறோம். பாடகர் ஸ்ரீனிவாஸ் இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு, அவரும் சுஜாதாவும் சேர்ந்து இந்த பாடலை பாடியிருப்பாங்க. இன்றைக்கு இந்த பாடலை கேட்ட நேர் வந்து ராமா வி.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து.

0: தளம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
1: வேகமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
2: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பழ பழ பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
3: உங்களுடைய காதணியை நீங்க தெரிவு செய்யும் போது அதன் அழகை மட்டும் பார்க்காதீங்க, உங்க முக வடிவத்தையும் கவனியுங்க. வட்டமான முகம் இருந்துச்சுன்னா சற்று நீளமாக விழும் காதணிகள் முகத்தை நீளமாக காட்ட உதவும். உங்களுக்கு நீளமான முக வடிவம் இருந்துச்சுன்னா வட்டமான அல்லது சற்று அகலமான காதணிகளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ரொம்ப அழகா பொருந்தி வரும். முகம் சிறியதாக இருந்தா பெரிய காதணிகளை விட மென்மையான வடிவங்கள் கொண்ட காதணிகளை தேர்ந்தெடுங்க. சிறப்பான முறையில அது பொருந்தி வரும். சரியான காதணி முகத்தை மறைக்காது, முகத்தின் அழக இன்னும் தெளிவா பொலிவா காட்ட உதவுங்க. அதோட நகையை நீங்க தெரிவு செய்யும் போது உங்க முடி அலங்காரத்தையும் நீங்க சேர்த்து யோசிக்கணும். முடியை நீங்க முழுமையா பின்னால கட்டியிருந்தீங்கன்னா காதணி தெளிவாக தெரியும். அழகான தொங்கும் காதணியை நீங்க தெரிவு செய்யலாம். முடியை நீங்க விரித்து வைத்திருந்தீங்கன்னா சிறிய காதணி மறைந்து போகலாம். சற்று தெளிவான வடிவம் கொண்ட காதணிகளை தெரிவு செய்யுங்க. முடி அலங்காரமும் நகையும் ஒன்றாக சேர்ந்தால்தான் முழு தோற்றமும் நிறைவடையும். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: புதிய சாம்சங் கேலக்சி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டா மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று
5: மனம் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
6: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க 3 வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
7: தொலைபேசி மூலமா அழைங்க
1: 669-11968.
2: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
7: வாட்ஸ்அப் மூலமாக
1: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவை நீங்க அனுப்பலாம்.
2: 9678-8968.
1: உங்க விருப்ப பாடல்களை
7: இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
1: பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
8: சுஸ்வீட்டி என அழைக்கப்படும் சுலோச்சனா அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. இவங்க வந்து, அந்த மானி பாருங்கள் அழகு, இளம் பாவி என்னோடு உறவு, அந்த தென்னை தாளட்டும் இளநீர், இந்த தீவில் பெண் தூவும் பன்னீர் அப்படின்னு அந்த வரிகளை எனக்கு தட்டச்சு செஞ்சு அனுப்பியிருக்காங்க. என்ன அழகான பாடல் வரிகள் அப்படின்னு ரசிச்சு எனக்கு சொல்லியிருக்காங்க. அந்தமான் காதலி திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை கே ஜே யேசுதாஸ் வாணிஜெயராம் பாடியிருக்காங்க MS விஸ்வநாதனுடைய இசையில. 70s காலகட்டத்தில் வெளிவந்த அழகான ஒரு பாடல் இது. கேட்டு மகிழ்வோம். இது உங்கள் ஒலி 9 கேட்டாலே பரவசம்.

0: விருப்ப பாடல் அங்கத்துல நம்ம இருக்கோம், உங்களுடைய விருப்ப பாடல்களை நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்ததாக லட்சுமணன் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் என்ன அப்படிங்க நம்ம கேட்போமா?
1: வணக்கம் வணக்கம் தம்பி, குட் ஈவினிங்.
0: வணக்கம்.
1: நான் ஒரு எஸ்டனி பாட்டு கேட்கலாம் நினைக்கிறேன். 70s காற்றிலே வரும் கீதம். கண்டேன் எங்கும் பூமகள் நாட்டியம், காண்பதெல்லாமே அதிசயம், ஆனந்தம் காற்றிலே வரும் கீதம். இந்த பாட்டு போட்டீங்கன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. எஸ் ஜானகி, இளையராஜா பாட்டு செம்மையா இருக்கும். நன்றி தம்பி.
0: இன்னொரு 70s வெளிவந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காரு நம்ம நியர் லட்சுமணன். அவர் சொன்ன மாதிரி எஸ் ஜானகி பாடியிருக்கும் ரொம்ப அழகான ஒரு பாடல் இது, இளையராஜாவின் இசையில். வாங்க இந்த பாடலை.
2: இன்றும் இளமையான 70. எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
3: உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்டு கண்ணமிங்கே.
2: உங்கள் ஒலியில் 70s வந்த பாடல்களும் இடம்பெறும்.
4: நினைத்தால் நேரத்திலே ஏதேதோ நடக்கும்.
2: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70
5: உங்கள் ஒலியில்.

தொட்டால் பூ மலரும் அப்படின்னு நம்ம தலைப்பை கேட்டாலே அந்த படகுட்டி திரைப்படத்திலிருந்து வந்து அந்த பாடல் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா அதற்கு பிறகு இன்னும் ரொம்ப பிரபலமான ஒரு பாடல்ல, அதற்கு பிறகு அதே மெட்டில் ஏறம்மான் வந்து ரீமிக்ஸ் பண்ணி ஒரு பாடல் வெளியிட்டிருக்காரு. அதை தான் நம்ம அடுத்து கேட்க போறோம். ஏன் இதே தலைப்புல ஒரு படமே வந்திருக்கேன், தொட்டால் பூ மலரும் அப்படின்னு. ஆக அடுத்ததாக ஃபாரிஸ் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் தான் இது. ஏ ஆர் ரஹ்மானுடைய ரீமிக்ஸ் இசையில நம்ம இந்த பாடலை கேட்க போறோம். ஹரிஹரன், ஹரிணி இந்த பாடலை பாடியிருப்பாங்க நியூ திரைப்படத்திலிருந்து.

0: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
1: விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
0: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
1: நம்பகமான சட்ட சேவை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவையை அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. எவ்வளையும் அவங்கதான் எழுதுனாங்க.
2: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயிர் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றே அழையுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் LLC 8921-5363.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: அடுத்து நாம 90களில் வெளிவந்த ரொம்ப ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு பாடலை கேட்க போறோம். இந்த வார்த்தையை சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சுந்தரி கண்ணால் ஒரு சேதி, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாடல். தளபதி திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விஸ்வம் விரும்பி கேட்டிருக்காரு. இந்த பாடலை நேற்றை விரும்பி கேட்டிருந்தாரு, ஆனா என்னால ஒளிபரப்ப முடியல. அதனால மறுபடியும் இன்றைக்கு அவர் முயற்சி செஞ்சிருக்காரு. உங்களுடைய முயற்சி கைவிடப்படல விஸ்வம். உங்களுக்காக அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. இது உங்கள் ஒளி 9:06 கேட்டாலே பரவசம்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்,
3: 10 மணி ஆனாலே நம்ம நேர்கள் தான நம்ம பக்கம் வந்துருவாங்க.
4: இந்த வந்து தான இல்ல, ஏன் செல்ல வந்து தான இல்ல,
5: தேட தேட புதையல் கூட கிடைச்சிரும்.
3: ஆனா பாட்டு கிடைக்குமா?
4: கடல்லே இல்லையா?
6: ஆனா எங்க கிட்ட இருக்கு.
7: இரவு 10 மணியில இருந்து 11:30 மணி வரை நேயர் விருப்பம் காத்துக்கிட்டு இருக்கு.
5: 1:30 மணி நேரம் அதுல நீங்க கேக்குற பாட்டு கிடைக்கும்.
3: இரவினில் ஆட்டம்,
8: பாடல்களை கேளுங்கள், மறைந்து
9: விசோகங்கள்.
5: அடுத்து நாம இரண்டு பாடல்களை ஒன்றன் பின் ஒன்றாக கேட்க போறோம். அதுல முதல் பாடல் கங்கை அமரன் இசையமைத்த ஒரு பாடல், காதல் வைபோகமே. இந்த வெள்ளிக்கிழமைக்கு ரொம்ப உகந்த ஒரு பாடல் அப்படின்னு நான் சொல்லுவேன். மெலிஷா வாசுதேவனோ எஸ் ஜானகியோ சேர்ந்து பாடியிருக்கும் ஒரு பாடல் இது, சுவரில்லாத சித்திரம் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடல நியர் விஜயலட்சுமி விரும்பி கேட்டிருந்தாங்க. அதற்கு பிறகு தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் நம்ம கேட்க போறோம். என்ன பாடல் அப்படிங்கறத வெற்றிவேலு சொல்ல போறாரு, வாங்க கேட்போம்.
10: அண்ணா இனிய இரவு வணக்கம். எனக்கு இன்னைக்கு வந்து தெய்வ வாக்கு படத்துல இருந்து ஒரு பாட்டாலே சொல்லி அணைச்சேன், அந்த பாட்டு போடுங்களேண்ணா. நவரசநாயகன் கார்த்திக் நடிச்ச படம். நன்றி, வணக்கம்.
5: ஆமா, நவரசநாயகன் நடித்த திரைப்படத்திலிருந்து அந்த பாடம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இது உங்கள் இரவினில் ஆட்டம், பாடல்களை கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள்.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம்.
2: ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்?
0: இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம்.
2: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும். பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க. கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.

0: உங்களுக்கு தெரியுமா,
1: இன்று செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாள்ல உலகத்துல என்னென்ன அனுசரிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டே ஆகணும். 9/11 நடந்து 15 ஆண்டுகள் ஆயிட்டு. நியூயார்க்ல இருந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இன்றைய தினத்துல தாக்கப்பட்டது 15 ஆண்டுகளுக்கு முன்பாக. இதனால பல உயிர்களை நம்ம இழந்தோம். அதே சமயத்துல உலகத்தை உலுக்கிய ஒரு சம்பவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்று வரைக்கும் நம்ம நினைச்சு பார்க்கும்போது நம்மளால நம்பவே முடியல. நான் ஒரு சின்ன பையனா தான் இருந்தேன், ஆனா நியூஸ்ல அதை பார்க்கும்போது, செய்தியில அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கண்டிப்பா பலருக்கும் ரொம்ப திடுக்கிட வைக்கும் ஒரு செய்தியாக இருந்துச்சு. அதை நினைவு கூறும் நாள் தான் இன்று 9/11. சரி, அதை தவிர்த்து வேற என்னென்ன நாட்களை அனுசரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நேஷனல் மேக் யோர் பெட் டே இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. அதாவது நம்ம தூங்கி எழுந்திருக்கும் போது நம்ம அந்த மெத்தையை அப்படி எப்படி இருக்கோ அப்படி நம்ம விட்டுட்டு போகலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த மெத்தையை நல்லபடியா மறுபடியும் சீர் செஞ்சு அப்பதான் அவங்க வீட்டை விட்டே போவாங்க. ஒவ்வொரு நாள் அவங்க தொடங்கும் போது அந்த மெத்தை வந்து சரியா இருக்கணும், மறுபடியும் அதில் வந்து படுக்கும் போது, ராத்திரி வந்து படுக்கும் போது அது நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்க இதை செய்வாங்க. ஆனா எல்லாருக்குமே இந்த ஒரு பழக்கம் இருக்கா அப்படின்னு தெரியல, ஆனா பலருக்கும் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா நீங்க வந்து அதை சரியா செஞ்சு நீங்க வீட்டை விட்டு கிளம்பும் போதுதான் ஒரு நாளை நல்லபடியா ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். ஆக இந்த ஒரு பழக்கத்தை வைங்க, நல்ல ஒரு பழக்கம் தான். ஒவ்வொரு நாளும் நீங்க தூங்கி எழுந்திருக்கும் போது உங்களுடைய மெத்தையை நீங்க சீர் செய்யுங்க. அடுத்ததாக இன்டர்நேஷனல் கிளவுட் அப்ரிசியேஷன் டே இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. வானத்துல இருக்கிற மேகங்களை நம்ம வந்து ரசிச்சு பாக்குற ஒரு நாள். மன்மதன் திரைப்படத்துல ஒரு நல்ல பாடல் வரி இருக்கும், அதாவது அந்த வானம் அப்படிங்கிறது அறந்த பழசு, அதுல வந்து போற மேகங்கள் எப்போதுமே தினமும் புதுசு அப்படின்னு நான் முத்துக்குமார் ரொம்ப எளிமையா அழகா எழுதியிருப்பாரு. அது உண்மையும் கூட. எப்போதுமே நம்ம வான் மேகங்களை பார்க்கும்போது ரொம்ப ரசிச்சு நம்ம பார்ப்போம், அதுவும் வெளிச்சத்துல பார்க்கும்போது ரொம்ப ரசிச்சு பார்ப்போம். அதே சமயத்துல கார் மேகங்கள் நம்மள சூழும் போது அதுலயும் ஒரு அழகு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். இப்ப 20 வேளையாயிட்டு மேகங்களை நம்ம பார்க்க முடியாது, ஆனா நாளைக்கு நீங்க வானத்தை பார்க்கும் போது அந்த மேகங்களை நல்லா பார்த்து ரசிங்க.
2: இத்தகவலை வழங்கியோர்
0: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சே குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன்டவுன் ஈஸ்ட், கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 மூவிஸ் பிரைவேட் லிமிடெட்.
1: பொதுவா நான் இந்த ஒரு விஷயத்தை சேர்த்துல, அது என்னன்னா ஒரே திரைப்படத்துல இருந்து 2 பாடல்களை இந்த அங்கத்துல ஒளிபரப்புறது. ஏன்னா ஒரு பாடல் போயிட்டுனா அதே திரைப்படத்துல இருந்து மறுபடியும் இன்னொரு பாடல் போடுறது சரியில்லைன்னு எனக்கு தோணும். ஆனா இன்றைக்கு அதுல கொஞ்சம் மாற்றம். ஏன்னா இன்றைக்கு அந்தமான் காதலி, சற்று முன்பாக நம்ம ஒரு பாடல் கேட்டிருந்தோம் அந்தமானி அப்படின்னு ஒரு பாடல் கேட்டிருந்தோம், அதை வந்து சுலோச்சனா விரும்பி கேட்டிருந்தாங்க. அதே திரைப்படத்திலிருந்து மேரி நினைவாலை சிலை செய்து அப்படின்னு ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. ஏன் இதை நான் இன்றைக்கு ஒளிபரப்புறேன்னா, நேற்று இந்த பாடலை அவங்க கேட்டிருந்தாங்க, ஆனா ஒளிபரப்ப என்னால முடியல. அதனால மறுபடியும் அவங்க இன்றைக்கு கேட்டிருக்கிறதால சரி அவங்களுக்காக இந்த பாடலை நான் ஒளிபரப்பலாம் அப்படின்னு நான் முடிவு செஞ்சிருக்கேன். இது ஒரு நல்ல பாடல் தான். கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம் இந்த பாடலை பாடியிருப்பாங்க MS விஸ்வநாதனின் இசையில்.

0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
1: தொலைபேசி மூலமா அழைங்க
2: 669-1168,
0: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்,
1: வாட்ஸ்அப் மூலமாக
2: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவை நீங்க அனுப்பலாம்,
0: 967-88-968.
2: உங்க விருப்ப பாடல்களை
1: இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
3: வழங்கும் போல நாகம்மா சேகரன் இன்றைக்கும் ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. வணக்கம் நாகம்மா சேகரன், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க.
4: இரவு வணக்கம் நவீன், எப்படி இருக்கீங்க? நான் திருமதி நாகம்மா சேகரன். நவீன் இன்றைக்கு வந்து தாயில்லா குழந்தை திரையிலிருந்து நீ மேகமானால் என்ன அந்த பாடலை விரும்பி கேட்கிறேன். நான் இந்த நேரத்தில் ஒளி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் உங்களுக்கும் நவீன் நன்றி வணக்கம்.
3: நன்றி நாகம்மா சேகரன். அதாவது 1976 வெளிவந்த திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் நீங்க கேட்டிருக்கீங்க. இந்த திரைப்படத்துல விஜயகுமார், ஏவிஎம் ராஜன், ஜெய கணேஷ், தேங்காய் ஸ்ரீனிவாசன், எஸ் ஏ அசோகன் அப்படின்னு ஆண் நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க. பெண் நடிகைகள் யாருன்னா ஜெய் சித்ரா, சுகுமாரி, ஏ சகுந்தலா, ஜெயப்பிரியா, பேபி பபிதா அப்படின்னு பலரும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்திற்கு இசை சங்கர் கணேஷ், இந்த திரைப்படத்தில் வர எல்லா பாடல்களுமே கண்ணதாசன் ஏற்றிருப்பாரு.

0: ஜேபிலேருந்து சுலோச்சனா ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. என்ன பாடல் அது?
1: நவீன் இரவு வணக்கம்.
0: வணக்கம்மா, சொல்லுங்க.
1: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன்.
1: நான் வந்து விரும்பி கேட்கும் பாடல் வந்துட்டு, இறைவன் இருக்கின்றானா மனிதன் கேட்கிறான், அந்த பாடலை அனைவருக்காகவும் விரும்பி கேட்கிறேன். சுலோச்சனா ஜெய்பிலிருந்து பேசுகிறேன்.

0: பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
1: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
0: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
1: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
0: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
3: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
2: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
3: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
2: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
3: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: 10 மணி ஆனாலே நம்ம நேர்கள் தானே நம்ம பக்கம் வந்துருவாங்க.
5: ஒரு சின்ன
6: தொடர்ந்து நீங்கள் இது உங்கள் 9:08 கேட்டாலி

0: ஒலி 9:08
1: சினிமா சினிமா
2: இன்றைக்கு தான் சோலமன் பாப்பையா, திரு சோலமன் பாப்பையாவுடைய மறைவு செய்து நம்மளை வந்து எட்டியது. அவர் வந்து 22 February 1936 பிறந்தவர். 90 வயசுல இருந்து காலமாக இருக்காரு. இவர் ஒரு சினிமா பிராப்ளம் இல்லாட்டினாலும் கூட ஒரு சில திரைப்படங்களை நடிச்சிருக்காரு, தோற்றம் அளிச்சிருக்காரு. குறிப்பாக 4 திரைப்படங்கள். 1992 புது வருஷம் திரைப்படத்தில் அவர் தோற்றம் அளிச்சிருந்தாரு. 2003 பாய்ஸ் திரைப்படம், அதற்கு பிறகு எஸ் மேடம் அப்படிங்கிற திரைப்படம் 2003, இறுதியாக 2007 எல்லாருக்குமே தெரிந்த ஒரு கதாபாத்திரம் சிவாஜி த பாஸ் அப்படிங்கிற திரைப்படத்தில் அவர் வந்து தோற்றம் அளிச்சிருந்தாரு. எப்போதுமே அவரை பற்றி நினைக்கும் போது கண்டிப்பாக தமிழ் எத்தனையோ பட்டிமன்றங்களுக்கு அவர் நடுவராக இருந்திருக்காரு. இப்போ நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 12,000 பட்டிமன்றங்களுக்கு இவர் நடுவராக இருந்திருக்காரு. அப்பா, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. தமிழுக்கு அவ்வளவு சேவை ஆற்றியிருக்காரு, அவ்வளவு பணி புரிஞ்சிருக்காரு. 2021 இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. சற்று முன்பாக நான் சொல்லியிருந்தேன்ல, 2007 சிவாஜி த போஸ் திரைப்படத்தில் இவர் தோற்றம் அளிச்சிருந்தாரு. எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப நகைச்சுவை இருந்தது. வாங்க அந்த காட்சி நம்ம கேட்போம்.
3: நம்ம வீட்டுக்கு வாங்க, என்கிட்ட 2 பொண்ணு இருக்கு, நல்லா பழகுங்க, பிடிச்சா கட்டிக்கங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். வாங்கம்மா, இது அங்க வை,
4: இது அங்க வைக்கவா,
3: உன் தலையில வை, இது அழகான தமிழ் பெயரியா, இது அங்கவை, இது சங்கவை.
4: ரொம்ப பொங்க வஷ்டிக போல இருக்கு சிவாஜி. ஓகே ஃபார் யூ.
5: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 and 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி.
6: ஞாயிற்றுக்கிழமை October 4 காலை 7:30 உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப்

கபடி நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை Fit and Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும்.

செப்டம்பர் 10ஆம் தேதியான நேற்று சின்மை ஸ்ரீபாதாவுடைய 42வது பிறந்தநாள் அவங்க கொண்டாடினாங்க. அதனால இந்த வாரம் முழுவதுமே அவங்களுடைய பாடல்கள் தான் நம்ம கேட்டோம் இவ்வார கலைஞர் அங்கத்துல. இன்றைக்கு நான் எடுத்து வைத்திருக்கும் பாடல் அவங்க முதல் முதல்ல தமிழ் திரையுலகுக்கு பாடிய ஒரு பாடல். இந்த பாடல் மூலமாக அவங்க அறிமுகப்படுத்தப்பட்டாங்க இந்த தமிழ் திரையுலகுக்கு. ஏஆர் ரஹ்மான் தான் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கியிருந்தாங்க. கண்ணத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திலிருந்து நம்ம அடுத்த பாடலை கேட்க போறோம். நான் என்ன பாடலை குறிப்பிட்டேன் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், எல்லாருக்குமே இந்த ஒரு பாடல் தெரிஞ்சிருக்கோம். இந்த பாடல் கேட்டு வருத்தப்படாதவங்க சோகமாகாதவங்க யாருமே இருக்க முடியாது, ஏன்னா அவ்வளவு ஈர்ப்பு சக்தி இருக்கும் இந்த ஒரு பாடல்ல, அவ்வளவு சோகம் கலந்திருக்கும். பி ஜெயச்சந்திரனும் இந்த பாடலை பாடியிருப்பாரு, சின்மை ஸ்ரீபாதாவும் இந்த பாடலை பாடியிருப்பாங்க. யார் பாடினாலும் சரி, நம்ம இந்த பாடலை கேட்டாலே நமக்கு ஒரு மாதிரி ஒரு வருத்தம் வரும், ஒரு சோகம் வரும், நம்ம சோகம் நம்மளை சூழும். ஆக ரொம்ப அருமையான ஒரு பாடல் அவங்களுடைய குரல்ல இந்த பாடல் நம்ம கேட்க போறோம். கண்ணத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திலிருந்து ஒரு தெய்வம் தந்த பூவே.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
2: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யாரு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை. சுவையாக சமைக்க
5: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
4: பிரமாதமா சமைச்ச மட்டும் போதுமா? சமையல சுலபமாக்க கூடிய சில குறிப்புகளை தெரிஞ்சுக்கிட்டா அது இன்னும் சமையல எளிமையாக்கும். உதாரணத்துக்கு, ஆசாசியா சமைச்ச சமையல அதிகமா உப்பாயிருச்சா, அந்த உப்பின் அளவை குறைக்கிறதுக்கு 2 உருளைக்கிழங்கு வெட்டி போடுங்க. அடுத்ததாக, சமையல் ரொம்ப காரம் ஆயிருச்சா, பிள்ளைங்க சாப்பிட கஷ்டப்படுவாங்களே, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா, கொஞ்சம் தயிர் அத உங்க காரமான சமையல சேர்த்து கொள்ளுங்க, அல்லது கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து கொண்டாலும் இது காரத்தை குறைக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே சமையல அதிகமான இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துட்டீங்களா, அதன் தண்ணியை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்திங்க வச்சுக்கீங்களேன், சாப்பாடு அற்புதமா இருக்குங்க.
6: உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ராணின்னு எப்படி பேர் வந்தது?
7: எங்க வீட்டுக்கு எத்தனை பேர் வந்தாலும் இட்லி தோசை முறுக்குன்னு இன்ஸ்டன்டா செய்தா சுத்திடுவேன். என் கையில தான் ஹவுஸ் பிராண்டோட இன்ஸ்டன்ட் மிக்சர் இருக்கே.
8: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
9: இப்பதான் நம்ம விருப்ப பாடல் அங்கத்தின் நிறைவுக்கு நம்ம வந்திருக்கோம். அடுத்து நம்ம கேட்க போற 2 பாடல்களோட இந்த விருப்ப பாடல் அங்கம் நிறைவு பெறுது. சரி, அடுத்த பாடல் என்னன்னா, ஒரு பழைய பாடல், என்றோ கேட்ட ஞாபகம் அங்கத்துல இடம்பெறும் ஒரு பாடல். இந்த பாடல அபு விரும்பி கேட்டிருக்காரு, வாங்க கேட்போம்.
10: எனக்காண்டி தயவு செய்து இந்த பாடலை ஒருபடுத்த முடியுமா? என் பெயர் அபு. சொன்னாலும் வெக்கமடா, சொல்லாவிட்டால் துக்கமடா, துக்கமில்லாமல் வெக்கமில்லாமல் வாழுகிறேன் ஒரு பக்கமடா. I dedicate this to my sisters, evergreen sisters, Banu, Lina, and to the rest of the only listeners.
9: உங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டு இருக்கு அபு. அதனை தொடர்ந்து இறுதி பாடல், இந்த அங்கத்தின் இன்றைய இறுதி பாடல், அலி விரும்பி கேட்டிருக்காரு. கல்யாணராமன் திரைப்படத்திலிருந்து காதல் வந்துருச்சு, ரொம்ப பிரபலமான ஒரு பாடல். இளையராஜாவின் இசையில் மலேசிய வாசுதேவன் பாடியிருக்கும் பாடல், ரொம்ப விசித்திரமா அந்த பாடலை பாடியிருப்பாரு. இந்த நேரத்துல அந்த பாடல் நம்ம கேட்க போறோம். பலரும் உங்களுடைய விருப்ப பாடல்களை எனக்கு நீங்க அனுப்புனீங்க, ஆனா எல்லா பாடல்களையுமே ஒளிபரப்ப எனக்கு நேரம் பத்தல. மீண்டும் அடுத்த முறை, அதாவது அடுத்த வாரம், நீங்க முயற்சி செய்யலாம், உங்களுடைய பாடல்களை நீங்க விரும்பி கேட்கலாம். இது உங்கள் இரவனில் ஆட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள்.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்
2: Maverick Events and Production வழங்கும் Masala Coffee live in Singapore the return tour இசை ரசிகர்களே 8 ஆண்டுகளுக்கு பிறகு Masala Coffee மீண்டும் சிங்கப்பூரில் Masala Coffee தனித்துவமான fusion இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா அக்டோபர் 10 இரவு 7 மணிக்கு டிமாக்கி டவுன்டவுன் ஈஸ்டில் Masala Coffee live in Singapore the return tour நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg
3: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க கடையில் இருந்து சாப்பிடுங்க இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்

0: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள். நீங்கள் 100,000 வெள்ளி போட்டால் 200,000 வெள்ளியாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தான் நாங்கள் சொல்ல வருகிறோம்.
1: 100,000 வெள்ளி போட்டா ஆண்டு இறுதியில இன்னொரு 100,000? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஏதாவது ஏமாத்துக்கார கம்பெனியா இருக்க போகுது.
0: நீங்கள் நினைக்கலாம், 100,000 வெள்ளி போட்டால் எப்படி 100,000 வெள்ளி உங்களுக்கு கிடைக்கும், இதனால் எங்களுக்கு என்ன லாபம், எப்படி குறுகிய காலத்தில் 100,000 வெள்ளியை உங்களுக்கு நாங்கள் செய்து கொடுக்கின்றோம், அவை யாவும் நாங்கள் கவலைப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இந்த முதலீட்டில் கவலையே தேவையில்லை.
2: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீல் லிசனுக்கு செல்லுங்கள்.

0: புத்தம்புதி ஒரு நாள், புத்தம்புதி ஒரு வார இறுதியில நம்ம இருக்கோம். இன்றைக்கு செப்டம்பர் மாதம் 12 சனிக்கிழமையில நம்ம இருக்கோம். அவங்க புதிய நாளை நம்ம காலடி எடுத்து வச்சாச்சு. நல்ல பாடல்களோட நம்ம இந்த நாளை ஆரம்பிக்க போறோம். நல்ல காதல் பாடல்களோட நம்ம ஆரம்பிக்க போறோம். இன்றைய தொகுப்புல அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நம்ம சின்மை ஸ்ரீபதா பாடிய பாடல்களை நம்ம கேட்க போறோம். செப்டம்பர் 10 அவங்களோட பிறந்த நாள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை கொண்டாடும் வகையில அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு அவங்க பாடிய காதல் பாடல்களை நம்ம கேட்க போறோம். நேற்று இன்டர்நேஷனல் கிளவுட் அப்ரிசியேஷன் டே அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த மேகங்களை பத்தி நம்ம கொஞ்சம் கத்துக்க போறோம். ஒரு சில தகவல்களை நான் எடுத்து வச்சிருக்கேன். அழகான பாடல்கள், நல்ல நல்ல தகவல்களை அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு தொகுப்பா நான் வழங்க போறேன். ஒருவேளை உங்களுக்கு தூக்கம் வரலன்னா ஒளிப்பக்கமாவே இருங்க, பாடல்களை கேளுங்க, தகவல்களை கேளுங்க, எல்லாமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இது உங்கள் ஒளி 9.8 கேட்டாலே பரவசம்.
1: லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அழையுங்கள். 6392212122. வாரத்தில் 7 நாட்களும்.
3: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Movies Private Limited.

மேகங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த மேகங்களை பத்தி நான் ஒரு சில தகவல்களை எடுத்து வச்சிருக்கேன். அதுல முதல் தகவல் என்னன்னா, நம்ம வானத்துல பார்க்கும் போது மேகங்கள் ஏதோ பஞ்சு மிட்டாய் மாதிரி மிதக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப லைட்டா அப்படி நம்ம பிச்சு திங்களை மாதிரி தோணும். ஆனா உண்மையில பார்க்க போனா இந்த மேகங்கள் ரொம்ப ரொம்ப கனமான ஒன்று. ஒரு மேகத்தினுடைய எடை கிட்டத்தட்ட 500,000 கிலோகிராம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து 100 யானைகளுடைய எடைக்கு சமம். யோசிச்சு பாருங்க, யானைகளால பறக்க முடியாது. ஆனா ஒருவேளை யானைகளால பறக்க முடிஞ்சா அது வானத்திலேயே அது மிதந்துகிட்டு இருந்தா நம்மளால பார்த்து அதை ரசிக்க முடியுமா? அதை வந்து நம்ம ஜீரணிக்க முடியுமா? முடியாது. ஆனா அதுதான் உண்மை. 100 யானைகளுடைய எடை கொண்டது ஒரு வெண்மேகம், அவ்வளவு பெருசா இருக்கு, அவ்வளவு எடை கொண்டது. ஆனா எப்படி அதனால வானத்துல மிதக்க முடியுது? இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதற்கு கொஞ்சம் அறிவு தேவைப்படும். அதாவது மேகங்கள் அப்படிங்கிறது குட்டி குட்டி நீர்த்துளிகளால சேகரிக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. ஆனா எல்லா நீர்த்துளிகளுமே ஒரே இடத்துல வந்து ஒன்று கூடி வரும்போது தான் அது மழையாகுது, ரொம்ப கனமாகுது. அதனால அந்த கனத்தினால தான் அது கீழே மழையை அது தூவுது. ஆனா மேகத்துல வானத்துல அது மேகமா இருக்கும்போது பெரிய ஒரு பரப்புல அது பரவுது. அது பரவி அதனுடைய எடை காற்றை விட இன்னும் கொஞ்சம் குறைவா இருக்கிறதாலதான் அது மிதக்குது வானத்துல.

மேகத்திலே ரெண்டு விதமா இருக்கு, ஒண்ணு வெண்மேகம், இன்னொன்னு கார்மேகம். வெள்ளையா இருக்கிற மேகத்தை தான் நம்ம வெண்மேகம் அப்படின்னு அழைப்போம், கருமையா இருக்கிற மேகத்தை நம்ம கார்மேகம் அப்படின்னு அழைப்போம். மேகங்கள் அப்படிங்கிறது சின்ன சின்ன குட்டி குட்டி மழை துளிகளால, மேகங்கள் அப்படிங்கிறது சின்ன சின்ன குட்டி குட்டி நீர் துளிகளால சேகரிக்கப்பட்டது அப்படின்னு நான் சற்று முன்பாக சொல்லியிருந்தேன். ஆனா ஏன் வெள்ளையா இருக்கு, அதாவது வானத்துல நம்ம மேகத்தை பார்க்கும் போது வெள்ளையா இருக்குல்ல, அது ஏன் வெள்ளையா இருக்குன்னா, சூரிய ஒளி அதனை தாண்டி போகும்போது அந்த ஒளி செதறது, அந்த மேகத்துக்குள்ளறி செதறது, செதறி அது வெள்ளை ஒரு வெளிச்சமா வெளியே வருது. அதனாலதான் அதுக்கு நம்ம பார்க்கும்போது ஓ வெள்ளையா இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஆனா கார் மேகம் அப்படி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, அந்த மேகங்கள் ரொம்ப சூழ்ந்து வரும்போது, ரொம்ப கனமா இருக்கும்போது, அந்த நீர்த்துளிகள் ரொம்ப ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கும் போதுதான் அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது செதறாம அதனால வெளியே வர முடியாது, அதுல அந்த மேகத்தை தாண்டி வெளிவர முடியாது. அதனாலதான் கார்மேகம் சூழும் போது சூரிய ஒளி நமக்கு அதிகளவு தெரியாது. ஆக வெண்மேகத்துல அந்த நீர்த்துளிகள் இன்னும் கொஞ்சம் பரவி இருக்கும், இன்னும் கொஞ்சம் செதறி இருக்கும். ஆனா கார்மேகத்துல அந்த நீர்த்துளிகள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் கிட்ட இருக்கும். இதன் காரணமாக சூரிய ஒளி அதனை தாண்டி வர முடியாது. நமக்கு இங்க பூமியில ரொம்ப இருட்டா இருக்கும், மேகங்கள் எல்லாமே கருத்து போற மாதிரி நமக்கு தோன்றும்.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம்.
2: ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்?
0: இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம்.
2: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், நியூட்ரன் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
3: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்ட புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன் ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மாயர் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
4: அறிவியல் பாடத்துல இதை நீங்க கத்திருப்பீங்க, இருந்தாலுமே மறுபடியும் நான் சொல்றேன், மேகங்கள் அப்படிங்கறதே நம்ம பூமியில இருக்கிற வெப்பநிலையே நிலைப்படுத்துது. இப்ப நம்ம சஹாரா பாலைவனத்துக்கு போனா ஏன் ரொம்ப சூடா இருக்கு, அதாவது பகல் நேரத்துல ஏன் ரொம்ப சூடா இருக்குன்னா, ஏன்னா அங்க மேகங்கள் கிடையாது, மேகங்கள் ரொம்ப அரிதா இருக்கும். அங்க மேகங்கள் அரிதா இருக்கிறதால சூரிய ஒளி நேரடியா நம்மளை வந்து தாக்கும், அந்த தாக்கத்தினால வெப்பம் ரொம்ப அதிக அளவுல இருக்கும். அதனாலதான் இந்த பாலைவனத்துல பகல் நேரத்துல ரொம்ப சூடா இருக்கும். ஆனா அதே பாலைவனத்துல நீங்க 20 வேளையில போய் நடந்து பாருங்க, ரொம்ப குளிரா இருக்கும், அந்த வெப்பநிலை ரொம்ப குறைந்து இருக்கும். இதற்கு என்ன காரணம்னா, அந்த மேகங்கள் இல்லாத காரணம் தான். பூமியில இருக்கிற வெப்பம் ரொம்ப சீக்கிரமா வெளியாகும், வெளியாகி அந்த வெப்பநிலை உடனே குறையும். ஆக இந்த மேகங்களுக்கு நம்ம கண்டிப்பா நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா நீங்க நினைச்சு பாருங்க, பகல ரொம்ப சூடா இருந்து 20 வேளையில ரொம்ப குளிரா இருந்தா நம்ம வாழ்க்கை இப்படிதான் மாறிக்கிட்டே இருக்கும். கிடையாது. இப்ப சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப நிலையா இருக்கு, ஒரு கட்டுப்பாடோட இருக்கு நம்மளுடைய வெப்பநிலை. பகல் நேரத்திலும் 20 மணி நேரத்திலும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. ஆனா மேகங்கள் இல்லாம இருந்தா இது வந்து ரொம்ப சீக்கிரம் மாறி இருக்கலாம். பகல் நேரத்துல ரொம்ப சூடாகவும் இருக்கும், 20 நேரத்துல நம்ம குளிர்ல நடுங்கி இருப்போம்.

மேகங்கள் அப்படிங்கிறது நம்ம பூமிக்கே உரிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம், ஆனால் தவறு. நீங்க மற்ற கிரகத்துக்கு நீங்க போனாலுமே அங்கேயும் மேகங்கள் இருக்கும், ஆனால் அந்த மேகங்கள்ல தண்ணீர் இருக்காது, அதாவது தண்ணீர் துளிகள் இருக்காது, நீர்த்துளிகள் இருக்காது. அங்கே மாறம் என்ன இருக்கும்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீனஸ் எடுத்துப்போம். வீனஸில் மேகங்கள் இருந்தால் அங்கே சல்ஃபியூரிக் ஆசிட், அந்த அமிலம் தான் அந்த மேகத்தில் இருக்கும். நீங்கள் மட்டும் அதில் நடந்து போனீங்கன்னா உடலாம் அப்படியே வெந்து நம்ம புண்ணாயிடுவோம். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஜூபிட்டரில் சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்காது, அதாவது அமிலம் இருக்காது, ஆனால் அம்மோனியாவும் நீரோ கலந்த மேகங்கள் அங்கே அதிக அளவில் இருக்கும். இந்த மாதிரி எத்தனையோ தகவல்கள் இருக்குது நம்ம மேகங்களை பற்றி. எல்லாத்தையுமே சொல்ல எனக்கு ஆசை தான், ஆனால் சொன்னால் இது வந்து ஒரு அறிவியல் பாடம் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மணி நேரம் பத்தாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் எனக்கு அந்த அளவுக்கு தகவல்களும் இல்லை, அதாவது அந்த ஞானமும் கிடையாது. நான் மட்டும் ஒரு அறிவியல் ஆசிரியராக இருந்தால் இந்நேரம் பல மாணவர்களுக்கு நான் கற்றுக்கிட்டு இருப்பேன். ஆனால் எனக்கு தெரிந்த ஒரு சில தகவல்களை உங்கள் கூட பகிரணும்னு ஆசைப்பட்டு உங்கள் கூட கடந்த ஒரு மணி நேரமாக மேகங்களை பற்றி நான் பகிர்ந்துக்கிட்டேன். நான் வழங்கிய தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நம்புகிறேன். அதாவது கடந்த 4 மணி நேரமாகவே நான் வழங்கிய தகவல்கள், கடந்த 4 மணி நேரமாக ஒளிபரப்பின பாடல்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. நாளைக்கு காலையில் ரஃபி டான் வந்துருவாரு உங்களுக்காக நிகழ்ச்சிகளை பழைக்க. நான் உங்களுக்கு மறுபடியும் இரவில் ஆட்டம், அதாவது திங்கட்கிழமை இரவில் ஆட்டம் நிகழ்ச்சியில் உங்களை நான் பார்க்க வந்துடுவேன். மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் நவீன் குணசேகரன். இது உங்கள் இரவில் ஆட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.

0: ஒலி 9:8 இதமான பாடல்களை நீங்க கேட்டுக்கிட்டே வரீங்க. இதுக்கு இடையில நேற்று வெளிவந்த ஒரு சுட சுட தகவல், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அது நேற்று, நம்மளை பொறுத்த வரைக்கும் அது இன்று. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐபோன் ஆப்பிள் இருக்காங்க இல்லையா, புத்தம் புதிய ஐபோனும் சரி அவங்களுடைய மற்ற இதர கருவிகளை பற்றின தகவல்களும் சரி வெளியிட்டாங்க. குறிப்பா என் கண்ணை கவர்ந்த ஒரு கருவி, ஒரு புத்தம் புதிய வெளியீடு அப்படின்னு சொன்னா அதுதான் ஐபோன் டுவோ. பா, பாக்குறதுக்கே பல பலங்கிறதுங்க, இரண்டு பக்கமா இருக்கு, இப்படி திருப்பலாம் அப்படி திருப்பலாம், மடக்கி வச்சுக்கலாம்னு சொல்லும் போது, ஒரு காலத்துல இந்த நோக்கியாலாம் இருந்தப்ப இந்த மடக்கி பயன்படுத்துற கருவிகள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லாமே ஒரே மாதிரி திரையா வந்துட்டு இருந்துச்சு. இப்ப மறுபடியும் அந்த பக்கமா போக ஆரம்பிச்சிருக்காங்க நம்புறேன். ஆக இந்த ஐபோன் டுவோ பொறுத்தவரை மூன்று வண்ணங்கள்ல வருதான், டீப் பிளாக், கிளேசியர், அதுக்கப்புறம் சில்வர் அண்ட் பர்கண்டி. மூணும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா எனக்கு இந்த சில்வர் அண்ட் பர்கண்டி இருக்குல்ல, அதான் அந்த சிவப்பும் அந்த சில்வரும் சேரும் போது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு பாக்குறதுக்கு, அதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல குறிப்பா இந்த ஐபோன் டுவோல எனக்கு பிடித்த முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் சிரி ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு. உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு வருது நாளுக்கு நாள் அப்படின்னு சொல்லிட்டு, அதை ரொம்ப துல்லியமா பிரமாதமான முறையில இதுல வழங்கியிருக்காங்க. அப்படின்னும் உங்களுடைய உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னும் தகவல்கள் சொல்லுது. சரி, இதெல்லாம் சொல்றீங்களா, இந்த ஐபோன் டுவோ பத்தி விலை என்னன்னு சொல்லுங்கன்னு நீங்க சொல்றது எனக்கும் கேக்குது. இங்கதான் இருக்குது கதையில ஒரு திருப்பு முனை. விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, சிங்கப்பூர் காசுக்கு 3000 வெள்ளி வரைக்கும் வரும் அப்படின்றாங்க. பா, ஒரே ஒரு கையெழுக்க தொலைபேசிக்கு 3000 வெள்ளியா அப்படின்னு சிலர் கேட்கலாம், சிலருக்கோ இதுதான் உலகம். ஆக அந்த காசை செலவு செய்து அந்த கருவியை பயன்படுத்தி அதை விட கூட சம்பாதிக்கிற திறமை எனக்கு இருக்கு அப்படிங்கிற தைரியம் கூட இருக்கலாம். எது எப்படியோ உங்க வசதிக்கு அது பொருத்தமா இருந்துச்சுன்னா வாங்கி பயன்படுத்தி பாருங்க. அப்படி முடிஞ்சா எனக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருங்க. ஆ,
1: தப்புதான், நம்ம பண்ணது தப்புதான். ஆக்சுவலா நான் பண்ணதுதான் தப்பு, நம்ம இல்லை நான்.

சரியோ தவறோ வேற வழி இல்லை. ஆனா இதுவும் இல்லை முடிவு. எனக்கு தெரியும் சரியா தவறா நான் உனக்கு கேட்கல, நீ சொல்லுவ. ஒரு உடலாய் நீயும் நானும் இரு உயிராய் இணைந்தோம்னு சொல்லுவேன். எனக்கு தெரியும்.

குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யாரு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212212, 101 சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.

0: வேண்டியதொரு பாகம் என்ன நடந்தது. அவ்வளவுதான், டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தார். பிடக் ரசுவா சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
1: அதனால எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்க.
2: ஒவ்வொரு நாளும் பழங்கள் சாப்பிடுற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? பிரமாதம் இல்லைங்க, அப்பப்ப சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றவங்க உடனடியா பழக்கத்தை மாத்துறீங்க. ஒவ்வொரு நாளும் பழம் சாப்பிடுறீங்க, ஏன்னா அது ஆரோக்கியத்துக்கு அஸ்திவாரங்க. குறிப்பா முடிந்தா குவாவா, அதாவது கொய்யா பழம் இருக்குல்ல,

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: வீட்டுல தாத்தா சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்காரு. தாத்தா ஏன் சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்காரு? கொஞ்சம் கேமராவுக்கு கீழே பார்க்கும்போது பாட்டி வரவேற்பு அறையில ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. பேர் எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு காட்சிய சிசிடிவில அவர் பாப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்ல. பாட்டி ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு கிடக்குறாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு அழைக்கிறாரு. நடந்ததை சொல்றாரு அவங்க கிட்ட. இந்த மாதிரி வீட்டுல என் பாட்டி வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க.
4: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீல் லிசனுக்கு செல்லுங்கள்.
5: இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சில வரிகளை வாசிக்க போறேன். இத பார்த்து பார்த்து சுவாச்சுக்காங்கிலிருந்து நம்ம மனோகரன் அனுப்பி வச்சிருக்காரு. அந்த வரிகள் என்னவென்றால், காலங்கள் மாறி போகலாம், ஆசைகள் தீர்ந்து போகலாம், அழகும் மறைந்து போகலாம், ஆனால் உண்மையான அன்பு என்றுமே மாறாதது. நிச்சயமா இதை இன்னொரு முறை வாசிச்சே ஆகணும், கேளுங்களேன். காலங்கள் மாறி போகலாம், ஆசைகள் தீர்ந்து போகலாம், அழகும் மறைந்து போகலாம், ஆனால் உண்மையான அன்பு என்றுமே மாறாதது. பிரமாதமான வரிகளை அனுப்பி வைத்த நேயர் மனோகரனுக்கு நன்றி. அவரை போலவே உங்க கைவசம் வரிகளோ கவிதைகளோ கூற்றுகளோ இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க தாராளமா எங்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலா தெரியப்படுத்தலாம். 9678899689 தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண்.

0: வணக்கம் ரவிஜி. பதில் வந்து சிவப்பு தொலைபேசி பெட்டி.
1: பிரிட்டனுக்கு போய் இறங்கின கையோட பல மில்லியன் மக்கள் முதல்ல தேடுறது இந்த சிவப்பு தொலைபேசி பெட்டி. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான உலக புகழ் பெற்ற இந்த சின்னத்தை இப்ப விற்பனைக்கு விட்டுருக்காங்க. அதாவது இன்றைய உலகத்துல நம்ம யாரோ வந்து தொலைபேசி பெட்டியை தேடி போய் காசை போட்டு அல்லது கார்டை கொடுத்து நாம எந்த அழைப்பு கூட மேற்கொள்றது கிடையாது. ஆக பெரும்பாலான நேரங்கள்ல பிரிட்டனுக்கு போனவங்களுக்கு தெரியும், இந்த தொலைபேசி பெட்டிகள் நூலகமா இருக்கும் அல்லது அதுக்குள்ள ஒரு சின்ன கடையை கூட நடத்துவாங்க. ஏன் சில நேரத்துல பூக்கள் மட்டுமே இருக்கிற ஒரு பகுதியா கூட இருக்கும். இப்போ அதையும் தாண்டி இந்த வரலாற்று சிறப்பு மிக்க சின்னங்களை நீங்க வாங்கி உங்க வீட்டுக்கே எடுத்துட்டு போகலாம் அப்படின்றாங்க. ஆனா ஒரு சின்ன நிபந்தனை, இந்த பொருட்களை நீங்க உங்களுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போக போறீங்கன்னு சொன்னா அதை மறுசீரமைத்து நீங்க சிறப்பான முறையில பாதுகாத்து வரணும். அதற்கான உத்தரவாதத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னா மட்டும்தான் இதை உங்களுக்கு கொடுப்பாங்களாம். அதுவும் ஒரு வெள்ளி இல்ல, ரெண்டு வெள்ளி இல்ல, 3000 பவுன்ஸ். கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இன்றைய நிலவரப்படி சிங்கப்பூர் காசு 5137 வெள்ளி 8 காசு.
2: நம்ம
1: ஆளுங்க எடுத்தோட சொல்லுவாங்க, இதெல்லாம் தேவையா, இவ்வளவு வேலையை கொடுத்துக்கிட்டு போய் வேலையை பாருப்பா அப்படின்னு. ஆனா நான் சொல்றேன், இது பயங்கரமான ஒரு முதலீடு. இன்னைக்கே இது 3000 பவுன்ஸ் போகுதுன்னா நினைச்சு பாருங்க, 20 வருஷம் 40 வருஷம் 60 வருஷத்துக்கு பிறகு இது நாம மறு விற்பனை செஞ்சோன்னு சொன்னா எவ்வளவு போகும்.
3: ஐயோ இது நல்லா இருக்கு.
1: ஆனா அதுக்காக நான் சொன்ன போய் வாங்கிடாதீங்க, ஏன்னா நான் சொன்ன மாதிரி நடக்காம வேற மாதிரி நடந்துருச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது சாமி. புரிஞ்சுதா? சரி, இந்த கைத்தட்டு யாருக்குன்னு கேட்டீங்கன்னா சரியான பதில சொன்ன நேயர் சரவணன் அவருக்கு ஜோதிஷ் ஸ்டார் புஷ்ப கடை வழங்கும் லெவல் ஸ்டார் காஃபி பரிசா கிடைச்சிருச்சு. வாழ்த்துகள்.

0: எண்பதுகளின் அதிசய உலகம். எங்க ஒலியில எண்பதுகள்ல வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
1: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
0: ஒலி 9.8
2: கேட்டாலே பரவசம்.
3: மெட்டி மெட்டி மெட்டி

0: சூடா ஒரு டீ போடு.
1: டீ தானே போடுவோம்.
2: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
3: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
4: நம்முடைய கனவுகள் எப்போதுமே நினைவாகுமா அப்படின்னு ஒரு கேள்வி எப்போதுமே அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கோம். சில பேர் நல்லா உறுதியாக பிடிவாதமாக கடைசி வரைக்கும் அவங்க என்ன திட்டப்பட்டாங்களோ அதை நினைவேற்றுறதுக்கு அவங்க முயற்சி செய்வாங்க. சில பேர் சூழ்நிலைனால அந்த திட்டத்தை மாற்றுவாங்க. இப்போ இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம அதை பற்றி தான் பேசியிருந்தோம். பல பேரும் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம மாற்றிக்கலாம், ஆனால் அடிப்படை திட்டம் எப்போதுமே இருக்கணும்னு நம்ம ஒரு நேயர் வந்து குரல் பதிவு அனுப்பியிருந்தார்.
5: இனிய காலை வணக்கம் காதர்.
4: வணக்கம்.
5: தஞ்சை ராஜா பேசுகிறேன். நம்ம வந்து ஒரு திட்டம் வந்து கலந்து பேசி முடிவு பண்ணதுக்கப்புறம் அதாவது அடிப்படை இதை வந்து நம்ம மாற்றக்கூடாது, சில சில சிறு மாற்றங்களை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் மற்றவங்களோட கருத்தை இது பண்ணி. மற்றபடி பேசிக் ஸ்ட்ரக்சருங்க அது மாதிரி அடிப்படை இதை வந்து நம்ம வந்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும்.
4: பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்போதுமே இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க, சில நேரங்களில் ரொம்ப மாற்றினாலும் பிரச்சனை வரும், அதனால் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கொள்ளலாம். சில நேரங்களில் நம்முடைய திட்டம் சரியாக இருக்கும்னு நமக்கு மனசில் தோணுச்சுன்னா அந்த திட்டத்தில் நம்ம உறுதியாக இருந்தால் தான் கடைசி வரைக்கும் அந்த திட்டம் நிறைவேறும்.

0: இருக்கல. இன்றைய எங்கே இங்கத்தில் நான் கொடுத்த குறிப்புகள், இந்த கட்டடம் 1854 கட்டப்பட்டது. இரண்டாவது குறிப்பு, ஒரு காலகட்டத்தில் இது ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தது, இப்போ ஒரு கேளிக்கை விடுதியாக மாறிடுச்சு. கொஞ்சம் கூடுதல் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க, சிபிடி ஏரியாவில் இருக்குன்னு சொல்லியிருந்தப்போ பல நேர்கள் எனக்கு சரியான பதில்களை அனுப்பி வச்சிட்டீங்க.
1: கதர் காலை வணக்கம் கதர், நான் நாதன் பேசுறேன். நான் நினைக்கிறேன் சைம்ஸ் இருக்கு, சைம்ஸ் தான் எனக்கு நினைப்பு இருக்கு.
2: இந்த பள்ளியா இருந்த அந்த லொகேஷன் வந்து இப்போ வந்து சைம்ஸ் சொல்றாங்க, கான்வென்ட் ஆஃப் ஹோலி இன்ஃபன்ட் ஜீசஸ். அந்த பள்ளி பெண்கள் பள்ளி. எனக்கு ஏன் இந்த பள்ளி வந்து ஒரு ஐ மீன் மெமரபிள் லொக்கேஷன்னா, நான் வந்து அங்கே ஆங்கில சீன தொடக்கப்பள்ளியில் படித்தேன். ஸோ 70s இந்த பள்ளி வந்து அருகாமையில் இருக்கிறதுனால எனக்கு அது தெரியும். நான் சக்திவேல், நன்றி, வணக்கம்.
0: சரியா சொன்னீங்க சக்திவேல். ஆமாங்க, இந்த கட்டிடம் 1854 கட்டப்பட்டது. ஒரு காலகட்டத்தில் இது ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தது, கான்வென்ட் ஆஃப் த ஹோலி இன்ஃபன்ட் ஜீசஸ் சேப்பல்னு அழைப்பாங்க. இதற்கு முன்பு 1852 ஃபாதர் ஜீன் மரி பரூல் இவர் வந்து

0: நான் டைமை பற்றி தான் கேள்வி கேட்டிருந்தேன். கடிகார விளம்பரங்களில் நம்ம இந்த நேரத்தை பார்க்கும்போது 10:10 அவங்க குறிப்பிட்டுப்பாங்க. த ஜேர்னல் ஃப்ரண்டியர்ஸ் இன் சைக்காலஜி இவங்க வெளியிட்ட தகவலில் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம் கேட்டப்போ இப்போ சரியான பதில்களை அனுப்பிட்டாங்க நேயர்கள்.
1: வணக்கம் காதர்.
0: வணக்கம்.
1: நான் பானு சாச்சிக்காங்கலேருந்து அழைக்கிறேன். அது வந்து விடை வந்து ஸ்மைலி ஃபேஸ் கொடுக்கும். அதாவது வந்து உங்களோட இரண்டு விரல்களையும் நீங்க வைத்து பார்த்தா அது வந்து ஒரு ஸ்மைலி ஃபேஸ் எஃபெக்ட் கொடுக்கும்.
0: சரியா சொன்னீங்க பானு. அதே போல மற்றொரு நேரம் எனக்கு இதே சரியான பதில் அனுப்பிச்சிருக்காங்க.
2: வணக்கம் காதர்.
0: வணக்கம்.
2: நீங்க கேட்ட கேள்வி வந்து 10:10 வந்து ஒரு சிரிச்ச முகமா இருக்கிறதுக்காக தான் 10:10 வருதுன்னு நினைக்கிறேன்.
0: செந்தில்குமார், பானு, நீங்க சரியான பதில்கள் சொல்லிருக்கீங்க. இதே போல மற்றவர்களும் எனக்கு அட்டிச்சு டைப் செய்து அனுப்பியிருக்கீங்க. பல பதில்கள் வந்தன, எல்லாமே சரியான பதில் தான். எல்லாருடைய குரல் பதிவுனால ஒளிபரப்ப முடியாது. நேரத்தை பத்தி கேட்டாலும் அவங்க எனக்கு நேரம் கிடையாது. சரி, ஏன் 10:10 பயன்படுத்துறாங்கன்னா, இவங்க சொன்னது போல சிரிச்ச முகமா இருக்குது. கடிகாரம் வாங்கும் பொழுது இதை சிரிச்ச முகத்தோட இந்த கடிகாரத்தை பாக்குறாங்களே, அது அவங்களை மூட மாத்துது. இந்த கடிகாரத்தை வாங்கணும்னு அவங்களுக்கு ஊக்குவிக்குது அப்படின்னு இந்த ஜேர்னல் ஃப்ரண்டியர்ஸ் இன் சைக்காலஜி இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதனாலதான் விளம்பரங்களையும்

0: நிகழ்ச்சி அப்படி என்ன இருக்கு?
1: மட்டன் சுக்கா.
0: அது இல்லங்க,
2: கொஞ்சம்
0: சாப்பாடு காணும். இந்த அங்க இருக்குது,
2: அது மட்டுமா?
0: இன்று நாம சிவில் சர்வன்ட் என்கிற ஆங்கில வார்த்தையின் தமிழாக்கம் கேட்டிருந்தோம்.
3: சிவில் சர்வன்ட் தமிழ்ல அரச ஊழியர்.
0: இப்படி ஒவ்வொரு நாளும் எங்க நிகழ்ச்சியில புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
0: ஹலீமா
2: நாங்க படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.
4: இது வந்துட்டே
5: ஆடிக்கிட்டே வந்திருக்கேன் டீ கடை நிகழ்ச்சிக்கு. அதற்கு முக்கியமான காரணம், ஒன்று, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, கொண்டாட்டமான ஒரு வெள்ளிக்கிழமையில இருக்கிறோம். இன்றைக்கு டீ கடை நிகழ்ச்சியில விறுவிறுப்பான பாடல்கள் இருக்கின்றன, சுவாரஸ்யமான தகவல்கள் காத்திருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்காக இன்றைக்கு டாப் 10 பாடல்கள் புதிய பாடல்கள் பட்டியல் மீண்டும் இடம்பெறுது. இன்னும் வாக்களிக்கலையா? இப்போதே நீங்க IG ஸ்டோரிக்கு சென்று வாக்களிங்க. இந்த வாக்களிப்பு மாலை 5 மணிக்குள்ள முடி வடைஞ்சிரும். அப்புறம் முதல் இடத்துல ஏன் கல்யாண விருந்து வரல, ஏன் அனிருத்துடைய பாடல் வரல அப்படின்னு சொல்லி நீங்க சோகமாயிட கூடாது. அதற்காக தான் சொல்றேன், இப்போதே போய் வாக்களிங்க. அது சரி, நடனம், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லும் போது, சமீபத்துல டிக்டாக்ல நான் ஒரு காணொலிய பார்த்தேன். அந்த காணொலியில ஒரு இளம்பெண் தொடர்ச்சியா நடனம் ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேர்த்து விறுவிறுத்து, தலைமுடி, முகம் எல்லாமே ஈரமாயிடுச்சு, சட்டையெல்லாம் ஈரமாயிடுச்சுன்னு வைங்க, நல்ல சந்தோஷமா நடனம் ஆடுவாங்கன்னு பார்த்தா அழுதுகிட்டே கஷ்டப்பட்டு நடனம் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம், இவங்க தொடர்ச்சியாக 6 மணி நேரங்களுக்கு நடனம் ஆடிக்கிட்டு
6: அவங்கள பாத்துக்கிட்டே இருந்தாங்க. என்னடா இந்த பொண்ணு, எப்பதான் நிறுத்த போறாங்க அப்படின்னு. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிங்கிற பழமொழி மாதிரி, அவங்க போதும்னு சொல்லி நிறுத்தி இருந்திருக்கலாம், அவங்களுக்கு இந்த பரிசு போதும்னு சொல்லி மத்தவங்களுக்கு விட்டு கொடுத்திருந்திருக்கலாம். தேவையா அந்த பொண்ணுக்கு? தேவையா? ஆனா எனக்கு தேவைப்படுறது ஒன்னே ஒண்ணுதான், அளவில்லாத உங்களுடைய அன்புதான் எனக்கு வேணுங்க. அதை நான் என்றைக்கு போதும் போதும் அப்படின்னு சொல்லவே மாட்டேனே. 6 மணிக்கு மேல டிக்டாக் லைவ் வழியாக வந்து தொடர்ச்சியாக உங்களுடைய பாசத்தை எனக்கு லைக்ஸ் வழியாக காமிப்பீங்களா? அதை நான் போதும் போதும்னு சொல்ல மாட்டேனா? லைக்ஸ் போட போட கையெல்லாம் வலிக்குமே நித்யா, அப்புறம் யாரு வந்து மசாஜ் பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு விமலா அடுத்த வாரம் வந்து அவங்க பதில் சொல்லுவாங்க சரிங்களா. 8 மணி வரைக்கும் லூட்டி பண்றதுக்கு இந்த ஸ்வீட்டி காத்திருக்காங்க. எல்லா பியூட்டிகளும் தயாரா இருக்கீங்களா? வாங்க கடையை திறந்துடலாம். இது ஆரம்பம் ஆயிடுச்சு 8 மணி வரைக்கும் டீ கடை.

பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி.

கழுதடி கெல்லம்மா என்றன் கெல்லம்மா. பாலூட்டி வளர்ந்த கிளி பழங்கொடுத்து பால்

நினைத்ததெல்லாம் ஜெயித்து வந்தேன், நீதிக்கே துணிந்து நின்றேன், நினைத்ததெல்லாம் ஜெயித்து வந்தேன், வேதனைக்கு

ஆண்டவன் சோதனையோ, யார் கொடுத்த போதனையோ, ஆண்டவன் சோதனையோ, யார் கொடுத்த போதனையோ, தீயிலே இறங்கிவிட்டான் திரும்ப வந்து காழ்பணிவான்.

படிங்க, பயம் வருதா அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுல தவறு இல்ல. வாழ்க்கையில சில சிக்கல்கள் வரும்போது அதற்கு நீங்க ஒரு தீர்வு காணும் போது உங்களுடைய பயம் எல்லாம் பறந்து போயிடும். என்ன பண்றதுன்னு தெரியல நித்யா, ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு, என்னால நகர முடியல, எந்த வழியை நான் எடுக்கணும், எந்த பாதையை நோக்கி நான் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே எழுந்திருச்சு வெளிப்புறத்துல கொஞ்சம் நடந்துட்டு வாங்க. ரொம்ப சோர்வா இருக்கா, களைப்பா இருக்கீங்களா, தூங்குங்க. குழப்பமா இருந்ததுன்னா கேள்வி கேளுங்க. எரிச்சலா இருக்கு நித்யா, எதை பார்த்தாலும் கோபம் வருது அப்படின்னு சொல்றீங்களா, உங்க உடல்களுக்கு கொஞ்சம் அசைவு கொடுங்க. அது நடனமாக இருக்கலாம், நடைபயிற்சியா இருக்கலாம், உடற்பயிற்சியா கூட இருக்கலாங்க. பொறுமை இல்லாம இருக்குதா, இது வரைக்கும் நீங்க என்னென்ன செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத ஒரு பட்டியல் நீங்க போட்டிருப்பீங்க இல்லையா, போய் பாருங்க எந்த நிலையில எந்த கட்டத்துல இருக்கீங்க, என்னென்ன செய்யணும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் லேசா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பொறுமையை இழக்க மாட்டீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும், உங்க மனம் சாந்தமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குறிப்புகள்லாம் நான் செஞ்சோ என் மனம் சாந்தமாக மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னுடைய புகைப்படத்தை வீட்டுல ஒரு சுவரொட்டியாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மனம் தானாகவே சாந்தம் அடையும் அப்படின்னு ரவுடி பிபி நித்யா சொல்றாங்க. 70

0: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
1: கல்லுல ஊத்தும் போது சுவையின்னு கேக்குங்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
2: இன்றும்
3: இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
4: ஏதேதோ நடக்கும்,
3: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: கடை நிகழ்ச்சியில நம்ம உணவை பத்தி பேசிட்டு இருக்கோம். சாதாரண உணவு அது 4 வள்ளி 5 வள்ளியோட முடிய வேண்டியது. ஆனால் சில பேர் 15 வள்ளி 20 வள்ளி கொடுத்து இந்த குறிப்பிட்ட ஒரு உணவகத்திற்கு சென்று அதை சாப்பிடுவாங்க. அதற்கு முக்கியமான காரணம் அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள்லாம் தரமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது அவங்க படிக்கும் பாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த அனுபவம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய காசு இதற்காகவே செலவு பண்றவங்க இருப்பாங்க. எந்த ஒரு தவறும் இல்லை, இது அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அது நடக்குதுன்னு வச்சுக்கோமே. கோமதி செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க, அவங்க எப்படி?
1: மாலை வணக்கம் நித்யா, நான் கோமதி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: இந்த சாப்பாடு வந்து மீ கோரிங் இருக்குல்ல, மீ கோரிங் வந்து இங்கே சிங்கப்பூர்ல நம்மளுக்கு 5 வெள்ளிக்கெல்லாம் கிடைக்கும். ஒரு ட்ரிப் வந்து நான் வந்து சிட்னிக்கு போயிருந்தேன். ஸோ சிட்னியில வந்து வின்டர் டைம் போயிருந்தேன். அப்போ நாங்கள் வந்து அந்த ரொட்டி, அங்கே நிறைய எல்லாம் ரொட்டி தானே சாப்பிட்றாங்க, அந்த பர்கர் இந்த மாதிரி தானே சாப்பிட்றாங்க. ஸோ அதையே சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு நாக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, வின்டர் வேற எதையாச்சும் உரப்பா சாப்பிடணுமே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்ப தற்செயலாம் இந்த ஒரு கடையை நாங்க பார்த்தோம். அங்க வந்து சைனீஸ் கடை, அதுல வந்து இந்த மாதிரி நம்ம நம்ம ஒரு சாப்பாடுங்கெல்லாம் அங்க இருந்துச்சு. ஸோ அதுல மீ கோரிங் வந்து $25 சிட்னி $25. ஸோ வேற வழி இல்லாம பரவாயில்ல நம்ம சாப்பிடுவோம் அப்படின்ட்டு, ஏன்னா ரொம்ப கோலா இருக்கு பாத்தீங்களா, அதனால உரப்பா ஏதாவது சாப்பிடணும்ட்டு சரி என்ன பரவாயில்ல காசு பார்க்க வேணாம் கொடுத்துட்டு சாப்பிட்டுருவோம்னு சாப்பிட்டுட்டோம்.
0: அனுபவத்தை நீங்க வாழ்க்கையிலேயே மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நேர்கள் பலரும் குரல் பதிவு அனுப்பியிருக்கீங்க, ஒவ்வொன்றை ஒளிபரப்பணும்னு எனக்கு ஆசை தாங்க, ஆனா நேரம் பற்றாக்குறை அப்படிங்கறதுனால பானுவேலுடைய செய்தியோட நம்ம இந்த தொகுப்பை நிறைவே செய்யறோம். அவங்க பாட்சா காஃபி அப்படிங்கிற இந்த காபி கடையை பத்தி பேசியிருக்காங்க. பாட்சா காஃபி என்பது ஒரு புட்டிக், அதாவது தனித்துவமான ஒரு காஃபி கடை அப்படின்னு சொல்லலாம். இதற்குள்ள நீங்க நுழையிறீங்கன்னா கொஞ்சம் பணம் செலவு பண்ணி தரமான காபி கொட்டைகள்ல செய்யப்படும் காபிகளை குடித்து அதன் அனுபவத்தை பெறுவதற்கு நீங்க தயாராக இருக்கணும். ரொம்ப விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு பானுவில சொல்லியிருக்காங்க. இந்த காபி அவங்க எப்படி பரிமாறுறாங்கன்னா, சர்க்கரை வந்து அதிலே சேர்க்க மாட்டாங்க. இது வந்து ஒரு குச்சி போல வரும். இப்ப எப்படி நம்ம தேன் மிட்டாய் எல்லாம் சாப்பிடறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த சர்க்கரை ஒரு குச்சில வரும். அந்த குச்சை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த காஃபியை நீங்க வந்து கலக்கி கலக்கி குடிக்கும் போது அதுல இருந்து வர அந்த இனிப்பு அந்த சுவையோட சேர்த்து நீங்க காஃபி குடிக்கலாம். அந்த காஃபியோட சேர்த்து கிரீம், இது தனிப்பட்ட முறையில அவங்க கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காஃபியோட சேர்ந்து உங்களுக்கு சில காஃபி கடைகள்ல பிஸ்கட் கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இங்க க்ரோசான்ஸ் அது கொடுக்கறாங்க. அது அந்த க்ரோசான் வந்து வெவ்வேறு சுவைகள்ல வருது, கிரான்பெர்ரி, லெமன், ஸ்ட்ராபெர்ரி, சினமன். வாயூறுது கேட்கும் போதே, எனக்கே சுவைக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆக பாட்சா காஃபி அப்படிங்கிறது வந்து அது ஒரு அனுபவம் நித்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காகவே நான் திரும்ப நான் பாட்சா காஃபிக்கு சென்று நான் இந்த காஃபி எல்லாம் குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி பானுவையில உங்களுடைய செய்திக்காக. கருத்துக்களை அனுப்பிய நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்குமே நன்றி. இதுல ஏன்னு என்ன தெரியுதுன்னா, நம்ம சிங்கப்பூர்கள் உணவு பிரியர்கள் மட்டும் இல்லாம அந்த அனுபவத்துக்காகவே சில பேர் செலவு பண்றாங்க. அதுல எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்பவாவது ஒரு வாட்டி இந்த மாதிரி நாம சாப்பிடும் பாரம்பரிய உணவுகள் இப்படியும் அவங்க தயாரிக்கிறாங்க, இப்படியும் பரிமாறுறாங்க அப்படின்னு சொல்லி நாம கொஞ்சம் பணம் செலவழித்து போய் சாப்பிட்டு அனுபவிக்கிறதுல தப்பு இல்லைங்க. இதன் வழியாக சமையல் வல்லுநர்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும், அவங்களுடைய கலை நயத்தை நம்ம பாராட்டின மாதிரியும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் நான் இவ்வளவு செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அவங்க எப்படி பரிமாறி இருக்காங்கன்னு பார்த்து நீங்களே சிக்கனமாக செலவு செஞ்சு ஏன் உங்க வீட்டுல இருக்கிற குடும்பத்தார் அன்புக்குரியவர்களுக்கு இந்த மாதிரி கலை நயத்தோட நாம சாப்பிடும் அன்றாட உணவை நீங்க பரிமாறிதான்
2: பாருங்களேன். எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
3: உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்ட கண்ணன் இங்கே.
2: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
3: ஏதேதோ நடக்கும்.
2: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள். நீங்கள் 100,000 வெள்ளி போட்டால் 200,000 வெள்ளியாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தான் நாங்கள் சொல்ல வருகிறோம்.
1: 100,000 வெள்ளி போட்டா ஆண்டு இறுதியில இன்னொரு 100,000? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஏதாவது ஏமாத்துக்கார கம்பெனியா இருக்க போகுது.
0: நீங்கள் நினைக்கலாம், 100,000 வெள்ளி போட்டால் எப்படி 100,000 வெள்ளி உங்களுக்கு கிடைக்கும், இதனால் எங்களுக்கு என்ன லாபம், எப்படி குறுகிய காலத்தில் 100,000 வெள்ளியை உங்களுக்கு நாங்கள் செய்து கொடுக்கின்றோம், அவை யாவும் நாங்கள் கவலைப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இந்த முதலீட்டில் கவலையே தேவையில்லை.
2: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீல் லிசனுக்கு செல்லுங்கள்.
3: செப்டம்பர் மாதத்தின் நடுப்பகுதியில் இருக்கிறோம். செப்டம்பர் மாதத்துல சிங்கப்பூர்ல பல இலவசமான நிகழ்ச்சிகள் நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கான தகவல்களை நித்யா ஒவ்வொரு நாளும் நானும் வழங்கி கொண்டிருக்கின்றேன். விவோ சிட்டி பேரங்காடிக்கு செல்வதுண்டா? இது வரைக்கும் நான் போனதில்ல நித்யா, இனிமே போகணும் அப்படின்னு சொல்பவர்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் காத்துட்டு இருக்கு. சன்ரியோ மூன்லீட் கார்டன், இது விவோ சிட்டியின் மொட்டை மாடி. அந்த மொட்டை மாடி பகுதி பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அங்க நிறைய உணவகங்கள் கடை தொகுதிகள் இருக்கின்றன. அதே சமயத்துல அங்க நின்று கொண்டு நீங்க சென்தோசா கடல்ல நீங்க அழகா பார்க்கலாம், கேபிள் காஸ் பார்க்கலாம். இந்த மொட்டை மாடியில இப்போது சன்ரியோ மூன்லீட் கார்டன் அப்படிங்கிற கண்காட்சி இடம்பெறவிருக்கிறது. வண்ணமயமான விளக்குகளை கொண்ட பொம்மைகள், லேண்டன்ஸ், இவை எல்லாத்தையும் அவங்க அலங்கரிச்சிருக்காங்க. இந்த ஒரு கண்காட்சி ஆகஸ்ட் 25 தேதியிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. செப்டம்பர் 27 தேதி இந்த கண்காட்சி முடிவடையும். இன்னும் சில தினங்கள் தான் இருக்குங்க. காலை 10 இரவு 10 வரைக்கும் இந்த கண்காட்சி இலவசமாக பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. பகல்ல பாக்குறதுக்கும் இரவுல பாக்குறதுக்கும் இந்த கண்காட்சி நிச்சயமா ரொம்ப வேறுபட்டிருக்கும். ஏன்னா லெண்டன் அப்படின்னு சொல்லும் போது அந்த விளக்குகள் பாக்குறதெல்லாம் பெரிய ஒரு அம்சமே இருக்கிறது. அதனால இந்த மூன்லீட் கார்டனுக்கு நீங்க இரவு நேரத்துல சென்றீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். விவோ சிட்டியின் மொட்டை மாடி பகுதியில இந்த சன்ரியோ மூன்லீட் கார்டன்ல 6 கருப்பொருளை கொண்ட பகுதிகள் இருக்கின்றன. ஒரு பெரிய கார்னிவல், அதாவது உணவு விளையாட்டு சந்தைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. பல சின்ன சின்ன கடைகள், பாப் அப் ஸ்டோர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இவை எல்லாமே திறக்கப்பட்டிருக்கின்றன. நிச்சயமா உங்களுடைய குடும்பத்தோடு சென்று நீங்க இந்த விவோ சிட்டி மொட்டை மாடி, அதாவது 3 மாடியில் இடம்பெற்றிருக்கும் சன்ரியோ மூன்லீட் கார்டனுக்கு சென்று மகிழணுங்க.
2: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மீடியாகா போலி 968.
4: வெற்றி வெற்றி சிவகாமி, நான் கண்டுபிடிச்சிட்டேன் வெற்றி வெற்றி.

நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி இன்று செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாள்ல உலகத்துல என்னென்ன அனுசரிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி அப்படின்னு சொல்லும் இந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டே ஆகணும். 9/11 நடந்து 25 ஆண்டுகள் ஆயிட்டு. நியூயார்க்ல இருந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இன்றைய தினத்துல தாக்கப்பட்டது. இதனால பல உயிர்களை நம்ம இழந்தோம். அதே சமயத்துல உலகத்தை உலுக்கிய ஒரு சம்பவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்று வரைக்கும் நம்ம நினைச்சு பார்க்கும் போது நம்மளால நம்பவே முடியல. நான் ஒரு சின்ன பையனா இருந்தேன், ஆனா நியூஸ்ல அதை பார்க்கும்போது, செய்தியில அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கண்டிப்பா பலருக்கும் ரொம்ப திடுக்கிட வைக்கும் ஒரு செய்தியாக இருந்துச்சு. அதை நினைவு கூறும் நாள் தான் இன்று 9/11. சரி, அதை தவிர்த்து வேற என்னென்ன நாட்களை அனுசரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நேஷனல் மேக் யோர் பெட் டே இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. அதாவது நம்ம தூங்கி எழுந்திருக்கும் போது நம்ம அந்த மெத்தையை அப்படி எப்படி இருக்கோ அப்படி நம்ம விட்டுட்டு போகலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த மெத்தையை நல்லபடியா மறுபடியும் சீர் செஞ்சு அப்பதான் அவங்க வீட்டை விட்டே போவாங்க. ஒவ்வொரு நாள் அவங்க தொடங்கும் போது அந்த மெத்தை வந்து சரியா இருக்கணும், மறுபடியும் அதுல வந்து படுக்கும் போது, ராத்திரி வந்து படுக்கும் போது அது நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்க இதை செய்வாங்க. ஆனா எல்லாருக்குமே இந்த ஒரு பழக்கம் இருக்கா அப்படின்னு தெரியல, ஆனா பலருக்கும் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா நீங்க வந்து அதை சரியா செஞ்சு நீங்க வீட்டை விட்டு கிளம்பும் போதுதான் ஒரு நாளை நல்லபடியா ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். ஆக இந்த ஒரு பழக்கத்தை வைங்க, நல்ல ஒரு பழக்கம் தான். ஒவ்வொரு நாளும் நீங்க தூங்கி எழுந்திருக்கும் போது உங்களுடைய மெத்தையை நீங்க சீர் செய்யுங்க. அடுத்ததாக இன்டர்நேஷனல் கிளவுட் அப்ரிசியேஷன் டே இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. வானத்துல இருக்கிற மேகங்களை நம்ம வந்து ரசிச்சு பார்க்கிற ஒரு நாள். மன்மதன் திரைப்படத்துல ஒரு நல்ல பாடல் வரி இருக்கும், அதாவது அந்த வானம் அப்படிங்கிறது அறந்த பழசு, அதுல வந்து போற மேகங்கள் எப்போதுமே தினமும் புதுசு அப்படின்னு நான் முத்துக்குமார் ரொம்ப எளிமையா அழகா எழுதியிருப்பாரு. அது உண்மையும் கூட. எப்போதுமே நம்ம வான் மேகங்களை பார்க்கும் போது ரொம்ப ரசிச்சு நம்ம பார்ப்போம், அதுவும் வெளிச்சத்துல பார்க்கும் போது ரொம்ப ரசிச்சு பார்ப்போம். அதே சமயத்துல கார் மேகங்கள் நம்மளை சூழும் போது அதுலயும் ஒரு அழகு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். இப்ப 20 வேளையாயிட்டு மேகங்களை நம்ம பார்க்க முடியாது, ஆனா நாளைக்கு நீங்க வானத்தை பார்க்கும் போது அந்த மேகங்களை நல்லா பார்த்து ரசி

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 9 8 #TheGillTales. அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இப்பவே நீ லிசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ் நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.

0: கண்டே நடுங்க மாட்டேன் முயன்று நானே வெற்றி கொள்வேன்.
1: சபாஷ். கொஞ்சி கொஞ்சி பேசி மதி மயக்கும் வஞ்சகரின் உலகம் வலை நீருக்கும்.
2: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மீடியா கா போலி 968.
3: ரங்கா ரங்கா.

0: கொண்டாட்டம்.
1: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி
0: இரவினில் ஆட்டம், இடைநில் கொண்டாட்டம்.
1: இன்றைக்குதான் சோலமன் பாப்பையா, திரு சோலமன் பாப்பையாவுடைய மறைவு செய்து நம்மளை வந்து எட்டியது. அவர் வந்து 22 February 1936 பிறந்தவர். 90 வயசுல வந்து காலமாக இருக்காரு. இவர் ஒரு சினிமா ப்ராப்ளம் இல்லாட்டினாலும் கூட ஒரு சில திரைப்படங்களை நடிச்சிருக்காரு, தோற்றம் அளிச்சிருக்காரு. குறிப்பாக 4 திரைப்படங்கள். 1992 புது வருஷம் திரைப்படத்தில் அவர் தோற்றம் அளிச்சிருந்தாரு. 2003 பாய்ஸ் திரைப்படம், அதற்கு பிறகு எஸ் மேடம் அப்படிங்கிற திரைப்படம் 2003, இறுதியாக 2007 எல்லாருக்குமே தெரிந்த ஒரு கதாபாத்திரம் சிவாஜி த பாஸ் அப்படிங்கிற திரைப்படத்தில் அவர் வந்து தோற்றம் அடிச்சிருந்தார். எப்போதுமே அவரை பற்றி நினைக்கும் போது கண்டிப்பாக தமிழ் எத்தனையோ பட்டிமன்றங்களுக்கு அவர் நடுவராக இருந்திருக்காரு. இப்போ நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 12,000 பட்டிமன்றங்களுக்கு இவர் நடுவராக இருந்திருக்காரு. அப்பா என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. தமிழுக்கு அவ்வளவு சேவை ஆற்றிருக்காரு, அவ்வளவு பணி புரிஞ்சிருக்காரு. 2021 இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. சற்று முன்பாக நான் சொல்லியிருந்தேன், 2007 சிவாஜி த பாஸ் திரைப்படத்தில் இவர் தோற்றம் அளிச்சிருந்தார். எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப நகைச்சுவை இருந்தது. வாங்க அந்த காட்சி நம்ம கேட்போம்.
2: நம்ம வீட்டுக்கு வாங்க, என்கிட்ட 2 பொண்ணு இருக்கு, நல்லா பழகுங்க, பிடிச்சா கட்டிக்கங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். வாங்கம்மா, இது அங்க வை.
3: இது அங்க வைக்கவா?
2: உன் தலையில வை. இது அழகான தமிழ் பெயரியா? இது அங்க வை, இது சங்கவை.
3: ரொம்ப பொங்க வெஷ்டிக்க போல இருக்கு சிவாஜி. ஓகே.

0: காதல்
1: புதியதொரு பாகம் என்ன நடந்தது அவ்வளவுதான். டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தார். பிடக்ரஜுவா சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காபோலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: அப்படி பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை.
0: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்த பாடல்கள் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போவோமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
3: எக்ஸாக்ட்லி.
0: கேட்க தவறாதீங்க.
4: தொந்தரவு என்ன, ஒரு ஸ்ட்ராங் டீ சுகர் தூக்கல.
5: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மீடியா காபோலி 968 இல்.

வணக்கம். காலை மணி 5 ஆகிவிட்டது நேயர்களே. மீரகாப் ஒலி 968 நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய சிவசியல் தொடக்கமாக ஒலிக்கின்றது இ காயத்ரி அவர்கள் வாசித்திருக்கும் வீணை இசையில் பஞ்சரத்ன கிருதி. எந்தரோ மகானுபாவுலு, ராகம் ஸ்ரீ, தாளம் ஆதி. கேட்டு மகிழுங்கள்.

அடுத்து வீணை இசையில் டாக்டர் ஏ மணி சங்கர சாஸ்திரி அவர்கள் வாசித்திருக்கும் ஷோபில்லு சப்தஸ்வர ராகம் ஜெகன்மோகினி தாளம் ரூபகம்.

பாமணம் தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியிடவிருக்கின்றன, கேட்டு மகிழுங்கள். பாமணம் தொகுப்பில் தொடக்கமாக நாட்டை ராகத்தில் காயத்ரி கிரீஷ் அவர்கள் பாடியிருக்கும் வாரண முகனே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடகாப் ஒலி 968. பாமணம் தொகுப்பில் அடுத்து ஒலியறவிருக்கும் பாடல் ஓ எஸ் அருண் அவர்கள் பாடியிருக்கும் அருள் செய்ய வேண்டும். ராகம் ரசிக பிரியா, தாளம் ஆதி.

தொகுப்பில் இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகாபொலி 968 கேட்டாலே பரவசம்.

0: வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678898. அழைக்க வேண்டிய எண் 6691119 168.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி@mediacorp.com.sg.

0: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
1: டைகர் கா ஹுக்கும்.

0: அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: மனசுல உள்ளதை எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
2: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
3: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
1: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
4: ரஃபி நவீன் வழங்கும்
5: இரவினில் ஆட்டம் இணையில் கொண்டாட்டம். இரவினில் ஆட்டம் இணையில் கொண்டாட்டம்.
4: மறக்காம கேளுங்க. மாறுகிறது ஒலியில் உல்லாசம். தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.
6: ஏய் மச்சான்ஸ்,
7: என்னத்தை?

வணக்கம். காலைமணி 7, மீடியகாப் ஒளி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். அதிபர் டொனால்டு டிரம்ப் 25 ஆண்டுக்கு முன் நடத்தப்பட்ட செப்டம்பர் 11 தாக்குதலை அமெரிக்கா என்றும் மறக்காது என்று கூறியிருக்கிறார். அவர் தற்காப்பு அமைச்சில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றார். செப்டம்பர் 11 தாக்குதலையும் தற்போதைய ஈரான் போரையும் திரு டிரம்ப் தொடர்புபடுத்தி பேசினார். துணை அதிபர் ஜே டி வான்ஸ் நியூயார்க் நிலை வங்கி கூட்டத்தில் பங்கேற்றார். 4 முன்னைய அமெரிக்க அதிபர்கள் அதில் கலந்து கொண்டனர். மவுன அஞ்சலிக்கு பிறகு தாக்குதலில் மாண்ட சுமார் 3000 பேரின் பெயர்கள் சுமார் 4 மணி நேரத்துக்கு உரக்க வாசிக்கப்பட்டன. நியூயார்க் நேரப்படி காலை 8:30 மணிக்கு தொடங்கிய அந்த உரை நண்பகலுக்கு பிறகு வரை தொடர்ந்து இடம்பெற்றது. இரட்டை கோபுரம் தாக்கப்பட்டதில் 3000 பேர் மாண்டதோடு தூசு புகை ஆகியவற்றால் ஏற்பட்ட நோயினால் 3 மடங்கு மரணங்கள் ஏற்பட்டதாக அமெரிக்க சுகாதார அதிகாரிகள் கூறினர். உலகின் ஆகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதி நாடான சவுதி அரேபியா முக்கிய எண்ணெய் குழாயை மூடியிருக்கிறது. எண்ணெய் நிலையங்கள் தாக்கப்பட்டிருப்பதை துணைக்கோள படங்கள் காட்டுவதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறினர். ஒரு நிலையம் தீயில் பெரிய அளவில் சேதமுற்றதாகவும் மற்றொரு நிலையத்தில் சிறிய அளவில் தீ மூண்டு அடர்ந்த கரும்புகை பரவியதாகவும் தெரிகிறது. யார் தாக்குதல் நடத்தியது என்பது உடனடியாக தெரியவில்லை. ஈராக்கிலிருந்து வந்த பல ஆளில்லா வானூர்திகள் ரியாத், மதினா ஆகிய வட்டாரங்களை தாக்கியதாக சவுதி வெளியுறவு அமைச்சின் அறிக்கை குறிப்பிட்டது. பதிலடி தரப்போவதில்லை என்றும் தாக்குதலை தடுக்க ஈராக்கிய அரசாங்கத்துக்கு வாய்ப்பு தரப்போவதாகவும் அது சொன்னது. இந்திய தலைநகர் புதுடில்லியில் பிரிக்ஸ் மாநாடு தொடங்குகிறது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகியவை 20 ஆண்டுக்கு முன் பிரிக்ஸ் அமைப்பை தொடங்கின. தற்போது 11 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. மேலும் 10 நாடுகள் கூட்டுச் சேர்ந்துள்ளன. ஆசியானை பொறுத்தவரை இந்தோனேசியா மட்டுமே அதில் அங்கம் பெறுகிறது. உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பாதியை பிரிக்ஸ் பிரதிநிதிக்கிறது. உலக பொருளாதாரத்தில் 1/3 பிரிக்ஸ் வசம் உள்ளது. 2 நாள் மாநாட்டில் வர்த்தகமும் எரிசக்தியும் முக்கிய கவனம் பெறும். இந்தியா பிரிக்ஸ் அமைப்புக்கு தலைமை வகிக்கிறது. சீன அதிபர் ஷி ஜின்பிங் இன்று இந்தியா சென்று சேர்ந்தார். அவரோடு 400 அதிகாரிகள் சென்றுள்ளனர். பிரிக்ஸ் அமைப்பு மேற்கத்திய நாடுகளுக்கு போட்டியாக கருதப்படுகிறது. சீன அதிபர் ஷி முக்கிய உரையாற்றவிருக்கிறார். இந்தியாவும் ரஷ்யாவும் உத்திப்பூர்வ நெருங்கிய நட்புறவை மேலும் வலுப்படுத்த இணங்கியிருக்கின்றன. இந்தியா சென்றிருக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் புதுடில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். பொருளாதாரமும் தற்காப்பும் பேசப்பட்டன. 2030 ஆண்டுக்குள் இருநாட்டு வர்த்தகத்தை 100 பில்லியன் டாலருக்கு உயர்த்த இரு தலைவர்களும் இணங்கினர். உக்ரைனிய போரை நிறுத்தும்படி அதிபர் புட்டினை பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டதாக இந்திய ஊடகங்கள் கூறின. பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க இந்தியா சென்றிருக்கும் ஈரானிய அதிபர் மசூத் பெசிஸ்கியான் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். அரசு தந்திரம் பேச்சுவார்த்தை மூலம் மோதலுக்கு தீர்வு காணும்படி பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டதாக இந்திய வெளியுறவு அமைச்சின் அறிக்கை கூறியது. இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பு பற்றியும் பேசப்பட்டது. இதுவரை ஈரான் போரில் 16 இந்தியர்கள் மாண்டனர். அவர்களில் 10 பேர் மாலுமிகள். மலேசியாவின் உடனே பொது தேர்தல் நடத்த வேண்டும் என்று அந்நாட்டு துணை பிரதமர் ஹமாத் ஜஹீத் அமிடி கூறியிருக்கிறார். தேர்தல் நடந்தால் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அதிகாரம் அம்னோவிடம் திரும்பிவிடும் என்று அம்னோவின் தலைவருமான அவர் சொன்னார். திரு ஜஹீத் அம்னோ ஆண்டு கூட்டத்தில் 3000 கட்சி உறுப்பினர்களிடையே பேசினார். மலேசியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது முதல் 60 ஆண்டுக்கு மேல் ஆட்சி செய்த அம்னோ 2018 பதவியை பறிகொடுத்தது. தற்போது பிரதமர் அன்வாரின் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கிறது. அம்னோ கூட்டத்தில் பேசிய திரு ஜஹீத் திரு அன்வாரையும் அவரது அரசாங்கத்தையும் மறைமுகமாக குறை கூறி பேசினார். மியான்மர் அதிபர் மின் ஆங் லைனுக்கு கம்போடியா சிவப்பு கம்பள வரவேற்பு நல்கியிருக்கிறது. கம்போடியாவின் இடைக்கால தலைவர் உன் சென் விமான நிலையத்தில் வரவேற்பு வழங்கினார். திரு மின் ஆங் லைன் ஏப்ரல் மாதம் பதவிக்கு வந்த பிறகு வட்டார நாடுகளோடு உறவை பலப்படுத்த முயல்கிறார். ராணுவம் 2021 ஆட்சியை கைப்பற்றியது முதல் ஆசியான் கூட்டங்களில் மியான்மர் சேர்க்கப்படுவதில்லை. இதற்கிடையே மியான்மரின் மண்டலி அனைத்துலக விமான நிலையம் கிளர்ச்சி படையின் தாக்குதலுக்கு பிறகு தற்காலிகமாக மூடப்பட்டது. நாடு முழுவதும் நேற்று காலை முதல் மின்சாரம் இல்லை என்று குடியிருப்பாளர்கள் கூறினர்.
சிங்கப்பூரின் த்ரூ ஃபிட்னஸ் அண்ட் த்ரூ யோகா நிலையங்கள் மூடப்பட்டதால் 600,000 வெள்ளிக்கு மேல் இழந்திருப்பதாக வாடிக்கையாளர்கள் புகார் செய்திருக்கின்றனர். அந்த சிங்கப்பூர் நிறுவனத்தை ஹாங்காங் நிறுவனம் நடத்தி வந்தது. உறுப்பினர் சந்தா நீண்ட காலத்துக்கு உடற்பயிற்சி செய்வதற்கு முன்கூட்டி பணம் கட்டியது என்று ஏமாந்த பொதுமக்கள் புகார் கொடுத்திருப்பதாக சிங்கப்பூர் பயணிட்டாளர் சங்கம் தெரிவித்தது. நேற்று காலையில்தான் அது மூடப்படுவது தெரிந்ததாகவும் அதற்கு முன் எந்த அறிகுறியும் இல்லை என்றும் வாடிக்கையாளர்கள் கூறுகின்றனர். அதற்கு முதல் நாள் வரை புதிதாக ஆள் சேர்த்ததாகவும் சொல்லப்படுகிறது. சமூக ஊடகத்தில் வாடிக்கையாளர்கள் தங்கள் ஏமாற்றத்தை பதிவிட்டு வருகின்றனர். சிங்கப்பூர் விலங்கு நல மருத்துவ மன்றம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டிருக்கிறது. விலங்கு நல மருத்துவர்களை பதிவு செய்வதும் அவர்களுக்கு உரிய விதிமுறைகளை அமைப்பதும் அதன் பொறுப்பு. முறையான பயிற்சிகளை அது அங்கீகரிக்கும். புதிய மன்றம் சிங்கப்பூர் விலங்கு நல மருத்துவத்தின் தரத்தை உயர்த்தும். புதிய பதிவு முறை அடுத்த ஆண்டு முதல் படிப்படியாக நடப்புக்கு வரும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: புத்தம் புதிய ஒரு வார இறுதியில் நம்ம சந்திக்கிறோம் நேர்களே. இது வார இறுதி ஒலியில் உல்லாசம். உங்க எல்லாருக்குமே வணக்கம் சொல்வது நான் ரஃபி. சனிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கின்றோம். இந்த சனிக்கிழமை எல்லாருக்கும் நல்ல ஒரு நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நேர்களே. என்னென்ன எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு இந்த சனிக்கிழமை நிகழ்ச்சியில் அப்படிங்கறத போக போக உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதற்கு முன்னால இன்னைக்கு என்ன நாள்ங்கிறத முதல் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இன்று 2026 செப்டம்பர் மாதம் 12 சனிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கின்றோம். இந்த வருடத்துடைய 255 நாள் ஆண்டு நிறைவு பெறுவதற்கு இன்னும் 110 நாள்கள் எஞ்சி இருக்கின்றன. ரொம்ப சீக்கிரமாவே இந்த 110 நாளும் ஓடிரும். எனவே அதை பார்த்து நல்ல பயனுள்ள வழியில நம்ம செலவழிக்கணும். பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 26 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஹிஜ்ரி 1448 ரபியுல் அவல் மாதம் பிறை 30. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போவோம். 7 செய்திகளுக்கு பிறகு நம்ம சந்திக்கிறோம் நேர்களை. உங்களுக்காக பூவுக்குள் பூகம்பம் படத்துல இருந்து பாடல் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன். எஸ்பி வெங்கடேஷோட இசையில முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கிறாரு. இன்றைய தொகுப்பின் அதாவது நான் வந்ததுக்கு அப்புறம் வர்ற முதல் பாடல் இது. எனவே அந்த பாடலை நம்ம கேட்டு வருவோம்.
1: ஒலி 9:08 மணி நேர ஒலிபரப்பை
2: FM அலைவரிசை 96.8 MHz மீ லிசன் செயலி மற்றும் meelisten.sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9 6 7 8 8 9 6 8. அழைக்க வேண்டிய எண் 6 6 9 1 1 9 6 8.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து நேர்ந்திருக்கின்றது. அதோட சாலை பணிகள் பல இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஜூரோங் டவுன் ஹால் ரோட் வேஸ்கோசை நோக்கி செல்லும் AYEக்கு பிறகு ஜூரோங் டவுன் ஹால் ரோட் மூடப்பட்டிருக்கின்றது சாலை பணிகள் காரணமாக. AYE நோக்கி செல்லும் வழியில்
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாயி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாயியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாயி ஆட்டோ 1 மற்றும் பிவாயி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாயி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாயி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம். வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
8: உங்களால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உரக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை நம் மண்டாகிய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள் விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரிகாப் ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
9: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
10: ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சு இந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
11: வார இறுதி ஒலியில் உள்ள

ஒரு நேரத்துல இசை கேக்குறவங்க ஒரு 80களில் தான் இது அதிகமா தொடங்குச்சு. காதுகள்ல அந்த இயர்போனை மாட்டிக்கிட்டு அவங்க கேட்ட காலம்னு ஒன்று இருக்கு. அப்ப இயர்போன் வந்து நமக்கு ஒயரோட வந்தது, கேபிளோட வந்தது இல்லையா. அதோட வந்ததுனால அந்த இயர்போனை வந்து நம்ம முழுமையாக எங்கேயாவது மறந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனால் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப குறைவு. அது நம்மக்கிட்ட தான் இருக்கும். ஆனால் போன சம்பவம் இருக்குது, அது அருந்து போன சம்பவம்லாம் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு படி மேலே போய் நம்ம வந்து இந்த ஏர்பாட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறோம். அதாவது காதுக்கும் கை தொலைபேசிக்கும் எந்த வித வடமும் இருக்காது, கேபிள் இருக்காது. அது இல்லாமலேயே அது வந்து இயங்கக்கூடியது, ப்ளூடூத் எனப்படும் செயல்முறையில் அது செயல்படுது. சரி, இப்போ எத்தனை பேர் இந்த ஏர்பாட்ஸை தொலைச்சிருக்காங்க தெரியுமா? நடந்து போயிட்டே இருப்பாங்க, அது காதுகளில் ஒழுங்காக உட்காராது, டப்புன்னு கீழே விழுந்துடும். விழும்போது கண்ணு முன்னால் விழுந்தா பரவாயில்ல, அல்லது ஒரு வெற்று தரையில் விழுந்துட்டா பரவாயில்ல. அது வந்து ஒரு புல்லில் விழுந்ததுன்னா அதை கூட கண்டுபிடிச்சி எடுத்துடலாம். சில வேளைகளில் ரொம்ப ஆழமான புல்லாக இருந்துச்சுன்னா எடுக்கிறது கஷ்டம். சில வேளைகளில் நீங்கள் கழிப்பறைக்கு போகும்போது அங்கேயும் விழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அல்லது நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கீங்க, இப்போ தான் பார்க்குறீங்களே நடைபாதையில் என்ன இருக்கும், சில வேளைகளில் கால்வாய் இருக்கும், அந்த கால்வாய் சின்ன சின்ன கால்வாய்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே விழுந்துச்சுன்னா அது எடுக்கப்படுற பாடு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில வேளைகளில் தண்ணீர் அடிச்சுட்டு போயிடும். ஆக நம்ம 100 வெள்ளி 200 வெள்ளின்னு கொடுத்து வாங்குறது இப்படி தண்ணியோட போயிடுது சில வேளைகளில். உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க பணம் கொடுத்து வாங்கின ஒன்று உங்க கண்ணு முன்னாலேயே தண்ணியிலேயோ எங்கேயோ விழுந்து போறத நீங்க பார்த்துருக்கீங்களா? சில பேர் கைபேசி கூட அந்த மாதிரி கால்வாயில் விழுந்து போயிருக்கு. ஆக உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது போயிருக்குதா அதை சொல்லுங்க. எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கினீங்க, எவ்வளவு பணம் கொடுத்து மறுபடியும் நீங்க அதை வாங்கினீங்க அப்படிங்கறத தொடர்ந்து நினைந்திருங்க. இன்னைக்கு அதை பத்தி பேசுவோம். நம்ம கை தவறி விழுந்த பொருட்கள் எங்க விழுந்தது யோசிச்சு சொல்லுங்க. இது உங்களுடைய ஒளி 968 கேட்டாலே பரவசம்.

0: நடிகரும் பாடகருமான டிஜே அவருடைய சொந்த பாடல் இது. டிஜே சிவாங்கி மற்றும் யோகி பி பாடிய பாடலை நம்ம கேட்டோம். 7:21 ஆகின்றது நேரம். இப்போ
1: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: பயணத்தை மேற்கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களை பார்த்து கவனமா உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுங்க. வார இறுதியில நம்ம இணைந்திருக்கின்றோம். உங்களுடைய பயணம் சுமூகமான ஒன்றாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். விபத்து நேர்ந்திருக்கின்றது பிஐஇ துவாசை நோக்கி சொல்லும் ஸ்டீவன்ஸ் ரோடுக்கு பிறகு. இன்னொரு இடம் வந்து எஸ்எல்இ பிகேஇ நோக்கி சொல்லும் ஈஷூனுக்கு அருகே பாத்தீங்கன்னா வாகனம் ஒன்று பழுதடைந்திருக்கின்றது. ஏவாயி துவாசை நோக்கி செல்லும் கேப்பல் ரோடுக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதடைந்திருக்கின்றது. நார்த் ஷோ டிரைவ், நார்த் ஷோ கிரசன், இந்த இடத்துல போக்குவரத்து விளக்குகள் பழுதடைந்து இருக்கின்றன.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கம்.

வேகமான பாடல் இருக்கு, மென்மையான பாடல் இருக்கு, எல்லாமே கலந்ததுதான் இந்த சனிக்கிழமை வார இறுதி. குமாரி, நான் கேட்டதுக்கு அவங்க ஒரு காணொலியை அனுப்பி வைத்திருக்கிறாங்க. அவங்க வளர்க்குற செல்ல பிராணி நாய் தனது மகளுடைய ஏர்பாட்ஸ் வந்து யாரோ பரிசாக கொடுத்துருக்குறாங்க பிறந்த நாளைக்கு. ஒரு 200 வள்ளி கிட்ட இருக்கும் அது. அது வந்து அது கடிச்சு நாசம் பண்ணுறதை அவங்க அனுப்பி வைத்திருக்கிறாங்க. அது காணொலி எடுக்கப்பட்டிருக்கு, அதை தான் அவங்க அனுப்பி வைத்திருக்கிறாங்க. அதாவது நான் வந்து தண்ணியில் விழுந்தது அந்த மாதிரி தான் கேட்டிருந்தேன், இவங்க காணொலியாகவே எடுத்து நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறாங்க. செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு அவர் தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா, சில வேலைகளில் அவங்களுக்கு தெரியாது எது எதுன்னு இல்லையா, அவங்களுக்கு வந்து விளையாடுற பொருளாக தெரிஞ்சிருக்கும் அந்த கண்ணுக்கு, அதனால் விளையாடி இருப்பாங்க. ஆனால் அது நம்மளுடைய தேவைப்படுற ஒரு பொருள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். சில வேலைகளில் இப்படி நடக்கிறதும் உண்டு, சில வேலைகளில் வந்து நம்ம கை தவறி எங்கேயாவது வைக்கிறதும் உண்டு. அது இன்னொன்று, அது வந்து நம்ம அறியாமல் நம்ம வைத்துட்டு வந்துடுவோம். ஒரு முறை கைப்பைய பேருந்தில் வச்சுட்டு இறங்கினதுக்கு அப்புறம் தான் பார்க்குறேன், என்னடா அது பைய காணும் அப்படின்னு. பஸ் என் கண்ணு முன்னால் தான் இருந்தது, அதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாலேயே அது புறப்பட்டு போகிறத பார்த்தேன். அதுக்கப்புறம் அதை தேடி பிடிச்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாச்சு. இந்த மாதிரி கூட உங்களுக்கு நடந்திருக்கலாம், உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. தொடர்ந்து பேசுவோமே. இது உங்களுடைய ஒலி 968 வார இறுதி ஒலியில் உல்லாசம். ஒரு கல்லூரியின் கதை படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில நாமுத்துக்குமார் இயற்றிய பாடல். கார்த்திக் பாடுகிறார்.

0: ஜோதி படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. இளையராஜா இயற்றி இசையமைத்த பாடல் அது. எஸ்பி பாலசுப்ரமணியம், பி ஆர் சாயா பாடிய பாடல். எஸ்பிபி அவர்களுடைய பாடலை நீங்க தொடர்ந்து கேட்கணும், ஒரு மணி நேரம் கேட்கணும், இடைவிடாம கேட்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா, இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு அவருடைய பாடல்கள் ஒரு மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்கு. எஸ் ஜானகி அவங்களுடைய பாடல், மறைந்த பாடகி அண்மையில் அவங்களுடைய பாடல் வந்து நண்பகல் 12 மணிக்கு உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு, 12 மணி செய்திகளை தொடர்ந்து. சரி, இன்னைக்கு ஒரு தலைப்பு தொட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது நீங்கள் கண்ணு முன்னாலேயே, உங்கள் கண்ணு முன்னாலேயே நீங்கள் வாங்கின ஒரு பொருள் வந்து அப்படியே போகிறத நீங்கள் பார்க்குறீங்க. அது வந்து கால்வாயில் விழுந்திருக்கலாம், ஆற்றுல விழுந்திருக்கலாம், எங்கேயாவது விழுந்திருக்கலாம், குளிக்க போன இடத்துல நீங்கள் நீந்த போன இடத்துல அங்கே கூட விழுந்திருக்கலாம். அது அப்படியே போகிறத பார்த்துருப்பீங்க நீங்கள். ஐயோ போகுதே, இவ்வளவு காசு கொடுத்து வாங்கினேனே அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்பட்ட அந்த தருணம் என்ன தருணம்?
1: 1995 காலகட்டத்தில் நான் இந்தோனேஷியா தஞ்சோங் பாலாய்க்கு செல்லும் படகில் செல்லும் போது.
0: சரி, இவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ராதாகிருஷ்ணன் நாயுடு அவர் தான் பீஷான்ல இருந்து நம்மளுக்கு அனுப்பி வைத்திருக்கிறாரு. என்ன நடந்ததுன்னு தொடர்ந்து கேட்போமா?
1: அது இந்தோனேஷியா பக்கம் ரஃபல்ஸ் லைட் ஹவுஸ் தாண்டி தஞ்சோங் பாலாய்க்கு போற பாதையில பலத்த காத்து. நான் அந்த வயர்லெஸ் ஹெட்போன், கார்ட்லெஸ் ஹெட்போன் அது யூஸ் பண்ணிட்டு பழைய பாட்டுலாம் கேட்டுக்கிட்டு அந்த டெக் பின்னாடி உட்கார்ந்து இருந்தேன் காத்தோட்டமா. அந்த காத்து பலமா அடிச்சவர அந்த ஹெட்போன் சோனி, நல்ல ஒரு பிராண்ட் சோனி, கடல்ல விழுந்துச்சு. அவ்வளவுதான்.
0: சரி,
1: அவ்வளவுதான், வணக்கம்.
0: சரி, பாத்தீங்களா, நம்ம கண்ணு முன்னாலே கடல்ல அது போறத நம்ம பார்த்துருப்போம். போகுதே, இவ்வளவு காசு கொடுத்து வாங்கணுமே. அதாவது இப்ப வாங்குறது கூட பரவாயில்லைங்க, சில வேலைகள்ல வந்து நம்ம மறுபடியும் வாங்கிருவோம், ஏன்னா நமக்கு வந்து பொருளாதாரம் எல்லாம் சரியா இருக்கும். ஆனா அந்த காலத்துல வந்து அப்படி கிடையாது. ஒரு முறை அப்பா அம்மா வாங்கி கொடுப்பாங்க, அதை தொலைச்சிட்டு வந்துட்டா அது ஜென்மத்துக்கும் உங்களுக்கு மறுபடியும் கிடைக்குமா இல்லையாங்கிறது உங்களுக்கே தெரியாது. கிடைச்சதுன்னா சந்தோஷம். சரி, தொடர்ந்து நம்ம நேர்கள்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க குரல் பதிவு, என்னன்னு பிறகு கேட்போம். எனக்கு ஒரு சம்பவம் இருக்கு, அதாவது இது வெளிநாட்டில் நடந்தது. ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கும் போது தலையில தொப்பியை போட்டு உட்காந்துருந்தேன். அது வந்து வேகமா போற ஒரு படகு இருந்துச்சா, தொப்பி வரும்போது இல்லை, ஏறும்போது இருந்தது, இறங்கும் போது தொப்பியை காணோம், அதான் போச்சு, கண்ணு முன்னாலே போச்சு. அந்த மாதிரி நமக்கு பிடித்த பொருள் ஒன்று அப்படி போகிறத நம்ம பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டிருப்போம். அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்து என்னுயிர் தோழன் படத்துலேருந்து ஒரு பாடல், இளையராஜாவோட சில மற்றும் ஒரு பாடலை கேட்டு வருவோம். இது உங்களுடைய ஒளி 9:08 கேட்டாலே பரவசம்.

0: நல்ல அருமையான ஒரு பாடலுங்க. என் உயிர் தோழன் படத்துல இருந்து பாடல் இடம்பெற்றது.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: 7:30 ஆகின்றது நேரம். இப்போது இந்த நேரத்தில் போக்குவரத்து எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். பயணத்தை பார்த்து தான் தொடங்கி இருப்பீங்க சில பேர். பிஐஇ சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் பைனியர் ரோட் நார்த் நுழைவாயிலுக்கு அருகே வாகனம் ஒன்று பழுதடைந்திருக்கின்றது. அதே பிஐயில் துவாசை நோக்கி செல்லும் வழியில் அப்பர் ஜூரோங் ரோடுக்கு பிறகு 4வது தடத்தில் வாகனம் பழுதடைந்திருக்கின்றது. இன்னொரு இடம் வந்து பிகேஇ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பிஐஇ நோக்கி செல்லும் கேஜேஇக்கு பிறகு வாகனம் பழுதடைந்திருக்கின்றது. பார்த்து கவனமாக உங்களோட பயணத்தை மேற்கொள்ளுங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: பாலாடுகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
7: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ் இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன்டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies Private Limited.
8: பாயமாத்து ரூட் எடுங்கடா.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.

0: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம். போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: ஒலியில் உல்லாசம். சனிக்கிழமை செப்டம்பர் 12 நாம் இணைந்திருக்கின்றோம். இந்த நாள்ல யார் யார் எல்லாம் உங்களோட பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துகள். இன்னைக்கு வாங்கின பொருள் கண்ணு முன்னாலேயே போகுதே அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பு தொட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம்.
5: ஹலோ, வணக்கம் ரஃபி சார், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறேங்க. வணக்கம் வணக்கம் பிரதீபா.
5: நான் இப்போதே கொஞ்சம் மோசம் தான் இருப்பேன். நான் இன்னைக்கு பார்த்து வந்து அந்த கரெக்டாக 12 பாட்டு கேட்டுட்டு இருந்தேன்.
4: சரி,
5: நான் இனிமேல் நான் தூங்கிட்டேன். அப்புறம் தூங்கி போயிட்டேன்.
4: தூங்கிட்டே பேசுறீங்க.
5: பாட்டு போடுச்சு, சிங்கிள் பாட்டு போட்டு நான் திடீர்னு முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு பார்த்தாக்க மணி ஆகிட்டது. மணி ஆகல, சும்மா வந்து கொஞ்சம் நேரம் தொடங்கிட்டது. ஓகே, உங்க குரல் கேட்டது, அதால உங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வணக்கம், நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க.
4: ஓகே, நான் கூட அவங்க வந்து தலைப்பு தொட்டி ஏதோ சொல்ல போறவங்க கூட இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி, அடுத்த முறை வந்து தலைப்பையும் கேளுங்க. நீங்க வெளிநாட்டுல இருந்து இந்த நேரத்துல விழித்து கேட்கறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. அடுத்து நம்ம கேட்க போறது ரட்சகன் படத்துல இருந்து ஒரு பாடல், ரஹ்மானோட சில வாலி ஏற்றியது. கேளுங்க, மகிழுங்க. இது உங்களுடைய ஒலி
6: 968.
7: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும்
8: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
6: ஒலி 968.

காலை மணி 8 மீடியா 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். உலகின் ஆகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதி நாடான சவுதி அரேபியா முக்கிய எண்ணெய் வலையமைப்பை மூடியிருக்கிறது. எண்ணெய் நிலையங்கள் தாக்கப்பட்டிருப்பதை துணைக்கோள படங்கள் காட்டுவதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறினர். ஒரு நிலையம் தீயில் பெரிய அளவில் சேதமுற்றதாகவும் மற்றொரு நிலையத்தில் சிறிய அளவில் தீ மூண்டு அடர்ந்த கரும்புகை பரவியதாகவும் தெரிகிறது. யார் தாக்குதல் நடத்தியது என்பது உடனடியாக தெரியவில்லை. ஈராக்கிலிருந்து வந்த பல ஆளில்லா வானூர்திகள் ரியாத், மதீனா ஆகிய வட்டாரங்களை தாக்கியதாக சவுதி வெளியுறவு அமைச்சின் அறிக்கை குறிப்பிட்டது. பதிலடி தரப்போவதில்லை என்றும் தாக்குதலை தடுக்க ஈராக்கிய அரசாங்கத்துக்கு வாய்ப்பு தரப்போவதாகவும் அது சொன்னது. எண்ணெய் விலை பீப்பாய்க்கு 100 டாலருக்கு மேல் நீடிக்கிறது. ஹோமஸ் நீரிணை குறித்து ஈரானும் ஓமானும் பேசப்போவதாக வந்த தகவலை தொடர்ந்து பிரெண்ட் டெக்சஸ் எண்ணெய் விலைகள் சற்று இறங்கின. அனைத்துலக பிரெண்ட் எண்ணெயின் விலை 120 டாலரை தாண்டும் என்று கோல்மன் சாக்ஸ் முன்னதாக எச்சரித்தது. ஹோமஸ் நீரிணையும் செங்கடலும் தாக்கப்படுவதால் எண்ணெய் விலை புதிய உயரத்துக்கு செல்லும் என்ற அச்சம் தொடர்கிறது. எண்ணெய் விலை சற்று மிதமானதும் அமெரிக்க பங்குகள் வலுவடைந்தன. 4 நாள் சரிவிலிருந்து அமெரிக்க பங்குகள் அனைத்தும் திரும்பின. அமெரிக்காவில் விலைவாசி உயர்வதாக ஆக கடைசி புள்ளி விவரம் சொல்கிறது. அடுத்த வாரம் அமெரிக்க மத்திய வங்கி வட்டியை உயர்த்தும் என்று நம்பப்படுகிறது. அதிபர் டொனால்டு டிரம்ப் 25 ஆண்டுக்கு முன் நடத்தப்பட்ட செப்டம்பர் 11 தாக்குதலை அமெரிக்கா என்றும் மறக்காது என்று கூறியிருக்கிறார். அவர் தற்காப்பு அமைச்சில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றார். செப்டம்பர் 11 தாக்குதலையும் தற்போதைய ஈரான் போரையும் திரு டிரம்ப் தொடர்புபடுத்தி பேசினார். துணை அதிபர் ஜே டி வான்ஸ் நியூயார்க்கில் நினைவஞ்சி கூட்டத்தில் பங்கேற்றார். 4 முன்னைய அமெரிக்க அதிபர்கள் அதில் கலந்து கொண்டனர். மௌன அஞ்சலிக்கு பிறகு தாக்குதலில் மாண்ட சுமார் 3000 பேரின் பெயர்கள் சொல்லப்பட்டன. நியூயார்க் நேரப்படி காலை 8:30 முதல் நண்பகலுக்கு பிறகு வரை சுமார் 4 மணி நேரத்துக்கு பெயர்கள் வாசிக்கப்பட்டன. இரட்டை கோபுரம் தாக்கப்பட்டதில் 3000 பேர் மாண்டதோடு தூசு புகை ஆகியவற்றால் ஏற்பட்ட நோயினால் 3 மடங்கு மரணங்கள் ஏற்பட்டதாக அமெரிக்க சுகாதார அதிகாரிகள் கூறினர். இந்திய தலைநகர் புதுடில்லியில் பிரிக்ஸ் மாநாடு தொடங்குகிறது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகியவை 20 ஆண்டுக்கு முன் பிரிக்ஸ் அமைப்பை தொடங்கின. தற்போது 11 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. மேலும் 10 நாடுகள் கூட்டுச் சேர்ந்துள்ளன. ஆசியானை பொறுத்தவரை இந்தோனேசியா மட்டுமே அதில் அங்கம் பெறுகிறது. உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பாதியை பிரிக்ஸ் பிரதிநிதிக்கிறது. உலக பொருளாதாரத்தில் 1/3 பிரிக்ஸ் வசம் உள்ளது. 2 நாள் மாநாட்டில் வர்த்தகமும் எரிசக்தியும் முக்கிய கவனம் பெறும். இந்தியா பிரிக்ஸ் அமைப்புக்கு தலைமை வகிக்கிறது. சீன அதிபர் ஷி ஜின்பிங் இன்று இந்தியா சென்று சேர்ந்தார். அவரோடு 400 அதிகாரிகள் சென்றுள்ளனர். பிரிக்ஸ் அமைப்பு மேற்கத்திய நாடுகளுக்கு போட்டியாக கருதப்படுகிறது. சீன அதிபர் ஷி முக்கிய உரையாற்றவிருக்கிறார். இந்தியாவும் ரஷ்யாவும் உத்திப்பூர்வ நெருங்கிய நட்புறவை மேலும் வலுப்படுத்த இணங்கியிருக்கின்றன. இந்தியா சென்றிருக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் புதுடில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். பொருளாதாரமும் தற்காப்பும் பேசப்பட்டன. 2030 ஆண்டுக்குள் இருநாட்டு வர்த்தகத்தை 100 பில்லியன் டாலருக்கு மேல் உயர்த்த இரு தலைவர்களும் இணங்கினர். உக்ரைனிய போரை நிறுத்தும்படி அதிபர் புட்டினை பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டதாக இந்திய ஊடகங்கள் கூறினர்.